துக்கான்னி பாவம் ஆக்கிறோம் அநியாயம் ஆண்டவரே. இந்த வாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தான் அப்பா. ஐயா அவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த வாரிய பிள்ளைகள் வாரிப வயது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளா அவங்களுடன் சேரவளாத்தை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி.

விக்கிரகாரால இருக்கிறவங்க சுவாமி, தேசத்தை விட்டு நீங்கும் மரியாதை வேண்டி கொள்வது சுவாமி, நீங்கும் மரியாதை எல்லா மக்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான், தேசத்துக்காக வேண்டி கடா தேசத்துக்காக

தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும்வரை எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த அந்த தேசம் மூதாதிர்வாத்த தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே விக்கிரகங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது பதி இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசமா ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள ஆசீர்வாதத்தின் காரணம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தேசத்தின் சப்பதவரம் மல்லி வைக்கிறோம் சுவாமி மன்னிங்க சுவாமி மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி வேண்டி சொல்வோம் ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்ட காலை சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க பாண்டா மக்கள் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கடியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க வேண்டிக் கொள்ளுறோம் இரண்ட தேசங்கள் அநேக ஆண்டவர்கள் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணாம் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீங்க

நடத்தி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா மாறுவது இல்லையப்பா. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறதும் இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் தாங்கி நான் உலக யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நினைச்சு போறோம்.

ஞானக்கத்திறந்து சொல்கிற தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய மந்து தேசத்தை ஆளவேன்னு மறுஜபிக்கிறோம் சுவாமி. வேண்டிக்கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக்கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா சீர்வாதங்களுக்காம் எல்லா கிருவிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி.

0: எனக்கு மகிமைப்படுகிறது சுவாமி, அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சுவாமி ஜெபிக்கிறோம், சுவாமி ஜெபிக்கிறோம், சுவாமி இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆண்டவர் சத்தை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்ருவான கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம், கிருவைக்கா ஸ்தோத்திரம். இவ்வளவு கிருவையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, உங்களுடைய கிருவை உண்டு, கிருவை உண்டு, கிருவை உண்டு. உங்களுடைய கிருவைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர் ஒன்று தான். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சதப்பனே இலக்கணம் துதியமாய் நீங்கள் தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சோத்திரம், எல்லா மகிமைக்கா ஏசன் நாம திருவிக்கிறோம் நல்ல பிதா. ஆமே ஆமே ஆமே
1: ஆமே ஆமே ஆமே. வேறு நேரம் வாழ்த்துகிறோம், ஆசிரியோம்.
2: அருமையான கவிதைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுது நாங்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். சிஸ்டர் ரூபி அவர்களுடைய செய்தியை போடுவார்கள். நன்றி சிஸ்டர், பேசலா சிஸ்டர்.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் ஜபமும் ஸ்தோத்திரமும். பாருங்கள், ஜபத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஜபத்தை குறித்து அநேகருடைய நோக்கம் பாருங்க, எண்ணம் என்ன? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரிடத்துல போய் அப்படியே ஜபத்துல ஊற்றி விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, பிரேயர் மீன்ஸ் ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங். பாருங்க, நம்முடைய ஜபம் பாருங்க பதில் பெறக்கூடிய ஜபமாய் இருக்க வேண்டும். எப்படி தேவன் பாருங்க நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், அப்படிப்பட்ட விதத்திலே ஜபத்தை நாம் செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் கூட ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பாருங்க. அதற்கு ஆதாரமாக ரோமரின் புஸ்தகம், ரோமர் 12:12 இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியை பாருங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரோடு பாருங்க தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு ஏது ஒரு வழிதான் பாருங்க ஜபம். நாம் பாருங்க தேவனை பாருங்க தொடர்பு கொள்ளக்கூடியது, அவரோடு ஐக்கியப்படுகிறதற்கு, அவருடைய வார்த்தைகளை பாருங்க நம்முடைய நாம் கேட்பதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு வழி பாருங்க, வே அதுதான் ஜபம் பாருங்க. இப்ப ஜபத்துல எப்படி இருக்க சொல்றாரு பாருங்க, உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, உறுதியா பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த ஜபத்திலே நாம் பாருங்க உறுதியோடு முழு நிச்சயத்தோடு கர்த்தரை பாருங்க நம்பி விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதுல உறுதியா இருக்க வேண்டுமா? 1 Thessalonians 5:17 போடப்பட்டிருக்கும் பாருங்க. 1 Thessalonians 5:17-18 இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பாருங்க, இந்த ஜபம் என்கிற வார்த்தை வருகிற எல்லா இடங்களிலும் வேதத்திலே பாருங்க ஸ்தோத்திரமும் இணைந்தே வருகிறது, ஜபமும் ஸ்தோத்திரமும் சேர்ந்தே வருகிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய ஜபத்துல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, அவரை பாராட்ட வேண்டும், அவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும். பாருங்க, சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. பாருங்க மத்தையின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல போட்டு எழுதியிருக்கும் பாருங்க, அந்த எப்படி ஜபம் பண்ணுகிறது, நாங்க எப்படி ஜபிக்கணும் எங்களுக்கு போதியுங்க பாருங்க. அதுல பாருங்க ஒரு இடத்துல கூட ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, இந்த இப்படி வியாதி இருக்குப்பா, என்னுடைய வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா இல்ல. சீஷர்களுக்கு அன்றைக்கு நம்மை போலவே அவர்களுக்கும் தேவை அதிகமா இருந்திருக்கும் பாருங்க. அவர்களும் பாருங்க டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க அநேக, ஏன்னா அவர்களும் மனுஷர்கள் தானே, அவர்களுக்கும் அநேக காரியங்கள் அன்றைக்கு தேவையா இருந்திருக்கும், வியாதியா இருந்திருக்கும் பாருங்க, கடன் பிரச்சனையா இருந்திருக்கும். எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அங்கே வந்து அந்த மத்தேயு ஆறாம் அதிகாரத்துல எப்படி ஜபிப்பது என்று படித்து கொடுக்கிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், மகிமை அவருக்கு செலுத்துறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பாருங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நம்ம ஜபத்துல ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது என்ன நடக்குது? பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் இந்த ஜபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். இந்த ஜபத்தை நம்ம எப்படி செய்யணுமா பாருங்க, பிலிப்பியர் 4:6 பாருங்க, பிலிப்பியரின் புத்தகம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க உங்க ஒரு காரியத்தை குறிச்சு கூட கவலைப்படாம எல்லா காரியத்தையும் குறித்து இங்க முன்னாடி போடப்பட்டிருக்கு பாருங்க. உங்க விண்ணப்பத்தை எப்படி செலுத்தணுமா தேவனுக்கு, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப நம்ம ஜபிக்கும் போது பாருங்க அதிலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறது பிரதானமான காரியமாக தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று, இந்த ஜபத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது பாருங்க. ஜபிக்கும் போது தடைகள் நீக்கப்படுகிறது, ஜபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது பாருங்க. யோர்தான் நதிக்கரையிலே இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது பாருங்க. வானம் திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அமர்ந்தார். இன்றைக்கு நாம் கல்வாரி சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் ஜெபிக்கும் போது நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பாருங்க பதில் தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 4:11 பாருங்க, இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 4:11 அந்த தானியேல் பாருங்க 3:3 போடப்பட்டிருக்கோம். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி பாருங்க. அந்த ராஜா வந்து இவர் எல்லாத்துலயும் பிரதானமா உயர்த்தி வைக்கிறத பார்த்து இந்த ராஜாவினுடைய பிரதானிகள் இவர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த தானியேலை எப்படியாவது சிக்க வைக்கணும், இந்த தானியேல்ற முகாந்தரம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிச்சு இவரை எப்படியாவது பாருங்க தண்டிக்கணும். இங்க போடப்பட்டிருக்கோம் ஒரு குற்றத்தை கூட தானியேல்ட்ட கண்டுபிடிக்கவே முடியலையாம் பாருங்க. ஜெபிக்கிற மனுஷன் இடத்துல பாருங்க குற்றம் குறைகளை உலகத்தார் பாருங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? நமக்கு போதித்து வழி நடத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தானியேல வந்து எந்த முகாந்திரத்தினால இந்த குற்றத்தை சுமத்தலாம், தானியேலுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம் பாருங்க. இந்த ராஜா கிட்ட போய் இந்த பிரதானிகள்லாம் எப்படி ஒரு பிளான சொல்றாங்க பாருங்க. 30 வரைக்கும் 5:7 மட்டும் நாம் வாசிப்போம். எவனாகிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் பாருங்க எங்க வைக்கிறான் பாருங்க பிசாசு ஒரு ட்விஸ்ட். அருமையானவர்களே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளும் பாடுகளும் கண்ணீரும் கலக்கமும் பாருங்க தேவைகளும் கடன் பிரச்சனைகளும் வியாதியின் பாருங்க பாடுகளும் எதற்காக வருகிறது? அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்காமல் இருப்பதற்கு தான் பிசாசு இவ்வளவு காரியத்தை செய்கிறான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியிலே போடப்பட ராஜா கட்டளையை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, தானியல எந்த ஒரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல, அவரை குற்றப்படுத்தவே முடியல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வந்துருச்சு, இந்த தானியல் இந்த பாபிலோன் தேசத்தான் அல்ல, அவர் வந்து பாருங்க எருசலேம்ல இருந்து சிறப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவரை பிடிக்கணும், இவரை குற்றம் சுமத்தணும்னா ஒரே ஒரு வழி பாருங்க, தேவனை ஆகிலும் வேற ஒரு மனுஷனை ஆகிலும் எதையும் நோக்கி ஜபிக்க கூடாது. அப்படி செஞ்சா சிங்க கபில தூக்கி போடணும். பாருங்க, எதற்காக இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டளைய ராஜா கிட்ட வந்து சொல்லணும் பாருங்க. இந்த தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது சிறையிருப்புகள் மாறுகிறது, தடைகள் தகர்த்தெரிக்கப்படுகிறது. அதை பிடிக்காத பிசாசு பாருங்க மனுஷர்கள் மூலமா அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா தானியல் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த கட்டளையெல்லாம் பிறந்து அங்க பாருங்க எல்லாம் முத்திர மோதத்தை வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் அந்த ஊரு முழுவதும் தேசம் முழுவதும் பாருங்க பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தானியல் என்ன செய்கிறார் பாருங்க, தானியலின் புஸ்தகம் 6:9-10. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ஜபிக்க கூடாது, விண்ணப்பத்தை செலுத்தக்கூடாது. ஆனா தானியல் பாருங்க ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். இங்க போடப்பட்டிருக்கு, எப்போதும் போல மேலறையில போய் பலகணி ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேர அவருடைய முகத்தை திருப்பி முழங்கார் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, ஜபிச்சாரு ஜபிச்சாருன்னு மட்டும்தான் நம்ம இத்தனை நாள் கேள்விப்பட்டிருக்கோம். ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன செலுத்தியிருப்பார் தானியல் பாருங்க, ஆண்டவரே நீர் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜா, இந்த மனுஷன் இந்த ராஜாவாகிய தரியு போட்ட இந்த பிரகடனத்தை இந்த கட்டளைய வந்து நான் வந்து பாருங்க அந்த கட்டளையின்படி நான் நடக்கிற மனுஷன் அல்ல, நான் உம்முடைய பிள்ளை, இந்த கட்டளைக்கு பயப்படுகிறவன் அல்ல, நான் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க போகிறேன். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறீர், சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாத தேவன், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னை இந்த இப்படிப்பட்ட முகாந்திரத்திலிருந்து நீர் ஒருவரை விடுதலையாக்க முடியும். பாருங்க அங்க ஒரு நிபந்தனையோடு கூட தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் கபிலே போடப்படுவீர்கள். எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை, இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே இன்றைக்கு வாழ்கிற நாம் யாரும் பாருங்க கடந்து சென்று வரவே முடியாது. ஆனா சிங்கத்தின் மத்தியில சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்திரத்தை வேற ரெடி பண்ணி அந்த ராஜாவாகிய தரிய முத்திர மோதத்துல பாருங்க முத்திரைய போட்டு பிரகடனப்படுத்தின பிறகும் இந்த தானியல் பாருங்க

இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு, பாருங்க, ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன ஒரு கலசம், அது ஒரு கலசமா? அந்த கலசத்துல என்ன இருக்குதா? பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். பாருங்க, அந்த கலசம் நிறையும் போது இந்த கலசம் வந்து ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பாருங்க சிங்காசனத்திலே வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அந்த கலசம் நிறையும் போது, ஜபங்களால் நிறையப்படும் போது அந்த கலசம் கவிழ்க்கப்படுகிறது. அந்த கவிழ்க்கப்படும் போது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து பாருங்க அது அந்த ஜபங்கள் அவருக்கு நேரே செல்லும் போது அதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவ தூதர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்க, தூதனை அனுப்புகிறார், என் பிள்ளை ஒரு ஜபத்தை வச்சிருக்கிறான், ஜப குறிப்பை ஏறெடுத்திருக்கிறான், அந்த ஜபங்கள் ஆகிய அந்த கலசத்திலிருந்து எனக்கு வந்து வணக்கமாய் விழுந்திருக்கிறது, கவிழ்ந்திருக்கிறது, ஜப கலசம் நிறைந்திருக்கிறது, அவனுக்காக ஒரு தூதனை அனுப்ப வேண்டும், அனுப்பி அந்த காரியத்தை பாருங்க கிரியை செய்ய வேண்டும் என்று தூதனை அனுப்புகிறார் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 5:8 எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்முடைய சார்பிலே தூதர்கள் இறங்கி நம்முடைய காரியத்தை செய்யும்படி, தடைகளை உடைக்கும்படி, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கும்படி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களையும் கொண்டு வருகிறவர்கள் தேவ தூதர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஜெபமோ ஸ்தோத்திரமோ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து, பாருங்க ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவருக்கு, இயேசு கிறிஸ்துவானவருடைய அப்படியே அவர் மேல அந்த கலசம் பாருங்க, பொற்கலசம் வணக்கமாய் விழுகுதான். அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் உங்களை பாருங்க, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பாடுகள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, இக்கட்டுகள் சூழப்பட்ட, இப்பேற்பட்ட தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை பாருங்க செய்யும்படியாக தூதனை அனுப்புகிறார். அதனாலதான் இங்க தானியேல் வந்து பாருங்க இந்த தயவு ராஜா போட்ட அந்த கட்டளை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏனென்றால் உனக்கு மேல ஒரு பெரிய ராஜா தான் என்னுடைய தகப்பனா இருக்கிறார், அவர் தான் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார், அவர் இந்த சிங்கத்தின் வாயை அடைச்சு போட தூதனை அனுப்புவார்னு சொல்லி இவர் பாருங்க ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்தது? தானியேலின் புஸ்தகம் 5:6-19 தானியலின் புஸ்தகம் 6:19-22 பாருங்க, அந்த ராஜாக்கு மனசு தாங்கல, இப்படி தானியலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டோமே என்ன ஆனார்னு தெரியலையே. பாருங்க, ராம் முழுவதும் அவருக்கு தூக்கம் வரல. 19 போடப்பட்டிருக்கும், காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். பாருங்க, நாம எவ்வளவு பாருங்க நம்மை காப்பாற்றும்படி தேவன் தீவிரம் கொள்கிறார், நம்மேல கொஞ்சம் பற்று பாசம் வைத்திருக்கிற மனுஷனுக்கு கூட பாருங்க என்ன நடந்திருக்கும். இந்த தானியனுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க, அவருக்கு ராத்திரி முழுசா தூக்கம் வரல. வந்து இந்த சிங்க கபியின் வாசல்ல, இதுல போடப்பட்டிருக்க 20, துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, அந்த ராஜா நினைச்சிருப்பாரு இந்த தானியல எலும்ப ஒன்னோட ஒன்னா நொறுக்கி ஒண்ணுமில்லாம இன்னைக்கு தானியல ஒண்ணுலாம போயிருப்பாரு, அவர் உயிரோடய இருக்க மாட்டாருன்னு. அதனாலதான் அவர் வந்து பாருங்க துயர சத்தமாய் தானியலே, பாருங்க தானியலே தானியலேன்னு கூப்பிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர், அவர் செத்து போனவர் அல்ல, கல்வாரி சிலுவையிலே மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிறவர் அல்லங்க, கல்லறையை பிளந்து உயிர் தெழுந்து மரணத்தை வென்ற ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, ஒரு பக்கம் அவருக்கு ஒரு விதமா பயம் வேற, ஒருவேளை தானியேல் உயிரோட இருப்பாரா இல்லையோ, இருந்தாலும் இந்த தானியேல் ஜபம் பண்ணுகிற அந்த தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். பாருங்க, ஒரு அஞ்ஞான மனுஷனுக்கு தெரியுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று.
23 வசனத்துல போடப்பட்டிருக்கும், தானியேல் உள்ள இருந்து சிங்க

0: கபிக்குள்ளிருந்து சத்தம் கொடுக்கிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அருமையானவர்களே, எதற்காக நாம் ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் பாருங்க. சிங்கம் போன்ற, கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களை நோக்கி கெர்ச்சிக்கும் போது அவைகளுடைய வாயை கட்டி போடும்படி நம்முடைய ஜபமும் ஸ்தோத்திரமும் பாருங்க, அந்த பொற்கலசங்கள் நிறைந்த அந்த ஜபங்கள் தூபங்கள் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்திலே போய் விழும்போது அங்கிருந்து தேவதூதன் புறப்பட்டு வந்து சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறார், பிரச்சனையின் உக்கிரத்தை அவித்து போடுகிறார்கள், எரிகின்ற சூளைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார்கள். பாருங்க, இங்க தானியலை தூக்கி போட்டு பாருங்க, சிங்கம் அப்படியே பசியுள்ள சிங்கம், நல்ல வாலிப சிங்கங்கள் பாருங்க, அன்றைக்கு சும்மாவே விட்டுருக்காது. ஆனா அப்படிப்பட்ட சிங்கங்களுக்கு, ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்களின் கவி, அப்ப அநேக சிங்கங்கள் உள்ள இருந்திருக்கு. இன்றைக்கும் பாருங்க, இந்த சிங்கம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? 1 பேதுரு 5:8 போடப்பட்டிருக்கும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபமோ ஸ்தோத்திரமோ ஏறெடுக்கிற ஒரு மனுஷனை பிசாசு வெளியே நின்று கெர்ச்சித்து பாருங்க, பயமுறுத்தலாம், பயங்காட்டலாம், ஆனா நம்மை தொட முடியாது. நம்மை சூழ பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள் பாருங்க. தானியேலுடைய ஜபம் தேவதூதனை கீழே இறக்கினது, சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:12, அப்போஸ்தலர் 12:1-11 வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:1-12 இங்கே ஒரு சம்பவம் பாருங்க. பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், அதற்கு பின்பதாக ஊழியம் செய்து கொண்டே வருகிறார்கள். இப்ப இயேசுவின் நாமத்தை குறித்து பாருங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாது, அநேக அப்போஸ்தலர்களை அடிக்கிறாங்க பாருங்க, அந்த ஏரோது ராஜா பாருங்க துன்பப்படுத்த தொடங்கிட்டான். அப்போ இந்த பேதுருவை பிடிச்சு பாருங்க உட்காவல் அறையில போட்டு வச்சது மாத்திரம் இல்ல, எப்படியாவது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும் பாருங்க. இவங்க தேவனை பத்தி பிரசங்கமே பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த ஏரோது எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அந்த அரசாங்கமே இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவரை பிடிச்சு என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமா இந்த பேதுருவை கொண்டு வந்து என்ன செய்யணும், அவரை ஒண்ணெல்லாம் ஆக்கணும் பாருங்க. பேதுருவை பிடிச்சதின் நோக்கம் என்ன, பேதுருவை க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த இங்க போடப்பட்டிருக்கோம் அப்போஸ்தலன் புஸ்தகம் 12:4-5 வாசிப்போம். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். அருமையானவர்கள், எங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு, பேதுருவை பிடிச்சு எப்படிப்பட்ட காவலரை பாருங்க, நல்லா பலத்த பாதுகாப்பு, தப்பிச்சிடக்கூடாது. இந்த பேதுரு பாருங்க எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பலத்த பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க போடப்பட்டிருக்கு, சபையார் எல்லாரும் கூடி ஊக்கமாய், ஊக்கமாய் பாருங்க, உறுதியோடு இந்த பேதுருவை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, நீர் மாத்திரம்தான் அந்த பேதுருவை சிறைச்சாலை கட்டி நின்று விடுதலையாக்க முடியும் என்று ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். என்ன நடந்திருக்கும் பாருங்க, தேவதூதன் பாருங்க எப்படி இறங்கினார், எப்படி தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு வந்து விடுதலையாக்கும்படி காப்பாற்றும்படி தூதன் இறங்கி வந்தாரோ, இங்கே ஜெபிக்கிறார்கள் சபையார் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, தானியேலை விட இங்க ஒரு பெரிய அற்புதகரமான காரியத்தை தேவதூதர்கள் செய்கிறார்கள். 7வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுருவை விலாவில தட்டி, அங்க பேதுரு பாருங்க சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு, விலாவில தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள் என்று அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா பாருங்க. அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அருமையானவர்களே, பேதுருவை தேவதூதன் இவரை பாருங்க சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க சிறைச்சாலையில. அவர் தூங்கிட்டு இருக்காரு, விழால தட்டி எழுப்பி எப்பா வேட்டியை கட்டு, அறைய கட்டு, இந்த துண்டை எடுத்து போடு, எல்லாத்தையும் மாட்டிடு, செருப்பெல்லாம் மாட்டிடு வா. பாருங்க சங்கிலியெல்லாம் விழுகுது, எல்லாரையும் அவரது பேதுருவை பாருங்க, இந்த மூன்றாம் காவல், இந்த முதலாம் காவல், இரண்டாம் காவல், எல்லாத்தையும் கடந்து அந்த இரும்பு கதவு அதையும் கடந்து பாருங்க தூதன் வெளியே கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டார். ஆனா பேதருக்கு கனவு மாதிரியே இருக்குது, நிஜ மாதிரியே இல்லை, எல்லாம் கனவுலகத்துல ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கோம் நம்ம தூக்கத்துல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. வெளிய வந்து வீதியில வந்து தெருவுல வந்து விட்ட பிறகு 11 அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11:12-11 அப்போஸ்தலர் 12:11 பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, ஊக்கத்தோட சபையார் எல்லாரும் ஜெபிச்சாங்க பாருங்க. ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் பாருங்க. ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனுஷன் அன்னைக்கு தானியல் சிங்கக்கபில இருந்து ஜபிச்சாரு, தூதன் அனுப்பிச்சாரு. இங்க பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஊக்கத்தோட ஜபித்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துட்டு இருக்காங்க. தூதன் அனுப்புறாரு, தூதன் சிறைச்சாலையில போய் மீட்டு கொண்டு வெளியே பாருங்க, இரும்பு கதவு, முதலாம் காவல், இரண்டாம் காவல், பலத்த பாதுகாவல், எந்த மனுஷனாலையும் பாருங்க உடைக்க முடியாத இரும்பு கதவை தேவ தூதன் பாருங்க பேதுருவை கைய பிடிச்சு கொண்டு வந்து கடந்து எல்லா காவலையும் கதவுகளையும் இரும்பு தண்டுகளையும் பாருங்க கடந்து வந்து தெருவுல கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டு அவனுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு. இதை நம்ம காண்கிறது கனவல்ல, இது நிஜம். அங்க போடப்பட்டிருக்கு ஏரோதனுடைய எண்ணம், யூத ஜனத்தினுடைய எண்ணம். அப்படி ஏரோது யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசிற்கு அடையாளமா இருக்கிறான். பிசாசனுடைய எண்ணத்திற்கு, அவனுடைய மரணத்திற்கு, அவன் செய்கிற இவன் இந்த பேதுருவை கொலை செய்யணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த யூத ஜனங்களின் எண்ணத்திற்கு விடுதலையாக்கும்படிக்கு பேதுருவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார் என்று அப்பதான் அவர் உணர்றாரு, தெளிவடைறாரு, தூக்கத்திலிருந்து அந்த கனவுலேருந்து வெளியே வர்றார். அருமையானவர்களே, இப்படி கூட அற்புதம் செய்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டா? இந்த தீமை நிறைந்த உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் மாத்திரமல்ல, ஆயிரம் ஆயிரமான ஆண்டுகளிலும் இதே போன்றதான் மக்கள் பாருங்க எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிறது என்ன? ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த ஜபங்களாகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு வணக்கமாய் விழுந்து அவருடைய அப்படியே சமூகத்தில் வந்து வெளிப்படும் போது கர்த்தர் தூதனை இன்றைக்கும் உங்களுக்காக அனுப்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த ஜபங்களை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும், பதிலை பேச வேண்டும். கர்த்தர் எனக்காக தூதனை அனுப்புகிறவரா இருக்கிறார், இந்த கட்டு நின்று என்னை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார், இந்த வியாதியிலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எனக்கு விரோதமா பிள்ளிசூனியா வச்சுட்டாங்க, மாந்திரிகா வச்சுட்டாங்க, எதுவும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறதே. அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை கரம் பிடித்து தூக்கும்படி தூதனை அனுப்புகிறவராயிருக்கிறார். அவே பாருங்க, உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை உடைக்கும்படி, ஐஸ்வர்யத்தின் கதவுகளை திறக்கும்படி தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையிலையும் தூதனை அனுப்பணும், நான் இப்படி வந்து குழியில கிடக்கிறேனே, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, அருமையானவர்களே, கடன் என்ற குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவரே, தரித்திரத்தின் அந்த உக்கிரத்திலிருந்து, தரித்திர சங்கிலிகளிலிருந்து, தரித்திரம் என்கிற நுகத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா பாருங்க, அப்படி அழைப்பு கொடுத்தா போதும், சர்வ லோகத்தின் அதிபதி, சர்வாதிபதி பாருங்க, ஜீவனுள்ள ஜீவாதிபதி இந்த தேவன் பாருங்க உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் பாருங்க கர்த்தர் அந்த கிரியை செய்யும்படி தூதனை உங்களுக்காக அனுப்புகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஆண்டவரே எனக்கு வலிக்குதுப்பா, அங்க கஷ்டமா இருக்குதுப்பா, இங்க பாடா இருக்குதுப்பா, இங்க துன்பமா, அதை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்காருங்க, வேற எந்த சவாலும் நம்மை மேற்கொள்ள அவர் விடமாட்டார் பாருங்க. சோதனையோட கூட தப்பிக்கொள்ளும் போடியான போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், அந்த சோதனையோட கூட இல்ல, சோதனையிலிருந்து ஜெயிக்கும்படி ஏதுவை தூதனை அனுப்பி உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலை மீட்கும்படி, உயிரோட காப்பாற்றும்படி பாருங்க, தானியேல் ஊக்கமாய் ஜபித்தார், தரித்து நின்றார், மூன்று வேளையும் ஜபி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். இன்னைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்தா கூட பாருங்க, கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த பெரிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க, மகிமையை செலுத்துங்க, உதடுகளின் களியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறிடுங்க. உங்களுடைய ஜபங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி மகாராஜாவினுடைய அந்த பாருங்க வீட்டில் இருக்கிற அவருடைய அரண்மனையில தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரராகிய அந்த தேவனுக்கு முன்பாக பொற்கலசம் கவிழ்க்கப்படும் போது தேவ தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபாரமான கிரியைகளை நடப்பிப்பார்கள். பாருங்க, நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றியை உண்டு பண்ணுவார்கள். போக்கிலும் வரத்திலும் தேவ தூதர்கள் உங்களுடைய பாதங்களை கல்லில் இடராமல் பாருங்க தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். அப்படி செய்யும் போது பாருங்க, மாபெரும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அளவில்லாத பாருங்க ஆலோசனைகளும் வெற்றியும் சுகமும் பலனும் பாருங்க ஐஸ்வர்யமும் ஜீவனும் நீடிய ஆயிலும் நல் வாழ்வும் உங்களுக்கு சொந்தமாக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கர்த்தாவே. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்களை மீட்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் சாபமானீர், நீர் வியாதியானீர் கர்த்தாவே. ஜீவிக்கிறவர், ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து வானொலியோடு கூட இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் பேரிலே ஆளுகை செய்வீராக, உயர்ந்திருப்பீராக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துகிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜாவை ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறேன், தேவைகளை சந்தித்து நிறைவாக்குகிறேன். அவர் அவருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறீங்க கர்த்தாவே. தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. வானொலியோடு கூட இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே கர்த்தாவே தாங்கி ஏந்து தப்புவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை வைத்துகிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமென், ஆமென். அருமையான செய்தியை நாங்க கேட்டோம். ஆமென். உறுதியோடு அப்போ ஜெபமே ஜெய், ஜீவன் ஜெபமே ஜெயம். ஆமேன். கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நாங்கள் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய குடும்பத்தாரையும் கத்தன் மேன் மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்தவங்களை ஆசீர்வதித்தார்கள். கத்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்போ நாங்கள் யாவரும் அன்போடு ஒருமனப்பட்டு பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை வரவழைப்போமாக. இந்தியாவிலிருந்து வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட்.
1: ஆமே. பிரைஸ் லார்ட். வேறுங்கள் பாஸ்டர் வந்து உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க.
2: ஆமே ஆமே. பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்காகவும் கர்த்தா இயேசு நாமத்தில் இந்த காலை வாழ்த்துகிறேன். பத்து நல்லவர். நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டதுக்காக ஒரு சில ஜெபி ஜபம் செய்யலாம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையிலும். பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே, தெய்வீக கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட நீ பேசும்படி எங்கள் உள்ளத்தை திறந்து தாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு சந்தோஷமாய் பேச ஆண்டவரே ஊழியம் செய்ய எங்களை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் கர்த்தா இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கவுனிங்கள் வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படி லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் அதனுடைய 28-29 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. கவுனிங்க, இந்த லூக்கா 15 அதிகாரத்துல ஒரு விசேஷித்தமான ஒரு ஓமை, நம் எல்லாரும் அறிந்த ஒரு ஓமை. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருக்கிறார்கள். அதுல இளையவன் வந்து தன் தகப்பனிடத்துல தன் ஆஸ்தியை எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன போது தகப்பனோ மிகுந்த உண்மை உள்ளவர். ஏனென்றால் இளையகுமாரன் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்கிறான். ஆனா ஆஸ்தியை தகப்பன் இரண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். என்ன சொல்றது 12 வசனத்துல, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்படி என்றால் சொத்து என்பது ரெண்டு, இளையகுமாரன் சொத்தை கேட்டிருந்தாலும் அந்த சொத்தை வந்து இளையகுமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் அவர் பிரித்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். இப்போ கவுனிகள் மறுபடியும் இளையகுமாரன் வர்றான். அப்படி வந்த உடனே வீட்டுல பயங்கரமான ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் கொண்டாட்டம் நடக்கிறது. அப்ப மூத்த குமாரன் அதை கேள்விப்படுறான். தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரன்ட்ட கேட்கிறான், என்ன வீட்டுல பயங்கர சந்தோஷம், உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தெரிவிக்கப்படுகிறது. இப்போ அந்த மூத்த குமாரன் வர்றாரு. வந்த உடனே அப்பா சொல்றாரு, வா நம்ம தம்பி வந்துட்டான், அவன் மறித்தான், இப்ப உயிர்ப்பித்துட்டான், அவன் காணாம போனா இப்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லும் போது இங்க கவுனிங்க, அதாவது அப்பா கூப்பிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா என்பது இங்க வேதம் நம்ம காண்பிக்கிறபடி தேவன், தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். இப்ப இளையகுமாரன் பாவத்துல கிடந்தவன், மோசமா தூரத்துல இருந்தவன், இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டான், அப்பா கூட வந்துட்டான். மூத்த குமாரன் அப்பா கூடயே இருந்தான், ஆனா இப்போ இவன் வீட்டுக்குள்ள வர மனதில்லாது இருந்தான். அந்த வார்த்தை போட்டிருக்கு, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பனோ அந்த அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்து வருந்தி அழைத்தான். ஆனா இவனோ உள்ளே போக மனதில்லாது இருந்தான்னு வேதம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவில் ஆவியான உள்ளத்துக்கு வைத்த ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றை விட, ஏன்னா மூத்தகுமாரன் சொல்றாரு, அதாவது என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு காலம் நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லையே. அப்படி என்றால் இந்த காலையில் ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணக்கூடிய மனம் நமக்கு வேண்டும். பாருங்க, இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்திருக்கிறார், இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்திருக்கிறாரு, ஆனா அப்பா கூட தேவ பிரசன்னத்தோடு இருந்த மனுஷனுக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தரவில்லையே அப்படின்னு சொல்லி அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன் இளைய தன் தம்பி வந்தபோது இவர் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிறார், தேவனை விட்டு விலகிறாரு. விலகிட்டு அவர் வார்த்தை சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை தரவில்லையே. அப்போ சத்தியம் என்ன காண்பிக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றை விட தேவ பிரசன்னம் பெரிதாக தெரிய வேண்டும். தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் பெரிதாக தெரிய வேண்டும். தேவ பிரசன்னம் பெரிதா தெரியாம போகும்போது வேதம் சொல்லுது பாருங்க, தன் உடன் பிறந்தவனை வெறுக்கிறான். அதாவது உடன் பிறந்தவனுடைய குற்றத்தை பேசுகிறான். தன் கூட பிறந்தவனை அவன் வந்து தூரமா போயிருந்தவன், ஆனா அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தை பெருசா என்னமா, அப்பா கூட இருக்கிறது ரொம்ப பெருசா என்னாததுனால, ஆட்டுக்குட்டிய பெருசா என்றதுனால இவ சகோதரனை குற்றப்படுத்துகிறான். அவன் பாவம் செஞ்சான், அப்படி இருந்த அப்ப இவனுடைய பார்வை பாருங்க, சகோதரனை குற்றவாளியாக பார்க்க வைத்தது. அது மட்டும் இல்ல, அப்பா வருந்தி வெளியழைக்கிறார். அப்போ தகப்பனுடைய இருதயத்தினுடைய அந்த அவரை நம்ம காயப்படுத்துறோமே, அவரை நம்ம வேதனைப்படுத்துறோமே, அவர் வெளியே வந்துட்டாரு, அவர் கூப்பிட்டு நம்ம உள்ள போகாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகப்பனுக்கு அவன் என்ன செய்யறான்னா, அவரை வேதனைப்படுத்த முடியும். ஏன்னா இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா அதாவது நாம சந்தோஷப்பட வேண்டும். அப்ப அப்பாவுடைய சந்தோஷத்தை, அப்பாவுடைய அந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குவதற்கு அவன் மனசு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இந்த காலவெல்ல பேசுற வார்த்தை, தேவ பிரசன்னத்தை எல்லாவற்றை விட பெரிதாக எண்ணுங்கள், தேவ சமூகத்தை எல்லாவற்றை விட பெரிதாக எண்ணுங்கள். ஏனென்றால் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை பெரிதாக என்ன நம்ம கற்றுக்கொள்ள விட்டு கவனிங்க. வேதம் சொல்லுது, அதாவது நீ கவனிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, லூக்கால 10:40 சொல்லுது. அது 10:40 உங்களுக்கு தெரியும், மார்த்தால் மரியால் சம்பவம் நடக்குது. இயேசு சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். அப்படின்னா என்ன புரியுது, தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணாம போகும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றை விட தேவனுடைய பாதம், தேவ பிரசன்னம், அவருடைய சமூகத்தை பெருசா எண்ணாம போகும்போது அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம் மனசுக்குள்ள சோர்வை கொண்டு வருகிறது. அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவ பிரசன்னத்தை பெருசா எண்ணம்னா அந்த அது நடக்கலையே, இது நடக்கலையே, அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, ஐயோ நம்ம வாழ்க்கையில வந்து நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா, அப்படி இப்படின்னு எதுவுமே தோணாது. ஏன்னா மரியாளுக்கு எதுவுமே தோணல பாருங்க, மரியாள் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறா, அவளுக்கு நிறைய காரியங்களை குறித்து கவலையே வரல. ஆனா மாத்தாளுக்கு அநேக காரியத்தை குறித்து கவலை வருது. ஏன்னா இயேசுவே சொல்றா, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. அவ பிரசன்னம் தேவ சமூகத்தை நம்ம பெரிதாக எண்ணும் போது நாம அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைய தேவையில்லை. வேதத்துல வாசிங்கன்னா 2 Samuel 3:1 சொல்லுகிறது, தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது என்று போட்டிருக்கு. அப்ப என்ன புரியுது, தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், தாவீதோடு கிரேமுடைய ஆவியானவர் தங்கி இருந்தார்னு போட்டிருக்கு. அப்போ தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணாம போகும்போது, ஏன்னா நீங்க சவுல் வந்து தேவனுடைய ஆவியானவர் தனக்கு அவனுக்கு நல்லா தெரியுது, தன்னோடு தேவன் விலகிட்டா, தன்னோட மேல தேவ பிரசனம் இல்ல, தான் கூட இருந்த அந்த மகிமை இப்ப இல்ல அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா அவன் அதை பெருசா என்னல, அவனுடைய அவன் சம்ப தனக்குன்னு ஜெயஸ்தம்பத்தை கட்டணும், தனக்குன்னு ஏதாவது செய்யணும், அப்ப அதுலயே அவன் நோக்க போகுது. அதனால பைபிள் சொல்லுது, அவன் வர வர பலவீனப்பட்டான், வர வர அவன் மட்டும் பலவீனப்படல, அவன் குடும்பம், அவனுடைய உறவுகள், அவனுடைய பொருள், ஆஸ்தி, அந்தஸ்தி எல்லாமே என்னச்சுன்னா வர வர, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. என கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானது காலையில சொல்ற காரியம் இதோ, தேவ பிரசன்னத்தை நாம் பெரிதாக எண்ணும் போது வர வர தாவீதின் குடும்பம் பலப்பட்டது என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை ரொம்ப அதை ரொம்ப பெருசா கேர் பண்ணல, அதனால அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நீங்க அனனியா சபீரால பாருங்க, அவர்கள் வேதம் சொல்லுது தங்களுடைய காணியாட்சியை விற்றார்கள். ஆனா வித்துட்டு பேதுருட்ட போய் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக போய் சொல்லுகிறது என்ன, உங்கள் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன அப்படிங்கிறார். அப்போ சில வாசிக்கிறோம், நம்ம 5:5 வாசிக்கிறோம். அப்ப ஒன்னும் புரிஞ்சுக்கல, தேவ பிரசனத்தை விட காணியாட்சியின் பெருசா நினைச்சாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவர்கள் எந்த காணியாட்சியை விற்று மறைத்து வைத்தார்களோ அதை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போயிட்டு, எதை வந்து தேவ பிரசன்னத்தை விட, ஆவியானவர் விட, அவர் சமூகத்தை விட தேவ உறவை விட பெருசா நினைச்சாங்களோ அதை அவங்க அனுபவிக்க முடியல. அப்போ தேவ பிரசனத்தை பெரிதா என்னும் போதுதான் நம்முடையதை கூட நாம் அனுபவிக்க முடியும். பாருங்க, அவங்க தேவ சமூகத்துல தேவ பிரசனம் ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கணும், அவருடைய மகிமை அனுபவிக்கணும். கொஞ்சம் பாடல் பாடும் போது ஸ்தோத்திரம் பண்ணும் போது தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னா தனி இது என்ன காரணம், என்ன ரீசன், எதற்காக அவங்க மகிமை என் கூட வரல? ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த காலை வேல நாங்க ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், இல்லைன்னா வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரை ஊழியம் செய்யறோம், இல்ல காலை வேல இந்த நாளை தொடங்குகிறோம், அப்படி தொடங்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். இப்படி பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வரக்கூடாது, அந்த நேரங்கள் எனக்கு வரக்கூடாது என்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்போதுதான் நம்ம அந்த நாளை அனுபவிக்கிறோம், அந்த நேரத்தை அனுபவிக்கிறோம், நம்ம சாப்பாட்டை நம்ம என்ன செய்யணும் அனுபவிக்கிறோம், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை ஆஸ்திகளை அனுபவிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை அதிகமாக எண்ணுகிறவனே தன்னுடையதை தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியம், அனுபவிக்க முடியும்னா அதை அனுபவிக்கிறது என்ன, வெறும் சாப்பிடுறது மட்டும் இல்லை, நான் சாப்பிடும் போது அதை நான் ருசித்து அதை அனுபவிக்கும் போது அது என் உள்ள என்ன சொன்னா இந்த கர்த்தர் தந்திருக்கிறார் என்கிற நிறைவோடு கூட அந்த தேவ பிரசனம் தான் எனக்கு குணத்தை அனுபவிக்க வைக்கிறது. அப்ப பாருங்களேன், அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க இதே மூத்த குமார வீட்டுல பெரிய கொண்டாட்டம் நடக்குது, பெரிய மகிழ்ச்சி, கிடாரி அடிக்கப்படுகிறது, கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு பயங்கரமான சந்தோஷம், வீட்டுல இருக்க வேலைக்காரனுக்கு கூட பயங்கர ஹாப்பினஸ் அன்னைக்கு. ஆனா மூத்த குமாரனுக்கோ அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. தேவ பிரசனத்தை விட ஆட்டுக்குட்டியை பெருசா நினைக்கிறார். என் சிநேகிதரோடு நான் ஹாப்பியா ஜாலியா இருக்கணும், அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்போ வீட்டுல நடக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த தேவ பிரசனத்தினால் வருகிற ஆனந்தம் மூத்த குமாரனுக்கு கிடைக்காம போயிட்டு. நீங்க வேதத்துல வாசிங்கன்னா நீங்க பாருங்க, யாத்திரா 33:15 மோசே சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோடு வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து அனுப்ப வேண்டாம். அப்ப என்ன புரியுது, அப்போ தேவ பிரசனத்தை பெரிதா எண்ணுகிறவனுக்கு காணான் கூட ரொம்ப சிறுசாதான் தெரியுது. பாலும் தேனும் கொடுக்கிறது காணான், அங்க பெரிய பெரிய வீடுகள், எத்தனைய தோட்டங்கள், திராட்சை குலைகள், 430 வருஷம் பட்ட பாடுகளுக்கான பலனே அங்கதான் இருக்குது. ஆனா அதை விட எதை மோசை பெருசா என்றார் பாருங்க, உன்னுடைய சமூகம், உன்னுடைய பிரசன்னம். அப்போ கானான் தேசத்தே வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப பெரிதாக தெரிகிறது. நீங்க டவுன்ஸ் பாத்தீங்கன்னா சங்கீதம் 42:6 உங்களுக்கு தெரியும், அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதம் 51 இருக்கட்டும், சங்கீதம் 42 இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா தாவீது பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன். ஆனா அந்த பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன் இப்போ அவர் சொல்றாரு, பரிசுத்தாவிய இடத்துல எடுத்து கொள்ளாமல் இருக்கும். இங்க சங்கீதம் 51 சொல்றாரு, இங்க சங்கீதம் 42:6 எல்லாவற்றையும் விட தேவ பிரசன்னம் தன் பதவியை காட்டிலும், தனக்கு இருக்கிற சொத்து பத்துக்களை காட்டிலும், தனக்கு இருக்க குடும்பங்கள் எல்லாவற்றை காட்டிலும், ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது, மானானது நீரோடைய பார்த்து வாஞ்சிக்கிறது போல என் ஆத்து உண்மை வாஞ்சிக்கிறது. அப்போ எர்மோன் மலைகள் இந்த சிறு மலைகளுக்கு உண்மை நான் நோக்கி கூப்பிடுறேன். அப்ப என்ன விளங்குது, ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு தேவ பிரசனத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய கண்கள், தேவ பிரசனத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய உணர்வுகள், தேவ பிரசனத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நினைவுகள் கட்டப்பட வேண்டும். அதற்கு அந்த பாதையில நம்ம பயணிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான அந்த காலவில கற்றுக் கொடுக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், பாருங்க தேவ பிரசனத்தை ரொம்ப பெரிதாக எண்ணினவள் யார் தெரியுமா, ரூத். ஏன்னா பெத்லகேமுக்கு வர்றாங்க, பெத்லகேம் இப்போ மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு வர்ற ஓர்பால், ரூத், நகோமி, மூன்று பேர் புறப்பட்டு வர்றாங்க. தேவ பிரசன்னம் பெத்லகேம்ல இருக்கு, பெத்லகேம் தான் தேவனுடைய அப்பத்தின் வீடு, அப்போ அதுதான் தேவ மகிமை நிறைந்த இடம். ஓர்வாள் பாருங்க, தேவ பிரசன்னத்தை பெருசா என்னல, அவ வாழ்ந்தாளா இருந்தாளா பிள்ளைகளை பெற்றெடுத்தாளா ஒன்றுமே தெரியாது. ஆனா தேவ பிரசனத்தை ரொம்ப பெரிதா எண்ணின ரூத், சரித்திரம் படைத்தாள்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்த ரூத் சரித்திரம் படைத்தாள். அவள் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டாள், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். வேதம் சொல்லுகிறபடி இதோ தன் கணவனை இழந்தவள், தன்னுடைய வாழ்க்கையில் இனி அவளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இருக்கிறவளுக்கு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மறிக்கும் இடத்தில் நான் மரணமடைவேன், எங்க நீர் அடக்கம் பண்ணப்படும் அங்கே நான் அடக்கம் பண்ணப்படும். அப்ப தேவ சமூகத்தை அதிகமா எண்ணினவள், அவளுக்கு அவள் கால் மிதித்த இடம் தற்செயலாய் போவாசருடைய இடமா இருந்தது. நான் சொல்லுகிறேன், தேவ பிரசனத்தை பெரிதாக, தேவ சமூகத்தை பெரிதாக எண்ணுகிறவர்கள் போகிற பாதைகள் வழிகள் அத்தனையும் அவர்களுக்கு சாதகமாய் மாறும். அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தேன் என்று சொன்னாலும் அவர்கள் ஒன்றையும் இழக்காதபடி மறுபடி அதை பெற்றுக் கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆதியாம் புஸ்தகத்துல 22:9 சொல்லுகிறது, தேவ பிரசனத்திற்காக தன் மகனையே இழக்க துணிந்தான். யாரு? ஆபிரகாம். தேவ சமூகம் என்ன, அவருடைய வார்த்தைக்காக பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறான். ஒருவேளை இவன் பலிபீடத்துல வைக்காம போயிருந்தானா, தேவ சமூகம் அவனுக்கு மறுபடியும் தொடர்ந்திருக்காது. ஆ, தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருக்காது, தேவனுடைய பிரசனத்துல வாழ்ந்திருக்க மாட்டான். பைபிள் என்ன சொல்லுது, தேவ பிரசனத்தை தன் மகனை விட பெருசா நினைச்சான் பாருங்க. அவனுக்கு தான் பரலோகம் உதவி செய்தது. எப்படி? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ முட்புதல்ல சிக்கிந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்தான். அப்ப என்ன விளங்குது, இதோ அங்க அந்த மலையில அந்த உச்சியில ஒரு மனிதன் ஆட்டை கொண்டிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பரலோகம் உதவி செய்ய தொடங்கிட்டு. பரலோகம் இவனுக்கு உடன்படிக்கை எது, இவன் வாக்கு தத்துவம் எது, ஈசாக்கு தான் வாக்கு தத்துவம், ஈசாக்கு தான் உடன்படிக்கை, ஈசாக்கு தான் இவனுடைய எதிர்காலம். அப்போ பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் எதிர்காலத்தை இதோ இவனுக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு, உடன்படிக்கை கொடுப்பதற்கு பரலோகம் அதுவே இறங்கி வந்து உதவி செய்ய தொடங்கிட்டு. பரலோகத்தினுடைய பணிகள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்படுறாரு. இதுல சாத்தானால சோதிக்கப்படும் போது 40 நாள் முடிஞ்ச உடனே பசி உண்டாரு. அப்போ சாத்தான் சொல்ற அந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்ற இயேசு சொல்றாரு, இதோ அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல கல்ல புசிச்சிருந்தாருன்னா, ஆதாம் மாதிரி ஏதேன் தோட்டத்தை இழந்த மாதிரி தேவ பிரசனத்தை தேவன் இயேசு இழந்திருப்பார். அப்போ என்ன புரியுதுன்னா, இப்படி தேவ பிரசனத்தை வந்து தன் பசியை விட, தன் சாப்பாட்டை விட தேவ பிரசனம் தான் ரொம்ப பெருசுன்னு இயேசு நினைக்கிறார். இவன் பேதர் கூட பாருங்க, அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஆனா அப்பதான் மேல் வீட்டுகளை போய் ஜெபிக்கிறார். சாப்பாட்டை விட தேவ பிரசனம் பெருசு, அவர் சமூகம் பெருசுன்னு நினைக்கிறார். அதனாலதான் அவருக்கு துப்பட்டியிலிருந்து இறங்கி வந்து ஒரு தரிசனம் கிடைச்சது, பிரஜாதிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தரிசனம் கிடைச்சது. அப்போ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை பெரிதா எண்ணுகிறவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேலையில உன்னதமான தரிசனங்களை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கு நாம வருவதற்கு தேவ பிரசனத்தை அதிகமா, அவருடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய உதவிகள் கிடைக்கிறது. அவர்கள் ரூத்த மாறி அவர்கள் நிற்கிற இடம், போகிற இடம் அவர்களுக்கு சாதகமாய் மாறுகிறது. அவர்கள் வாழ்க்கை கட்டப்படுது. இழந்த நிலைமையில எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுதலாக மாறுகிறார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, தேவ பிரசனத்தை குறித்து நாம் அதிகமா எண்ண வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த மகிமை என் கூடயே இருக்கணும், அதை நான் எப்பவுமே அனுபவிக்கணும், எப்பவுமே அதை எல்லாவற்றை விட ரொம்ப பெருசா பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உணர்வுகள், சிந்தனைகள் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம், அதுக்கு ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அத்த நல்லவர் கவுனிங்க. அதாவது வேதம் சொல்லுது, Luke 15:30 வாசிக்கும் போது பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பிக்கிறே என்றான். பாருங்க, இளையகுமாரன் பாவம் செஞ்சிட்டார், அவர் திரும்ப வர்றார். திரும்ப வந்தா மூத்த குமாரன் சொல்றாரு, இவன் வேசியிட்ட பணத்தை செலவழிச்சவன், இவன் குடிச்சவன், இவன் வெறிச்சவன், இவன் வந்து உண்மை விட்டு தூரம் போனவன், ஆனா இவனுக்காக கண்டு குட்டி அடிக்கிறீரே. அப்ப என்ன புரியுது, இளையகுமாரனுக்கு நான் நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப கரெக்டா இருந்தேன், நீ எனக்கு உனக்கு கண்டு குட்டி அடிக்கல, எனக்கு எது செய்யல. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசனத்தை விட நான் வேறு ஒன்றை பெருசா நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப சரியா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியாக இருந்தாலும், நான் அவரோடு இவ்வளவு நாள் இருந்ததுனாலதான் நான் சரியா இருந்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏழை மூத்த குமாரன் அப்பா கூட இருந்து, ஒருவேளை இவனும் தூரமா போயிருந்தானா, ஒருவேளை இவனும் அப்பா கூட இல்லாம இருந்தான்னா கண்டிப்பாக பணத்தை வேசு வேற ஒரு பக்கம் செலவழிச்சிருக்கலாம், தன் வாழ்க்கை நேரத்தை வேற ஒரு பக்கம் செலவழிச்சிருக்கலாம். இன்னைக்கு எது முக்கியம், நான் அவரோடு இருந்ததினால் அவர் தான் என்னை சரியாய் வைத்திருக்கிறார். அவருடைய அவருடைய அந்த உறவு தான் என்னை சரியாய் காத்து கொண்டு வருகிறது. நான் ஜெபிப்பதனால அவர் அவருடைய சமூகம் என்னை காத்து கொள்ளுகிறது. அதாவது நான் அல்ல, அவரே என்னை சுத்தமாய் காத்து கொள்ளுகிறார். நீங்க அதனாலதான் நீங்க நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோசுவா 3:5 நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது? இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ண இந்த உலகத்துல வாய்ப்பே இல்லை. உலகத்துல சொல்லுவாங்க நாங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறோம். அவர்கள் மனித நினைவினுடைய சுத்தம் பரலோகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மனித நினைவுகளுடைய நான் ரொம்ப சரியா இருக்கிறேங்கிற எண்ணம் பரலோகத்துக்கு ஒத்துவராது. பரலோகத்தின் பரிசுத்தமே வேற. அப்போ என்ன பண்ணுது? தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. தன்னுடைய பரிசுத்தத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்ள முடியாது. தன்னுடைய பரிசுத்தத்துல தொடர்ந்து ஒரு மனுஷன் நிலைத்திருக்க முடியாது. அப்ப என்ன புரியுதுன்னா, நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டா மட்டும்தான் நாம பரிசுத்தமா இருக்க முடியும். தேவனோடு சேர்ந்திருந்தால் மட்டும். அண்ணா அவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க, அவரோடு சேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரோடு சேருங்கள். அப்ப நம்ம கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த பரிசுத்தம் வருகிறது. கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த சுத்தமான வாழ்க்கை வருது. அப்ப நம்ம என்ன நம்பணும்னு கேட்டீங்கன்னா, என்னை அவரே சுத்தமாய் வைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாருங்களேன், எனக்கு என்ன என்னன்னா, ஒரு பரிசேயன் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான், ஒரு ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். பரிசேயன் சொல்றான், நான் தசமா கொடுக்குறேன், நான் காணி கொடுக்குறேன், நான் ஆலயத்துல வார வாரம் வர்றேன், உபவாசம் பண்றேன்றான். அவன் ஆலய காணிக்கு தன்னுடைய காணிக்கை தன்னுடைய நான் நல்லா நடக்கிறேன், நான் சரியா இருக்கிறேங்கிறத பெருசா பேசுறான். ஆனா இதெல்லாம் உங்களுடைய கிருபையினாலதான் நடந்தது, இதெல்லாம் உங்களுடைய இறக்கத்தினாலதான் நடந்தது அப்படின்னு நினைக்காம, அந்த ஆயக்காரனை விட நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனா ஆயக்கார அவன் பாவியாகிய மனுஷன் தான். அவன் சொல்றான், பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிறான். அப்ப என்ன ஒருத்தன் புரியுதுன்னா, நான் இன்னைக்கு நான் பாவியாக கிடந்த வாழ்க்கையில் மோசமா இருந்தேன், ஆனா அந்த நேரத்துல கூட நீர் என்ன கொல்லல, அந்த நேரத்துல கூட என்ன அழிக்கல, அந்த நேரத்துல கூட என் மேல இறக்கமா வச்சிருக்கிறீர்கள். அந்த இறக்கத்தினாலதான் நான் மறுபடியும் இடத்துல வந்திருக்கிறேன், மறுபடியும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட நான் உன்ன நான் நம்புறேன், நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது உங்களுடைய கிருபை தான். ஆனா இப்பவும் சொல்றேன், உங்க சமூகத்துல என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க கிருபைய பாருங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க சாமி, உங்க கிருபை எனக்கு கொடுங்க அப்படின்றான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் தேவ பிரசனத்தை பெரிதா எண்ணுவான். தன்னை தான் தாழ்த்துகிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, தன்னை தான் தாழ்த்துகிறவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நம்ம தாழ்த்திட்டன்னா தேவ பிரசனம் நம்ம மேல வந்துடும். தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தேவ பிரசனம் ரொம்ப பெரிதாக தெரியும். நான் சரி என்றும் நான் பெரியவன் என்றும் என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவ பிரசனம் ஒரு நாளும் பெரிதாக தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, லூக்கா 15:30 பாருங்களேன், மறுபடியும் வாசிக்கிற, வேசியிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை, அதாவது கொளுத்த கன்றை அடித்திர, இதுல அதுல 29 சேர்த்து வாசிக்கிற, சாரி, அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீ இருக்கும்படி நீ ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே, நல்ல நல்ல பரிசு உங்களுக்கு கொடுக்கவில்லைன்னு மூத்தகுமாரன் பதிவு செய்கிறார். அப்ப என்ன இம்பார்ட்டன்ட், என்ன புரியுதுன்னா, இவள் நாள் அப்பா கூட இருந்ததை பெருசா நினைக்கல, பட் ஆட்டுக்குட்டி கொடுக்காதான் பெருசா நினைக்கிற. அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, அப்போ ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்க, நாம் அந்த ஆட்டுக்குட்டி, இந்த உலகம், இந்த சினிமா, இந்த ஜாலி, இந்த சந்தோஷம், என் சகோதரோட சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் எப்ப நாம வெறுக்க கற்றுக்கொள்றோமோ அப்பதான் அப்பா கூட இருக்கிறது ரொம்ப பெருசா தெரியும். அப்ப ஆட்டுக்குட்டியை வெறுக்கல பாருங்க, சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கிறத வெறுக்கல பாருங்க, அது உள்ளத்துல இருக்குது அவருக்கு. அதனாலதான் இப்போ அப்பாவை விட ஆட்டுக்குட்டி பெருசா தெரியுது, அப்பாவோட நண்பர்கள் பெருசா தெரியுறாங்க. அதனாலதான் பாருங்களேன், நீங்க எப்ரேயர் 11:24-25 நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, 40 வருஷம் அவர் எங்க வாழ்ந்தார்னா, அவர் எகிப்து அரண்மனையில வாழ்ந்தார், 40 இயர்ஸ், ஆர்வனுடைய குமாரத்தின் குமாரன், அவ்வளவு பெரிய உயர்ந்த, அதாவது அந்த எகிப்தி என்கிற அந்த அரண்மனையில் இருந்தவர், நல்ல சாப்பாடு, நல்ல அவரை எல்லாரும் மதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இருந்தவர், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த மோசே வேதம் சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தின் குமாரன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதாவது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும், இதோ தேவ ஜனங்களோடு கிறிஸ்துவின் சிலுவை அனுப்பதே மேல். அப்ப ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, அவர் எப்போ வந்து எகிப்தின் அரண்மனையை வெறுத்தாரோ, பார்வோன் குமாரத்தின் குமாரன் என்பதை வெறுத்தாரோ, வெறுத்து பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, வெறுத்து. அப்போ நாம் உலகத்தில் உள்ளவைகளை நாமாக வெறுக்க வேண்டும், அது அது நமக்கு ஒரு நாள் வெறுப்பு உண்டாக்காது, நாமாக வெறுக்கணும், நாமாக இதை சாப்பிட மாட்டேன், நானாக இந்த சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறேன், இன்னைக்கு நான் உபவாசம் பண்றேன், நானாக இந்த செல்போனை ஒதுக்கி வைக்கிறேன், இந்த செல்போனை தொடமாட்டேன், நானாக என் நண்பர்களுடைய இது பண்ணாம தேவப்பிரசத்துக்கு வர்றேன். நான் எப்போது சிலவற்றை வெறுத்து ஒதுக்குகிறனோ அப்போதுதான் தேவப்பிரசனம் எனக்கு பெரிதாக தரும். நம்ம நம்ம அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு சபையில சில நேரங்கள்ல பாஸ்டர் இப்ரேல் வாங்க அப்படி கூடும் போது, நாம எப்ப வந்து அது அப்படிப்பட்ட ஒரு காலங்களை விசேஷித்து கொண்டு நாம காலத்தை நேரத்தை தேவனுக்கென்று நம்ம வந்து மற்ற உலக காரியங்களை வெறுத்து ஒதுக்குறோமோ அப்பதான் தேவனை பெருசா நினைக்க முடியும். அப்ப என்ன புரியுதுன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி வேணும்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை நானா வெறுக்கணும், நானா தான் வெறுக்கணும். இல்ல, இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதுன்னு நான் பேசாம, இது பார்வைக்கு இன்பமானது கிடையாது, இது இது இச்சிக்கப்படத்தக்கது கிடையாது, இது இது இது இதை இதை நான் வெறுக்கிறேன்னு நீங்க உலகத்தை பதிவு பண்ணி பாருங்க, தேவ பிரசனம் பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க கனியை வெறுக்காம அது மேல நேசத்தை காட்டினாங்க ஏவாள். அதனாலதான் அவர்களால தேவன் உலாவி வரும்போது தேவனோடு இணைய முடியாம நாங்கள் நிர்வாணியை கொண்டு பயந்து ஒளிந்தார்கள். அப்போ அவர்கள் அதை அவங்க நேசிச்சாங்க. தாங்களா நான் சொல்றேன், கவனிங்க, எல்லாருக்கத்தோடு சொல்றேன், இந்த உலகம் பார்வைக்கு இன்பமா தான் இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதா தான் இருக்கும், சினிமா எல்லா காரியமா இருக்கட்டும், அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா பட் நான் அதை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நானா அதை ஒதுக்கி வைக்கணும், நானா எந்த அளவுக்கு அதை ஒதுக்கி வைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்தை என்ன செய்வேன்னா நான் அதிகமாக விரும்புவேன். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 15:31 சொல்லுகிறது, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ள உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, நீ எப்பவும் என் கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பாவுடையதெல்லாம் உன்னுடையது. அப்போ இவனுக்கு என்ன புரியல அப்படின்னா, அப்பா என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் எனக்குடியதுன்னா, அப்ப அப்பாவை புரிந்து கொண்டால், தேவனுடைய தேவனை எந்த மனுஷன் புரிந்து கொள்ளவும், அவருடைய இருதயத்தை எந்த மனுஷன் நெருங்கி பார்க்கவும், சாரி ஹலோ, அம்மா கேக்குதா, ஹலோ,
3: கேக்குது,
2: சாரி இல்ல நடுவுல ஏதோ சவுண்ட் கேட்டு, சரி சரி சரி, அப்போ ஓகே, கத்த நல்லவர். அப்போ அவரை உதவி செய்யப்ப, அதாவது அதற்கு தகப்பன், என் மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய இருதயம் என்ன சொல்றதுன்னா, மகனுக்காக இருக்க எல்லாமே அவனுக்கு தான், இவன் நினைக்கிறா ஒரு ஆட்டுக்குட்டி, ஆனா அவரு சொல்றாரு எல்லாமே என்னுடையது, எல்லாமே உன்னுடையது அப்படிங்கிறார். அப்ப தகப்பன் இருதயத்தை யார் புரிந்து கொள்ளலன்னா, மூத்த குமாரன் பாருங்க, இளையகுமார்னு கூட புரியுது, எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு இருக்கு, எங்க அப்பாட்ட போனா கண்டிப்பா அவரு, அதாவது வந்து ஒரு வேலைக்காரனா கூட ஏற்றுக்கொள்ளும், அவர்கிட்ட போனா இந்த நிலைமையில கூட ஏற்றுக்கொள்வாருங்கிற ஒரு மனம் அவனுக்கு இருக்கு பாருங்க. அதனால தகப்பன் வீட்டுக்கு எழுந்து போனான்னு போட்டுருக்கு, ஆனா கூடவே இருக்கிறவனுக்கு அப்பா தெரியல. இன்னைக்கு ரொம்ப முக்கியம்தான், அதனால பாருங்க, இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, பரம்பரை விசுவாசியா இருப்பாங்க, ஆனா அவங்க காலம் பூரா வந்து அந்த சங்கீதத்தையும் நீதிமொழியில மட்டும் வாசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பதான் திடீர்னு முந்தினோர் பிந்தினோராய் பிந்தினோர் முந்தினராய் ஒரு கூட்டம் இப்பதான் உள்ள வரும், இளையகுமார மாதிரி. அந்த இளையகுமார மாதிரி இருக்கிறவங்க அப்பா வீட்டோட அப்பா கூடயே உட்காந்துக்கிடுவாங்க, விடவே மாட்டாங்க, அப்பா பிடிச்சுக்கிடுவாங்க. ஆனா பல வருஷமா கூட இருக்கிறவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, பல வருஷமா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், அவர் இப்ப ஜெபம் பண்ணாலும் அதை கேட்பாரு. அப்ப என்ன புரியுதுன்னா, அப்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அவர் கூட இருக்கிறதுங்கிறத விட அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு ஒரே வீட்டுல கணவர் மனைவியா கூட இருந்தாலும் கணவரை எப்படின்னு புரிஞ்சுக்கிடாத வர கணவரோட கணவரை பற்றிய மேன்மை தெரியாது. மனைவி எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிடாத வர மனைவி பற்றிய மேன்மை தெரியாது. தாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிடாத வர பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் மேன்மை புரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன விஷயம்னா, நான் கூட இருக்கிறேங்கிறத விட நான் அவரை புரிஞ்சு கொள்றேன், அவரை அறிந்து கொள்றேன், அவரை எந்த அளவு. அதனாலதான் பாருங்களேன், தேவ பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இதை இன்னதென்று பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். அப்போ தேவனை வந்து பவுல் வந்து அறிஞ்சு கொண்டார், அவர் எப்படிப்பட்டவர் அறிஞ்சு கொண்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்ப அவரை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்றோமோ விளங்கி கொள்றோமோ புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம என்ன பண்ண முடியும்னா, கிறிஸ்துவை அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை பெரிதாக எண்ண முடியும். என கருமையானவர்களே, ஆவியானவர் இந்த காலை வேளையில பேசுகிற ஒரு வார்த்தை, தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணுங்கள். தேவ பிரசன்னத்தை பெரிதாக, எல்லாவற்றை விட சிறந்ததாக அவருடைய பாதம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அதை ரொம்ப பெருசாக என்னன்னா, முதல்ல நான் நல்லவன், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேங்கிற எண்ணத்தை தாண்டி அவர் என்னை சரியாய் வைத்திருக்கிறார் என்று தாழ்த்த பழகினார். அவரால் தான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவருடைய இரக்கத்தினால்தான் இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணுகிறான். இரண்டாவது, இதோ உலகத்தை தானாக வெறுக்கிறவன், ஃபர்ஸ்ட் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். ரெண்டாவது, உலகத்தை தானாக வெறுக்க வேண்டும். உலகம் ஒரு நாளும் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாது, அது ஒவ்வொரு நாளும் விருப்பத்தை தான் ஏற்படுத்தும், அது வெறுப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது, தானாக வெறுக்க வேண்டும். மூன்றாவது, தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பனோடு இணைந்து நடந்து அவரை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டியை விட அப்பா பெருசு, என் சிநேகிதனோடு ஜாலியா இருக்கிறத விட எங்க அப்பா கூட இருக்கிறது பெருசுன்னு என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். நான் எல்லா அரக்கத்தோடும் சொல்லுவேன், பாருங்க அப்பா என் எப்போதும் என்னோடு இருக்கிறாய், அப்ப என்ன புரியுது, எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ என் கூடே தான் இருக்கிற, என் கூடே தான் இருக்கிற. அப்போ நம்ம அப்பா கூடவே இருக்கிறோம், ஆனா பட் அப்பாவோட இருதை நமக்கு புரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது. நான் ஆலயத்துக்கு போறேன், நான் பாஸ்டிங் ப்ரேயர் போறேன், நான் அதிகாலை ஜோம் பண்றேங்கிறத விட நல்ல விஷயம் எல்லாம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அவரை புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா மெயின் நோக்கமே அவரை புரிந்து கொள்வதற்காகத்தான், அவரை அறிந்து கொள்வதற்காக தான் நான் இதை செய்யறேங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். நான் ஆலயத்துக்கு போறது ஏதோ என் தேவைக்காக இல்லை, நான் அப்பாவை புரிஞ்சு கொள்றதுக்கு, இந்த உலகத்துல நான் அவர் அறிந்து கொள்றேன். ஏன்னா ஆதி தகப்பன் நம்முடைய ஆதாம் அவர் அப்பா விட்டு வந்துட்டாரு, அதுக்கு பிறகு யாருக்குமே தேவன் யாருன்னு தெரியல. இப்ப மெயின் என்ன விஷயம் அப்படின்னா, கிறிஸ்துவை நம்ம கற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க தான் சபைக்கு வர்றோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் நம்முடைய பிரதான ஆசாரிக்கு இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு பவுல் எழுதுறாரு. அப்ப நம்ம அவரை கவனித்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் என்ன, அவர் எதற்காக என்னை அழைத்தார், அவருடைய இருதயம் என்னை குறித்து என்ன நினைக்கிறது, இதுலயே நம்ம கவனமா இருக்கும் போது. அதனாலதான் நீங்க பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன புரியுது, அமர்ந்திருக்கிற அனுபவம் இல்லாவிடில் அறிந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்காது. எந்த அளவுக்கு நாம் அவரிடத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மூன்று காரியம், தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும், இரண்டாவது இதோ நாம உலகத்தை வெறுக்க வேண்டும், மூன்றாவது நம் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு அவரோடு அமர்ந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ சமூகத்தை பெரிதாய் எல்லாவற்றை விட சிறந்ததாய் பார்க்கக்கூடிய அந்த ஆண்டவரே சப்பா, அந்த உள்ளான எண்ணங்களை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம், நாங்க வர வர பலப்படணும். ஆண்டவரே, ரூத்துக்கு சகலமும் வாய்த்தது. ஆண்டவரே, அப்பா வேதம் சொல்லுதுப்பா, அவள் கால் மிதித்திடம் தற்செயலாய் போவா சுடைப்பா இருந்தது, அவள் எதிர்பார்த்து போல, ஆனா அத்தனையும் அவளுக்கு நீங்க எதிர்பார்க்காமலே கொடுத்தீங்க. ஆண்டவரே, அந்த தேவ பிரசன்னத்தின் மேல் அதிக கவனம் வைத்ததுனால் இதெல்லாம் அவளுக்கு கிடைத்தது. எங்களுக்கு உதவி செய்யுங்க, கேட்ட வார்த்தையின்படி தன்னைத்தான் தாழ்த்த, நாங்களாகவே உலகத்தை வெறுக்க, அன்று அப்பாவை புரிந்து கொள்ளுகிற நோக்கம் எங்களுக்கு உண்டாக, இந்த காரியத்தின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது தேவ பிரசத்தை பெரிதாக பார்க்க முடியும் என்ற இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றே இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் அடியான ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே தேவ பிரசனம் பெரிதா என்ன உதவி செய்யும். அவர்கள் வர வர பலப்படட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ.
1: ஆமென். ஆமென். ஆமென். அருமையான செய்தி என்னை தொட்டச்சு. ஆமென். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கணும். ஆமென். அவர்லே அமர்ந்திருக்கணும். ஆமென். அவர்ல அமர்ந்தாதான் தாழ்மை வரும். அவருக்குள்ள நாங்கள் அமர்ந்திருக்காவிட்டால் நாங்கள் உலகத்துக்கேற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆமேன். அருமையான வாட்ஸ்அப் செய்தியை பகிர்ந்து கொடுத்தீங்க பாஸ்டர். உங்களை கர்த்தன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றி நன்றி. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமே. அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமே. நாங்கள் எப்படி இருந்தாலும்

0: ரசித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ஆமென். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை அடைவதற்கு நாங்கள் மாத்திரம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புக்கும் பாஸ்டர் கூறியபடி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு, அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு, அவரே நோக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு அவை ஏற்றவர்களாக நடப்பதற்கு கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு அவர் இல்ல, அவர் வெக்கேஷனுக்கு போயிட்டார், கேம்பிங்க்கு அடுத்த கிழமை இருப்பாரு.
1: வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சிஸ்டர் நீங்கள்?
0: ஓகே, ட்ரை பண்றேன்.
1: ஓகே சிஸ்டர், எல்லாவற்றால் பிரச்சனை இல்லை, நான் வாசிக்கிறேன். நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சிஸ்டப்பா. உங்க ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே தகப்பனே அப்பா, உங்க சிலுவின் நிழல் அண்டையிலே தகப்பனே என்னை மறைக்கிறேன் ராஜா. நீங்க வெளிப்படும்படியாக உங்க வார்த்தை தகப்பனே அப்பா, இந்த சங்கமன் வானொலி கூடாக தகப்பனே அப்பா, பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவாவியானவரே, இந்த வானொலியை தகப்பனே உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சங்கமம் வானொலி தகப்பனே, இந்த உலகம் எங்கும் தகப்பனே அப்பா, பரவி பாய்கிற ஆரை போல ராஜா அப்பா, உங்க வல்லமை தகப்பனே அப்பா, இதை கொண்டு சென்று தகப்பனே அப்பா, பூட்டி இருக்க வீடுகளுக்குள்ளும் தகப்பனே உங்க வார்த்தையை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, 190 நாடுகள்ல அப்பா இந்த வானொலியை கேட்கறதாக நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, ஒவ்வொரு தேசத்துல இருக்கிறவங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியை தகப்பனே ஸ்தாபகராகிய சோதரன் லெஸ்லியையும் அவரோட குடும்பத்தாரையும், இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் மகேந்திரன், சகோதரன் டோலி, சகோதரன் சகோதரி ராஜனே மற்றும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே, இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காட்டாலே உங்கள் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, அசை வாடுங்க ஆண்டவரே. உங்க கரம் தகப்பனே கூட இருந்து ராஜா ஆண்டவரே, இன்னும் மேன்மையான காரியங்களை காணவும் கத்தாவே. இந்த வானொலி கூடாக ஜீவாதிபதி திருச்சபையை தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எங்களோட சபையை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் எங்க சபையை பத்தி நாங்கள் ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எங்களோட சபை வந்து ஜீவாதிபதி சபை. இந்த சபை ஞாயிறு ஆராதனை நடக்கிறது, அது பிற்பகல் 2:30 இருக்குது. சபை நடக்கும் போது சிறுவர் பாடசாலையும் அதில் நடக்கும். மாதத்தில் முதலாவது சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கும். இது மிடில் பீடன் பிஞ்ச் அருகாமையில், நம்பர் வந்து யூனிட் நம்பர் வந்து 595, யூனிட் நம்பர் 7 ஸ்காப்ரோவில் இருக்கிறது. நீங்கள் யாரும் அது கருகாமையில் வேற எங்கேயும் சபைகளுக்கு போகாவிட்டால் இந்த நம்பரை எங்களோட சபையின் வழிநடத்துகிற சகோதரனுடைய நம்பரை நான் உங்களுக்கு தருகிறேன். சகோதரன் பஞ்சுதன், அவருடைய நம்பர் வந்து ஃபோன் நம்பர் செல் தொலைபேசி நம்பர் வந்து 4372221.

இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற இந்த வார்த்தை மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை குறித்து, மனிதன்ட உருவாக்குதலை குறித்தும், மனிதனை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தையும், மனிதனை உருவாக்கின விதத்தையும், அந்த மனிதனுக்குள்ளே தேவன் அவருடைய திட்டங்களை புகுத்தி இந்த பூமியை நிரப்பினதை நாங்கள் என்னுடைய மெசேஜ்களே நான் எடுக்கிறது உண்டு. இந்த நேரத்திலும் நாங்கள் ரூபமும் சாயலுங்கிற இந்த தலைப்பின் கீழே நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே 26-27 வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், இதிலே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பின்பும் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் ஜீவ ஜந்துக்களை ஆளுகை செய்யவும் பூமியில் ஊறும் பிராணிகளையும் ஆளுகை செய்ய ஆளக்கடவார்கள் என்றார். 27 வசனத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். நாங்கள் இந்த சிருஷ்டிப்பிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் தேவன் இந்த பூமியை நாங்கள் மறுசுழற்சி செய்ததை நாங்கள் முதலாவது என்ற மெசேஜில் நாங்கள் பார்த்தோம். இந்த பூமியை மறுசுழற்சி செய்து ஆதியாகவும் முதலாவது அதிகாரத்திலே 2-3 வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் இந்த பூமியை மறுபடியும் தேவன் சிருஷ்டித்த போது அந்த இடத்திலே நாங்கள் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலையும் பிதாவாகிய தேவனுடைய சத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையாகிய மெய் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்திலே தேவனுடைய ஆவியானவர் நாங்கள் பார்க்கிறோம், வெறுமையும் அந்தகாரமும் இருளும் அந்தகாரமாக இந்த பூமியின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே பிதாவுடைய சத்தம் கேட்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ட்டு. அந்த வெளிச்சம் உண்டான போது தேவன் எங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1 வசனத்திலிருந்து 28 வசனத்தை மட்டும் நாங்கள் பார்த்தோம்னா இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவருடைய வார்த்தைகளை சிருஷ்டித்த தேவன், மனிதனை மாத்திரம் அவருடைய கரத்தை கொண்டு அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னால் சொன்னால் தேவனுக்கு ரூபம் இல்லை என்றே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேதத்துக்கும் வேத வார்த்தைக்கும் இது முரணானதான் என்று பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இல்லை. தேவனுக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவனுக்கு ரூபம் இல்லை என்று சொல்கிற அந்த காரியம் வந்து ரூபம் அவருக்கு ஆவிக்குரிய ரூபம் இருக்குது. தேவனுக்கு ஆவிக்குரிய ரூபம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவன் அவருடைய சாயலாக. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் என்று சொன்ன அதை குறித்து என்ன சொல்லுகிறது? அதாவது சாயல் என்று சொன்னால் வெளி தோற்றம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே எங்களுக்கு தெரியும், வெளி தோற்றத்திலே தெரிகிற சரீரம், எங்களுக்கு கண்களுக்கு புலனாகிற சரீரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சாயல் என்று சொல்லப்படும், வெளி தோற்றம். அதுக்குள்ளே ரூபங்கிற நேரத்தில் உள்ளான மனிதனுக்குள்ளே தேவன் உள்ளான மனிதனிலே கிரியை செய்கிற தேவன். தேவனை நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான்ட புத்தகம் 4 அதிகாரத்திலே யோவான் 4:23-24 வசனத்தையும் வாசிப்போம்.

உண்மையாய் தேவனை தொழுது. இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, சமாரியா ஸ்திரியோட இயேசு போயிட்டு அந்த கிணத்து அருகில நின்று அவர் கதைக்கிறார். கதைச்சு கொண்டு அவர் அந்த அந்த பாவியான ஒரு ஸ்திரியை சந்திக்கும்படியாக தேவன் அந்த இடத்துல இயேசு அந்த கிணற்று அடியிலே நிற்கிறார். நிற்கிற நேரத்தில் அந்த ஸ்திரியோட ஒரு சம்பாஷணை நடக்குது. அந்த இடத்துல தேவன் சொல்றார், இதுல 24வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்றால், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். அப்ப அவர் இருக்கிற வண்ணம் வந்து ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஆவிக்குரிய சாயல் அப்படியே இருக்கிறது. அது எப்படி ஒரு மனிதனுக்கு உருவங்கள் இருக்கு, உருவத்திலே தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, கை கால் முழுவதும் இருக்கிறது போல தேவனுக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அத்தனையும் இருக்கிறது. நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகம புத்தகத்தில் எடுத்துக்கொண்டோம்னா, மோசையோட முகமுகமாக சந்தித்த தேவன். அந்த நான் வசனங்களை நான் குறிக்கிறேன், நான் வாசிக்கவில்லை. என்ன என்றால், எங்களுடைய நேரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கால்கள் உண்டு. யாத்திராகமும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகமும் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தோம் சொன்னால், அவருக்கு கால்கள் உண்டு. அதே போல யாத்திராகாம 30 20வது வசனத்தை, அவருக்கு கரங்கள் உண்டு. அதே நேரத்தில் யாத்திராகாம 33வது வசனத்திலே 2வது வசனத்திலே பார்த்தோம்னால், அவருக்கு ஆவிக்குரிய பின்புறம் சகலமும் இருக்கு. நாங்கள் ஒரு விசை வாசிப்போம், எசேக்கியேல் புத்தகம் எடுத்துக்கொண்டோம்னால், எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே 26-27 வசனத்தை நாங்கள் வாசிச்சோம் சொன்னால், இதிலே எங்களுக்கு தெரியும் தேவன் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலோட தேவன் பேசுகிறாரு, அவருக்கு தரிசனங்களை காமிக்கிறார். எங்கட தேவன் ஆதியில நடந்த சம்பவங்களே அந்த மட்டும் கொண்டு போகக்கூடிய அறிந்திருக்கிற தேவன். அப்ப காரியங்களை அவர் அறிவிக்கும் போது ஆதியில நடந்ததுகளை அவர்களுக்கு தீர்க்கதரிசன மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வாயாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்னண்டா, அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் விவரிக்கும் போது அவர்களை ஆவிக்குள்ளாக்கி அவர்களோட ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய இருதயத்தை, ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை உருமாற்றி அந்த இடத்துல எந்த சம்பவத்தை, எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ஆதியாகமம் 5 புத்தகங்களையும் மோசேயை கொண்டு தான் தேவன் எழுதுகிறார். அந்த மோசேயை கொண்டு எழுதுகிற போது மோசே பிறந்து வாழ்ந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களே மோசேயை கொண்டு போயிட்டு தேவன் ஒரு புறத்திலே ஆதியில நடந்த காரியத்தை கொண்டு போய் காமிக்கிறார். காமித்து மோசே மூலமாக இந்த பூமி உருவாகினது, அதுக்கு பிறகு பூமியில எப்படி சகலத்தையும் உருவாக்கின தேவன், அதை எப்படி ஆதாமை உருவாக்கினார், ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்தார், இது எல்லா காரியங்களையும் தேவன் மோசேக்கு ஊடாக தன் எழுதுகிறார். ஆனாலும் மோசே அந்த இடத்துல மோசே உயிரோடு இருக்கவில்லை. இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, மோசே மூலமாகத்தான் இந்த 5 புத்தகங்களையும் எழுதுகிறார். இந்த 5 புத்தகம் எழுதுகிற தேவன் அந்த 5 புத்தகங்களுக்கூடாக பார்க்குற காரியங்களை தேவன் மோசையை அவர்களை கொண்டு போயிட்டு அதுக்கண்டு மோசையை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டு மோசையை கொண்டு போயிட்டு அந்த வனாந்தரத்திலே, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வனாந்தரத்திலே போகிற நேரத்தில், சீன் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் போறாரு. போகிற நேரத்தில் ஆண்டவர் மோசேக்கு சகல கட்டளைகளையும் கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்து அவரோட முகமுகமாக தேவன் பேசுகிறார். பேசி மோசே மூலமாக அந்த 5 புத்தகங்களை எழுதுகிற தேவன் அவருக்கு எவ்வாறு சம்பவங்கள் நடந்தது, அவருக்கு மோசே பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை அவரை கொண்டு போயிட்டு தரிசனமாக காண்பித்து அந்த காரியங்களை
தேவனுடைய கரத்திலே எழுதி கொடுத்தார் என்று இருக்குது. ஆனாலும் அந்த அந்த அந்த அவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை மோசே உடைத்து போட்ட பிறகு மறுபடியும் தேவன் அவரை மலைக்கு அழைக்கிறார். எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலின் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரக ஆராதனை செய்து அந்த அந்த கண்டுகுட்டியை செய்து அவர்கள் ஆடவும் பாடவும் வெறி கொண்டு அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத மோசேக்கு ஆண்டவர் மலையிலே வச்சு சொல்றார், போயிட்டு பாருண்டு. அப்ப அங்க போயிட்டு பார்க்கினது மோசேக்கு மிகவும் கோபம் அடைந்து அந்த அந்த தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பலையும் மோசே அது உடைத்து போடுகிறார். அந்த இடத்துல பார்த்தோம்னா மறுபடியும் மோசே போறார், மோசே மலைக்கு வர சொல்கிறார். வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் மோசே 3 தடவை 40 தடவை உபவாசத்தோட ஜெபத்தோட அந்த சீனாய் மலையிலே அவர்கள் கூட தேவனோடு கூட இருந்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல சொல்ல மறுபடி எழுதுகிற காரியம் வந்து எல்லாமே எல்லா காரியமும் மோசேக்கு எப்படி சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, நான் உனக்கு மலையிலே காண்பித்த போல அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் மோசையோட முகமுகமாக சீனாய் மலையிலே பேசுகிறார். அப்படி பேசின தேவன் அவரோட ஆவியோடு, அவருடைய ஆவியோடும் தேவனுடைய ஆவியோடும் தேவன் அவரை முகமுகமாக சந்தித்து எழுதின தேவன். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்ன்றால் இந்த எசேக்கியேல் 7வது வசனத்திலே பார்த்தோம், அவர் சொல்லுகிறார், அவை இந்த இடத்துல எசேக்கியேலை கொண்டு போய் தேவன் காட்டுகிறார், ஒரு காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சியிலே எசேக்கியேல் பார்க்குற காரியத்தை தான் இதில் பார்க்குறோம். அவைகளின் தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மீது நீல ரத்தின போல விளங்கும் ஒரு சிங்காசனத்துக்கு சாயலாகவும் அந்த சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பு காணப்பட்டது. மேலும் அவருடைய அவரை சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறம் இருந்த அவருடைய இடுப்பும் காணப்பட்டது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் தேவனுடைய முழுமையான காரியத்தை. தேவன் எப்படி இருக்கிறாருன்னு இந்த அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேலே மனுஷ ரூபத்துக்கு ஒத்த ஒரு ரூபம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானை கொண்டு போயிட்டு பத்மோஸ் தீவிலே வைத்து தேவன் காட்டுகிறார். அதாவது மோசே எவ்வாறு அவர் ஆதியிலே உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் மோசையை கொண்டு போயிட்டு ஒரு புறத்திலே அந்தத்தில் உள்ள காரியத்தை காட்டினது போல யோவான் யோவானை கொண்டு போயிட்டு யோவான் அப்போஸ்தலன் ஆகிய யோவானை கொண்டு போயிட்டு இனி நடக்க போகிற சம்பவங்களை தீக்க தரிசனமாக ஆண்டவர் அவர் காட்டினத்தில் ஆண்டவருடைய முழுமையும் அவர் பார்க்கிறார். யோவான் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் அவரை கண்ட உடனே செத்தவனை போல விழுந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவர் ஆவிக்குரிய சரீரத்தோடு ஆவிக்குரிய ரூபத்தோடு இருக்கிறார். அப்படி ஆவிக்குரிய சரீரத்தோடும் ஆவிக்குரிய ரூபத்தோடும் இருக்கிற தேவனை தான் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா உள்ளான் தேவனுக்கு ஆத்துமா இருக்கிறது, தேவனுக்கு ஆவி ஆத்துமாவும் ரெண்டும் இருக்கிறது. அவருக்கு சாயல் வந்து அவருக்கு வந்து சரீரம் இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது, அதே போல அவருக்கு ஆத்துமா இருக்கிறது, அவருக்கு ஆவியும் ஆத்துமாவும் அவருக்கு இருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஆதியாகமும் 6வது வசனத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் தேவன் சொல்லுகிறார், அந்த மோசே நோவாவின் அந்த பேலையை கட்டும் போது கட்டுறதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிற இந்த பூமியில் முழு மணிக்குலமும்
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆதாமின் வீழ்ச்சியினால் பாவம் செய்து அந்த அந்த முழு உலகத்தையும் எங்களுக்கு தெரியும் நோவோட காலத்தில் ஜலப்பிரளயத்தை அழிக்கிறார். ஜலப்பிரளயத்தை அழிக்கிற நேரத்தில் அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு அந்த இடத்துல வந்து, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற காலம் வந்து 120 வயது. இந்த இடத்துல ஆண்டவருக்கு இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அவருடைய ஆத்மா இந்த உலகத்தை பார்த்து அழிந்து கொண்டிருக்க இந்த உலகத்தை பார்த்து தேவனுடைய ஆத்மா வேதனைப்பட்டதையும் அந்த ஆத்மா வேதனைப்பட்ட நிமித்தம் அவர் இந்த உலகத்தை பார்த்து தேவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்த இந்த பூமி அதுக்கு மாறாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே அதுக்கு பிறகு வந்த சந்ததிகள் அழிந்து கொண்டு அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் இந்த பூமியை தண்ணீரினாலே முழுகடித்து அந்த முழு மனுக்குலத்தையும் அழித்த நோவாவை நோவோட குடும்பத்தை மட்டும் தேவன் அந்த இடத்துல விடுதலை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த விடுதலை செய்யும் போது தேவன் கர்த்தர் அவருடைய ஆவி எனக்குள்ளே அவருக்குள்ளே அவர் கலங்கி அந்த மனுக்குலத்தை அவர் சிருஷ்டித்த மனுக்குலத்தை அழிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல தேவனுக்கு ஆவி உண்டு ஆத்மா உண்டு. அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு இருக்கிறது போல மனிதனையும் தேவன் அப்படியே உருவாக்குறார். மனிதனை எப்படி உருவாக்குறார் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவன் நாங்கள் ஆவியாகும் 2:7 நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் எப்படி மனுஷனை உருவாக்குறார் என்று நாங்கள் பார்ப்போம். அதில் சொல்லப்படுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மனுஷன் எப்படி தேவன் உருவாக்கினார் என்று. தேவன் மனுஷனை உருவாக்கின போது தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கும் போது தேவன் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி அவரோட நாசியிலே ஊதும் போது அந்த நாசியிலே ஊதின அந்த அந்த சுவாசம் தின் மூலமாக அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். அந்த ஜீவ ஆத்மாங்கிற நேரத்திலே தேவனுக்கு நாங்கள் பார்த்தோம் சாயலும் ரூபத்தையும் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்ப தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு, அதே போல அவருக்கு ஆவி உண்டு ஆத்மா உண்டு. அதே போல மனிதனையும் அவர் மண்ணினாலே உருவாக்கின, நாங்கள் ஆதாமுடைய சரீரம் மாத்திரம்தான் மண்ணினாலே எடுக்கப்பட்டது, ஆனாலும் ஆதாமுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய சுவாசம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மனிதன் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்குள்ளே இருக்கிற மனசாட்சிங்கிறது வந்து அது ஒருபோதும் ஒரு மனிதனுக்கும் தனக்கு, இப்ப உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டால் எந்த மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட இயலாது. ஏனென்றால் தேவன் கொடுத்த மனித தேவனுடைய அந்த தேவ அந்த அந்த ஆவி வந்து தேவனுடைய குரலாக இருக்கிறது. மனசாட்சி வந்து தேவனுடைய குரலாக இருக்கிறது. அப்ப நான் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் போதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதோ அவன் தேவனை அறிந்தவனோ அறியாதவனா இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நடக்கிற நடைமுறைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி வந்து அவனுக்கு சத்தமிடும், சாட்சியிடும், இதை நீ சரியா சரியா, இல்லாவிட்டால் பிள்ளையா செய்யும். நாங்கள் பிள்ளையான காரியம் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் எங்களோட மனசாட்சி அதிலே பூரிப்படையும். அதே போல தீமையான காரியங்களை செய்தோம் என்றால் அந்த தீமையான காரியத்தின் நிமித்தம் எங்களோட மனசாட்சி வேதனைப்படும். இதுக்கு காரணம் வந்து தேவனுக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் வந்து எங்களுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு அடையாளம் தான் எங்களோட மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் செயல்பட இயலாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் செய்கிற அநேகமான காரியங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த மனிதர்கள் முதலாவது பாவம் செய்கிற நேரத்தில் முதலாவது ஒரு மனுஷனைக்காக விரோதமாக செயல்படும் போது அந்த நேரத்தில் அவன் துக்கப்பட்டு
அதை செய்து பழக்க அந்த காரியத்திலே அவன் பழக்கப்பட்டு அந்த பாவத்தைக்குள்ளே அவன் மறுபடி மறுபடி மறுபடி தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த ஆவி மரித்து போறதை பார்க்கிறோம். அந்த ஆவி மரித்து போன பிறகு தான் அந்த மனிதனுக்கு பெரிதான கொடூரமான காரியங்களை ஒரு மனிதனாக செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் தேவன் கொடுத்த சுவாசம் அதுதான் அவனுடைய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ளே அந்த ஜீவன் மரித்து போகிறத எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றத்தை சொல்றாரு, ஆதாம் இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ங்கிறார். ஆனாலும் ஆதாம் அந்த இடத்திலே சாகவில்லை. சாத்தானானவன் ஆதாமை வந்து வஞ்சிக்கும் போதும் அவன் சொல்றான், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாக மாட்டீங்கள் என்று அவன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே சாகவே சாக மாட்டீங்க என்று சொன்ன அந்த ஆதாம் வந்து அவன் இருந்த காலத்திலிருந்து 930 வருஷம், அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு, அதாவது 910 வருஷம் அவன் உயிரோடு இருக்க, 810 வருஷம் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த பாவம் நடந்த பின்பு, அதாவது எங்களுக்கு தெரியும் காயினும் ஆபேலும் அவர்கள் இருவரும் மரித்த பிறகு சேர்த்து இன்னொரு மகன் பிறக்கணத்துல ஆதாம் வந்து 130 வருஷத்திலே தான் அவன் பிறக்கிறான். அந்த 130 வருஷத்திலே தான் சேர்த்து பிறக்கிறான். அதுக்கு முன்பாகவே காயினும் ஆபேலும் பிறந்து விட்டார்கள். அப்ப காயினும் ஆபேலும் பிறந்து அந்த பாவத்திலே விழுந்து அதிலே இருந்து அந்த பாவத்திலே விழுந்திருந்து கிட்டத்தட்ட 810 வருஷம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு தான் ஆதாம் மரிக்கிறார். அப்ப மரணம்ங்கிறது வந்து ரெண்டு விதமாக இந்த மரணத்தை குறிக்கிறது. ஒன்று அவருக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த தீபமாக இருக்கிற அந்த ஆவி பாவத்தின் நிமித்தம் மரித்து போகிற இடத்துல ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த ஆவிக்குரிய மரணத்தின் நிமித்தம் அந்த மனிதன் வந்து பாவத்திலே வாழ்கிறான். அந்த பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. தேவன் கிரியை செய்யறதுக்குனால் அவன் அந்த பாவத்துக்குரிய அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்தும மரணத்திலிருந்து அவன் வெளியிலே வர வேண்டும். அந்த வெளியிலே வராவிட்டால் அந்த மனிதனுடைய ஆவி மரித்திருக்கிறது. அந்த மரித்திருக்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. அந்த ஆனபடியால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த உலகத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இன்றைக்கு ஏசாயா 32வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்

இதிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இயேசு இந்த பூமிக்கு வந்து செய்ய போகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தேவ வார்த்தையிலே எழுதி வைக்கிறார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியனுமாய் இவர் என் ஆவியை அவர் மேலே அமர பண்ணி அவரை புறஜாதிகளுக்குள்ளே நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடுவதும் இல்லை, தம்முடைய சத்தத்தை உயர்த்துவதும் இல்லை, வீதியிலே அவருடைய சத்தம் கேட்பதும் இல்லை. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மரித்து கிடக்கிற உலகத்திலே தேவனுடைய ஆவியை அவருக்குள்ளே வைத்து இந்த பூமியிலே தேவன் வந்து கிரியை செய்ய போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரித்து கிடந்த மனிதர்களுக்குள்ளே அந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த மனிதர்களுக்குள்ளே, மரித்து கிடக்கிற மனிதர்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அந்த எங்களுக்குள்ளே மறுபிறப்பின் அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவருடைய நாமத்தையும் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் எடுத்துக்கொண்ட முன்னாள் ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே

0: ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 21, 24 மட்டும் வாசித்தோம் என்று சொன்னால், அதில் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தனும் அவன் விலா எலும்பில் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனின் எடுத்த விலா எலும்பில் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்பட்டாள். அப்போ தேவன் ஆதாமை மாத்திரம் உருவாக்கவில்லை, ஆதாமையும் ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்ததையும் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டு அந்த இடத்துல ஆதாமை உருவாக்குனது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்து தேவனுடைய திட்டத்தில் இருந்த அந்த முழு மனுக்குலத்தின் உருவாக்குதலை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம், மனுஷி உருவாக்கப்பட்ட விதமும் தேவன் வல்லமையாக செய்தது போல இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அப்படி உருவாக்கவில்லை. இவர்கள் மூலமாக தேவன் அவர்களை அந்த இந்த மனு குலத்தை உருவாக்குறார். அந்த மனு குலத்தை உருவாக்கி அந்த மனு குலத்தின் மூலமாக இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனு குலமும் அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருந்த மனிதன் இன்றைக்கு தேவனை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு, அதாவது அந்த பாவத்தின் நிமித்தம் முழு மனு குலமும் அழிந்து போய் கொண்டிருக்க நேரத்தில் அந்த மனு குலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக வெளிப்பட இயலாதபடி இந்த உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னார். மனிதனை தேவன் உருவாக்கினதின் நிமித்தம் தேவன் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், ஆனாலும் கூட அவருடைய ஒரே பேரான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த பூமிக்கு அனுப்பி மனிதன் அழிந்து கொண்டிருக்க அந்த மனிதனை விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் திட்டமிட்டு எடுத்தது போல இந்த உலகத்திலே தேவன் மனு குலத்துக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஆனாலும் முழு மனு குலமும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமென்றால் தேவனாக தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் மனிதன் உருவாக்கப்பட்டான் என்ற அந்த காரியத்தை இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், உலகத்திலே ஒரு ஒரு கணிப்பீடு ஒன்று இலங்கையில் எடுத்திருக்கிறார்கள். அது சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் 1.8% தானம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த கனடாவிலே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எத்தனை விவிதாசாரம் தேவனை அறிந்திருக்கிறார்கள், எத்தனை விவிதாசாரமாக மனிதர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு முழு உலகத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனுஷனை சாத்தான் வைத்திருக்க திட்டம் வந்து தேவனால் உருவாக்கப்படவில்லை என்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே அந்த அந்த பொய்யான ஒரு சத்தியத்துக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கான். அதுதான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டாவினின் படிமுறை கொள்கை, அதாவது பரிணாம கொள்கைங்கிற அந்த கொள்கையை எங்களுக்கு தெரியும். நாங்கள் பாடசாலையில் படிக்கிற நேரத்திலிருந்து இதை முழு உலகத்துக்கும் இந்த போதனையை கொண்டு வருகிறார். இந்த போதனையை கொண்டு வந்து அதில் சொல்லப்படுகிறது வந்து தேவன் மனிதனை உருவாக்கவில்லை, இந்த பூமி வந்து ஒன்றும் இல்லாமையில் இருந்து அந்த பூமியிலே ஏதோ ஒரு சிறிய ஒரு உயிரினம் உருவாகி அந்த உயிரினத்தின் மூலமாகத்தான் மனிதன் உருவாகினான் என்று சொல்லி அந்த உயிரினம் வந்து வளர்ந்து வளர்ந்து அது மேன்மை அடைந்து அது கூடாக குரங்கு உருவாகி அந்த குரங்கின் மூலமாகத்தான் மனிதன் வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். டாவினுடைய படிமுறை கொள்கை இன்றைக்கு கத்தர் இந்த பூமியை சிருஷ்டித்து மனிதனை உருவாக்கினாருங்கிற அதே அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம்ண்டால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல ஒவ்வொரு தேசங்களையும் ஒரு விவிதாசாரம் தந்திருக்கும். அந்த தேசங்களிலே எடுத்துக்கொண்டோம்னால் நான் எத்தனையோ பேரோட கதைச்சிருக்கிறேன் வாலிப பிள்ளைகளோட. அவர்கள் சொல்லுகிற காரியம்தான் தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கினார் என்கிற அந்த வார்த்தையே அவர்கள் நம்பக்கூடிய அளவில் அவர்களுக்கு இல்லை. என்னென்றால் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவியலும் அறிவியல் தான் முக்கியமாக இருக்கிற அந்த அறிவியல் மூலமாக சொல்லப்படுகிற காரியத்தை இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர்கள் கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னால் மனிதன் எவ்வாறு உருவாக்கினார் என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியம் இப்படி இது டாவின்ற இந்த கொள்கையை தான் அவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்ப மெய்யாகவே இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தேவன் மனிதனை உருவாக்கின அந்த தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இந்த உலகத்துக்கு உள்ளே போகிற வாசல் பெரிதாக இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்கு, அதுக்குள்ளே வளைஞ்சு நுழைகிறவர்கள் மிகவும் சிறிய ஒரு கூட்டம் தான் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மறித்து கிடக்குது. அதான் ஆதாமுக்குள்ளே கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மறித்து கிடக்கிற அந்த ஆவியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆவி மறித்த பிறகு அந்த மனிதன் தேவனை குறித்த அறிவோ தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை குறித்து தான் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை கூட அவர்களுக்கு விசுவாசி கேளாதபடி இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் மனிதனுடைய முழுமையான மனிதனுடைய சிந்தனையை அந்தகாரப்படுத்தியிருக்கிறது. அந்த மனிதனுடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிய இயலாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க இயலாதபடி அவர்கள் இருதயங்களை மந்தமாக்கி காதுகளை செவிடாக்கி கண்களை குருடாக்கி தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்ற இந்த காரியத்தை நம்ப இயலாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனிதன் டாவினுடைய இந்த படிமுறை கொள்கை மூலமாக தான் உருவாகினது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்ப நாங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற சபைகளும் சரி சபைகளுக்குள்ள இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சபைங்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தான் சபை. இதை கேட்கிற எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேவன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தேவன் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கென்று தேவ சாயலாக தேவன் ரூபத்தின்படி தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷித்தவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்க்கிலும் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மனிதனை தேவன் மகுடமாக வைத்திருக்கார். அந்த மகுடமாக வைத்திருக்கிற மனிதன் தேவனை எவ்வாறு விசுவாசிக்கிறான், தேவன் தான் மனிதனை உருவாக்கினார் என்று அந்த நம்பத்தக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம்ண்டால் மிகவும் சொற்பமான அளவு தான் இந்த உலகத்திலே அறிந்திருக்கிறார்கள். அறியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மந்தையில இருக்கிறவர்களை விட இதுக்கு வெளியில இருக்கிறவர்களையும் நான் வந்து அழைக்க வேணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த அழைக்க வேணுங்கிற சொல்ற இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ தேவனை அறியாத ஆத்துமாக்கள், தேவனை அறியாத மனிதர்கள், தேவனை அறியாத குலங்கள் கோத்திரங்கள் தேசங்கள் எத்தனையோ ஆயிரம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஆண்டவோட வார்த்தை சொல்கிறது அவருடைய வருகை வந்து இந்த உலகம் தேவனுடைய சுவிசேஷம் வந்து இந்த உலகம் பூமி அனைத்திலும் சொல்லி முடிக்க மட்டும் ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்று சொல்கிறார். நாங்கள் இன்றைக்கு பார்க்குற காரியங்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உடக்கிற பார்க்குற காரியங்கள்லாம் நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் வந்து தேவ சாயலாக தேவ ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அறிந்த மக்கள் இன்றைக்கு எத்தனையோ வேதாகம கல்லூரிகளில் சத்தியத்தை அறிந்த சபைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் கூட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இயலாதபடிக்கு இந்த உலகம் அவர்களுடைய அந்த அவர்களுடைய புத்தியையும் அவர்களுடைய சிந்தையையும் அந்தகாரப்படுத்தி தேவன் சிருஷ்டித்தாருங்கிற இந்த நம்பிக்கையை விட்டு இந்த பூமி மனிதர் இந்த இயற்கையாக உருவானது என்று தான் அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இந்த டாவினுடைய இந்த கொள்கை முழு உலகத்திலையும் பரவிருக்கு. இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்திலே தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் கொண்டு போக வேண்டும். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் வந்து உங்களை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் தான் உங்களை உருவாக்கியிருக்கார். அந்த தேவன் எங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்திருக்கார். தேவன் இந்த பூமியிலே மறிக்கிறதுக்கு மனிதர்களை உருவாக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தில் இருந்தது என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக தேவனோட வாழ வேணுங்கிற அந்த சத்தியம் தான் அவர்கள் அந்த அந்த விருப்பம் தான் தேவனுக்கு இருந்தது. ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. அந்த மரணத்தின் நிமித்தம் மனிதனுக்கு அழிவு. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே இரண்டு மரணங்கள் உண்டு. ஒரு மரணம் இந்த பூமிக்குரிய மரணம், அதுக்கு பிறகு நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்துக்கு மரணம் அடையாத படிக்கு தேவனை அறிகிற அறிவிலும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின் படியும் மனிதனை படைத்த மனிதனை அழிக்கும்படியாக தேவனுடைய சாயலாக இருந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய ரூபமாக இருந்த மனிதனுக்குள்ளே சாத்தான் ஆனவன் சாத்தானுடைய திட்டத்தை போட்டு மனிதர்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்றதுக்கு இந்த எத்தனைக்கிற இந்த
1: நேரத்தில்
0: அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு தேவன் தான் எங்களை உருவாக்கினார். தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் அவரோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய கரம் எங்களோட கூட இருந்து இந்த சத்தியத்தை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் ஜெபித்து நாங்கள் இந்த வசனத்தை முடிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான பரலோக பிதாவே, உங்க ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வானொலியை தகப்பனே, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் கத்தாவே நீங்க பேசும்படியாக அப்பா, நாங்கள் உங்களோட சாயலாகவும் உங்களோட ரூபத்தின்படியும் அப்பா நாங்கள் உருவாக்கப்பட்டோம். அப்பா அந்த உருவாக்கப்பட்ட எங்களை தகப்பனே அப்பா நீங்க இந்த பூமியிலே தகப்பனே நித்திய நித்தியமாக இந்த பூமியிலே எங்களை வாழ்வதற்காக நீங்க உருவாக்கினீங்க அப்பா. ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு மரணம் மரணத்தை சந்திக்க வந்தது. ஆனாலும் தகப்பனே ஆவிக்குரிய மரணத்தை தகப்பனே ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்க வைத்திருக்கீங்க. அந்த ஆத்தும மரணம் அப்பா எங்களுக்கு அந்த நேரிண்டாலும் தகப்பனே அப்பா அந்த இரண்டாம் மரணத்திலே நாங்கள் பங்கடையாதபடி நீங்கள் எங்களை உங்களோட உன்னத கரத்திலே தகப்பனே எங்களை தாங்கி இருக்கீங்க அப்பா. இந்த உலகத்திலே அன்றுவரே எத்தனையோ மனிதர்கள் உங்களை அறியாத படிக்கு கத்தாவை இருளினும் அந்த காரத்திலும் அப்பா அவர்களுடைய அந்த காரப்பட்டு ஆண்டவரே அவருடைய சத்தியத்தை அறியலாதபடி கத்தாவே அவர்களுடைய ஆவியின் கண்கள் ஆண்டவரே குருடாக்கப்பட்டு அவருடைய இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டு இருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவரே அசைவாடுங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நீங்க உங்களோட சாயலினாலும் உங்களோட ரூபத்தினாலும் நீங்க உருவாக்கப்பட்ட மனிதர் அப்பா. நீங்க துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே மறிப்பது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த துன்மார்க்கருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் அவருடைய இரத்த பலிக்கு உடந்தையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. உங்கள் கருத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்களை பயன்படுத்துங்க, சபைகளை பயன்படுத்துங்க, சத்தியத்திலே நிலைத்து நிற்க தகப்பனே. சத்தியத்தை அறிவிக்க ராஜா உண்மையும் உத்தம் உள்ள தகப்பனே ஊழியர்களை எழுப்பி இந்த உலகத்தை அப்பா உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியிலே தகப்பனே அப்பா இதை ஸ்தாபகராக சகோதரன் லெஸ்லியே, சகோதரன் மகேந்திரனை, இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, அவர்களை குடும்பங்களை ஆண்டவரே இதிலே சத்தியத்தை ஆண்டவரே வேத ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு போதகர்களை அப்பா உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை எடுத்து அப்பா உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. பூலோகம் எங்கும் தகப்பனே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்க இந்த வானொலியை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்க சபையை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவாதி சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானோரே, நீங்க எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பிரதர். தேவனுடைய ரூபமும் சாயலுமாக நாங்கள் இருக்கணும் சொல்லி அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட வார்த்தையின்படி நாங்கள் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி அவரோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவிப்பதற்கு கொடுத்த அதிகாரங்களுக்காணி நான் நன்றி செலுத்துறேன். இப்ப சிஸ்டர் ரஞ்சினி எசரி கூற போறீங்களா? சிஸ்டர் ரஞ்சினி.
3: பிரதர் மரியாதாஸ், நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். தேங்க்யூ அபவுட் யூ நோ ஹவு த லார்ட் கம் த்ரூ நாட் ஓன்லி இன் ஹிஸ் இமேஜ் பட் ஃபேஷனிங் அஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் இமேஜ் இன் ஆர் ஓன் லைஃப்ஸ். தட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் மெசேஜ். ஐ ஹோப் மெனி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த ரீசன் பிஹைண்ட் த வே யூ ஹேவ் ஷோட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். You know, right from Genesis to all the other ways and means of the Lord has come through to reveal this revelation through the Lord showing it from the Word of God. And thank you, Brother Marijadas, for that wonderful word. And many have, you know, my prayer and my request from the Lord is for the many to come to the knowledge of His salvation through His message. And this has been an eye-opener to many, that they would see the reason behind why He fashioned us in His image. And thank you for that wonderful word, Brother Matthew.
0: Thank you, sister. Thank you so much, sister.
3: Amen.
2: Amen. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். எங்களை ஒவ்வொரு நாளும் புது விதமாக எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றும் வார்த்தையின் வெளிச்சத்திலே அருமையான வார்த்தைகளை எங்களை பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொண்டந்து பாஸ்டர்ஸை கொண்டந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு நாங்கள் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்று அவர்களும் அவங்களோட தாய்மையை ஒதுக்கி வச்சு காலம்பரம் 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மென்மேலுமாக வருவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜெபத்தோடு அவற்றை முடித்துவிட்டு சிஸ்டர் ரிட்டாவிடம் கொடுக்கிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிறகு என் ஆத்மாவை கூறுவோம். இப்பொழுது ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எப்பா 3:45 இப்பொழுது வரை நீங்க அங்க கூட இருந்து பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட ஆவியின் மூலமாக எங்களுடைய பேசின உங்க வார்த்தையில் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தகப்பன், உங்க வார்த்தையில ஜீவன் உள்ளது. அந்த ஜீவத்தின் மூலமாக எங்களுக்கு ஜீவன் கொடுத்து நடத்துகிற உங்களோட மகா பிரதான வெள்ளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. செய்தி கொடுத்த சிஸ்டர் எஸ் ரூபி கானு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அவர்களை போக்கிலும் வரத்திலும் இருந்த ஆண்டவரை அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களை தேவையில சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். மகேந்திரனுக்காணி வருகிறேன் ஆண்டவரே. அருமையான செய்திகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. அப்பா தேவ பிரசனத்தை பெரிதாக நினைக்கணும். ஆமா, நாங்க ஏனோ தானமால சில நேரத்துல நாங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டு மற்ற கையில போனை வச்சுக்கொண்டு பேசுறோம். அது அவர் கேட்ட ஒரு உகந்த வழியாக இருக்க மாட்டாது. அதே போல பாஸ்டர் சொன்னபடி நாங்க எத்தனையோ விதத்துல நாங்க எங்களை தாழ்த்தி அவருக்கு சுகந்த வாசனையாக அவரை எங்களோட உள்ளத்துல பிரசனத்தை அவரது சமூகத்தை நாங்க எடுத்து நடப்பதற்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் சமூகங்களுக்கு முன்பாக போய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி கொடி கொடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. பிரதர் மரியாதாஸ் அவர்கள் காணி வருகிறேன். அவர்களும் ஆண்டவரே நேரத்தை எடுத்து வந்து உங்களோட வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருங்க அப்பா. பிரதர் பண்டிதன் அவங்களுக்கு ஊழியத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்களோட ஊழியத்தை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்களிலும் போக்கிலும் வளத்திலும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லவர் போதுமானவர் அன்றே கத்தரை பரிசுத்த அலங்கரத்தோட தொழுந்து கொள்வதற்கானவரே எங்களுக்கு உங்களுடைய கிருபியை தாங்காண்டவரே நாங்கள் நடுக்கத்தோடு உங்களை ஆராதிப்பதற்கு உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேமை பாராட்டுவதற்கு கத்தரை தேடுவதற்கும் கத்தருடைய இருதயத்தை அப்பா எங்களுக்கு அவர் எங்களுக்கு எங்களை உள்ளத்துல இருந்து நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் மகிழ்த்து களி கூறுவதற்கு தந்தை வந்த மகா பிரதான ரட்சிப்பை நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபிகளை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சிஸ்டர் கருணாக்கணி வருகிறேன் அருமையான பாட்டை பாடி ஜெபித்து ஆசீர்வதித்த அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சனுக்காணி வருகிறேன் அருமையான தேவ ஞான தியானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்னு பாடின பாடுகள் மூலமாக இங்க எங்களை ஆசீர்வதித்தீங்க அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சிஸ்டர் ரஞ்சினிக்காண்டி வருகிறேன் அந்த ஜெபாவையை கொடுத்தாண்டவரே அவர்களையும் அதிகமாக நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டவர்கள் வருகிற கிருபிகளுக்காணி நன்றி அப்பா அந்த மரண வீட்டில ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலவரத்துல இருந்தாலும் எங்களுக்கு போக முடியாம இருந்தால் அவர்களையும் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு தேவை அவளுக்கு அவர்களுக்கு தேவையான அப்பா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நீங்க அப்பா பாவிகளை ரசிக்க வந்தீங்க ஆண்டவரே அப்பா பாவிகளுக்காண்டி அப்ப இந்த அருமையான செய்தியை கொடுத்த இந்த பாஸ்டர்ஸுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா இவ இந்த செய்தி சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களை அறிந்தவரும் அறியாதவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு கூட இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசி அவர்களையும் ரசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி இயேசுவே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எனக்காக இந்த குடும்பத்தார்க்கம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த அவருக்கு தாயின் தப்பின் சிறுவயத்துல இருக்கவில்லை அவரை வளர்த்த அம்மா இறந்து விட்டாங்க நேத்து அதுக்கான நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நாங்க என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்க நடந்தாலும் இலங்கை தேசத்துக்கு அவர் போக ஆயத்தப்படுத்துகிறார் அதுக்கான கத்தர் அவர் கூட இருக்கவனு செய்யற ஆயத்தங்களை செய்து நடத்தும்படியா ஜெபிக்கிறார் அப்பா நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெல்லனுள்ள ஆயுதையை கொடுத்து உங்களுக்கு மகிழ்வதற்கு என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்க நடந்தாலும் அந்த அன்பை விட்டு உங்களுடைய அன்பை விட்டு நாங்க வழி தப்பி போகாத வண்ணமாக எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில அணைக்கும்படியா ஜெபிக்கிறேன் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு அப்பா நான் தாழ்த்தி என்னை உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அவர்கள் அந்த வரை இந்த ஊழியத்தை திறந்திருக்காவிட்டா நாங்கள் யாரும் இதில் வந்திருக்க மாட்டோம் அந்த பெரிதான அழைப்பு மூலமாக அவங்களை அழைத்து அந்த அழைப்பின் படி ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவங்களுக்கு குடும்பையும் பிள்ளைகளையும் கிராண்ட் சில்ட்ரனையும் மகனே மகளை யாவரையும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சிஸ்டர் சிஸ்டர் சுபாண்டி வருகிற அட கணவனுக்கும் அப்பா ஒரு பெரிதான அற்புதத்தை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிற அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் உள்ள எல்லா அசுத்தமான ஆவியை அத்தட்டுற அப்பா அவரை இன்றைக்கு நீங்க ஜீவனில் தகப்பன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக மோசைக்கு நீங்க எப்படி உங்களை தெரிவித்தீர்களோ அப்பா அந்த முள்முடியில் தெரிந்த தகப்பனே தெரிவித்த தகப்பனை இப்பொழுது சுபாலங்கையின் கணவனுக்கான வருகிறான் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆண்டவரே படுக்கையில் உங்களோட தரிசனத்தை கொடுத்து அவரை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தின் எல்லா விதமான பலவீனங்களையும் அதட்டி உங்களுக்குரியவராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சிஸ்டர் சுபாக்கும் புள்ளிகளுக்கும் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க மகேந்திரன் ஐயா அப்பா அங்கே இருக்கிறாரோ அவரோட வெக்கேஷன்லையும் கூட இருந்து அவங்க கூட இருந்து அப்பா இந்த ஊழியத்துக்குள்ள இருக்கும் ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரல ஒப்பு கொடுக்கிறேன் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்களேன் உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தேவ பயத்தை கொடுத்து எங்களுக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை கொடுத்து பேச்சிலும் நடக்கிலும் வார்த்தையிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஊற்றி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் உங்களோட நாமத்தின் மூலம் கொடுப்பேன் என்று சொன்ன கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக
3: கர்த்தருக்கு
2: புது பேலன் வந்தேன் ருதுபதன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டலை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், போக மாட்டார்கள். அமே நன்றி நன்றி நன்றி. என்ன சொன்னீங்க சிஸ்டர் ரஞ்சினி?
3: சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்.
2: ஓ சாரி அமேன். சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்துக்கு அவ்வாறு அவருடைய கவிதைகளுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஜீவனுள்ள அந்த வார்த்தையின் மூலமாக அங்க கவிதையை உண்டாக்கி அப்ப பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அந்த சிஸ்டத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவங்க அங்க யாவரும் உங்களுக்கு ஒரு ஒளியாக நீங்க தெரிந்து கொடுத்த இந்த தரிசனத்துக்கு அவர்களுக்கு அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட அன்பையும் உங்களோட வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட காசுல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க மறைந்திருந்து உங்களை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மக்காபிரத கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நாங்க யாவரும் சேர்ந்து கத்தரன் கத்தரன் மேய்ப்பராய் இருக்கிற சொல்லுவான். ஆமென். சாமான்றன் 23. ஆமென் ஆமென்.
0: என் ஆத்மாவே கத்திரி.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

2 சாமுவேல் 22 அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேரூபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள்

0: எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து பெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும்.
1: எரேமியா 25 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4 வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் அரசாண்ட 3 வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13 வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக் கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதிலளிப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்திகட்டு போகும்படிக்கு
0: இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாலும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போயிட்டும் ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும் பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மெய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினதின் நிமித்தம் மெய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று.
2: ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படியென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு ரோமர் 14 அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அந்தியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசம்

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 3:11. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஆவியில் அனலாய் இருங்கள். விட வேண்டிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட தீவிரமாயிருங்கள். அன்று லோத்து காலத்தை தாழ்த்தியபடியால் அவன் சந்ததி அமோனியரும் மோவாப்பியரும் ஆனார்கள். எஸ்தரே, நீ தாமதித்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். கர்த்தர் பஸ்காவை ஆசரிப்பதற்கான முறைகளை யாத்திரமாகவும் 12 தெளிவாகவும் வரிசையாகவும் கட்டளையிட்டார். அதில் நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா என்று கூறுகின்றார். பஸ்கா அசரிப்பில்தான் மீட்பின் கிரியை ஆரம்பமானது. எகிப்திலிருந்து மீட்பின் தடியை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அவரையே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின் வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு செபித்தால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீர்கள். தீவிரமாய் புசித்து எகிப்தை விட்டுவிட தீவிரப்படுங்கள். கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இருக்கலாம். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் தீவிரமும் துரிதமும் வேகமும் நிறைந்ததாக இருந்தது. அதே கால கட்டத்தில் தமது சீசர்களையும் அவர் விழிப்புணர்வுடனும் அக்கறையுடனும் ஆயத்தப்படுத்தினார். இதோ சீக்கிரமாய் வர இருக்கிறேன். திரும்பி பார்க்கவோ, பின்னிட்டு பார்க்கவோ, பின் மாற்றமான எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். தாமதமில்லாத போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தேவனுடைய வருகைக்காக விழிப்புடன் காத்திருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
0: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை 2026 ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 7:20 வாசிக்க கேட்போமா இருந்தால், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அங்கே இந்த நாட்களிலே நீதிமானை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்றால், அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவம் செய்துதான் இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்திலே கற்பம் தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். அப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் இந்த நாட்களிலே ஏற்படுகிறது. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் இங்கே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே பாவங்களை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே மனம் திரும்புகிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே அவர் மன்னித்து, இந்த நாட்களிலே அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே மன்னித்து அவர்களை அனுதினம் இந்த நாட்களிலே நீதிமான்களாக அந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஆபிரகாமுடைய சகோதரன் இந்த நாட்களிலே பாருங்கள், லோத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. லோத்து எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமோடு இருந்த லோத்து எப்படியாக பிரிந்து போய் இந்த நாட்களிலே பாவம் நிறைந்த அந்த சோதோம் குமாராவிலே போய் வாழ்ந்து வந்ததையும் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாவ சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் ஆனால் ஒரு காரியம் இருந்தது, இந்த நாட்களிலே அவருக்குள்ளே தான் இந்த நாட்களிலே சற்று புரிம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய பாவங்களுக்கு அவருடைய காரியங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் இங்கே அவர் இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தது நிமித்தம்தான் இங்கே ஆபிரகாம் அவரை குறித்து தேவனிடத்திலே இந்த நாட்களிலே ஒரு விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களிலே அந்த பாவ இடத்திலே இருந்து வெளியாலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். பாவத்தை செய்து அவர்கள் மனம் திரும்பித்தான் இன்றைக்கு நீதிமான்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சோதனை சோதரி, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீ வருகிற வேளையிலே அவருடைய ரத்தம் உன்னை கழுவி நீதிமானாக்க அங்கே இந்த நாட்களில் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதே எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்ரே ராக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே நன்மைகளை பேசுகிற பருந்து பேசுகிற பாதுகாக்க ரத்தம் இந்த நாட்களே உன்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கும். அப்படியானால் இந்த நாட்களில் நீ நீதிமானாய் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டோடைய ரத்தத்தின் அண்டையிலே ஆண்டோடைய சமூகத்தில் அண்டையிலே நீ வருகிற வேளையிலே தான் அப்போது நீ நீதிமானாக இந்த நாட்களிலே மாற்றப்படுவாய். நீ தான தர்மம் செய்கிறதுனாலே நீ நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த நாட்களிலே. ஆனாலும் ஆண்டவர் ஒருவரே உன்னை நீதிமானாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையூடாக உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: Recording stopped.

0: 된다고 하니 하늘으로 하늘만 끌었다. 이거는 그 글벌이 의원에서 뭐는 그 바야뿌른 바야만 그 글벌이 이래 바야 이거는 그 안에서 허리허리가 내실듯 한다고 허리허리가 땅이 구름망을 나온다 세웠다 아빠 아마 구름망을 가야니 그런 걸라 இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தகப்பனே காலத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இறக்கம் செய்யணும் உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும் உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் மரோடு இருக்கிற மந்திரி சொல் பாதுகாத்துக்கொள்ளும் இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுவோம் சமாதானத்துக்காக வேண்டி எல்லாங்களுக்கு கிருபையாப்போம் கிருபையாப்போம் சங்கமண்டியோக்காக வேண்டிக்கொள்ளும் கருவைனால் தாங்குங்கப்பா தாங்க உங்க கருவை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா இல்லாமலும் கருவை கருவை கருவை கருவை அப்படியாக எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வாங்கிக் கொள்ளுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லாவற்றையும் எங்களுடைய கருத்து தந்தை இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்லதுதாமே ஆமே ஆமே ஆமே
1: ஆமேன் ஆமேன் இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார் கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள் கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார் அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நன்றி அம்மா காட் பிளஸ் யூ ஆமே
0: நன்றி ஐயா உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக உங்களோட ஊழியத்தில் அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார் இணைந்து ஜபிக்க மறுவலை செல்கின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம் வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கதிரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம் வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பிரசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதிர் உதவி செய்வாராக நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கதிர் தாமே அவர்களோடும் பேசுவாராக இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்க ஐயா காட் பிளஸ் யூ ஆமென்
2: ஆமென் நன்றி ஐயா கதிர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமென் ஐயா ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான விளைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே இந்த அருமையான நாளிலும் கத்தோடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா கத்தாவே இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவின் நாமத்திலே ஆமே இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதா, தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற கத்துள்ள ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களை கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களை எகிப்து தேசத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களில் எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களில் வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதை நாங்கள் வாசிக்கிற வகையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களையும் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124:8 சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் இந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேய ராக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13:6 சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும், இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயக்கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்டக்கண்டா பயம், இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளை. ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. பல்லூர் ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்திர பிள்ளைகளை. தேவரிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். யாத்ராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ள அந்த பாருங்க, அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கு. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாது.

சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களில் திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிறவர்களில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6 இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறார், சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார். போகிறதும் வாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாங்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களை முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாங்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜோமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவான் 8 எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவோ விடுதலாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலாக்கி விட்டார், என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய புடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களை இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய

0: காரியங்கள் உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர், அது பெற்றோரா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிவர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், மூன்று பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்களில் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக அந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களே அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைம்லேயே போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம், அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களை அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களிலே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்களில் இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயி கத்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி, அதில் அலிஸ்டவேல் புத்திரர்கள் கத்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவும். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டுமில்ல வெட்டாந்தரையாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் சொல்வது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரையாக மாற்றி இந்த நாட்களை அவள் நட, அப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு, அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம் அருமையான கத்தோடு, எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்லை இந்த நாட்களை ஒன்றுமேல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்தில இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்க. அறிவான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்திர வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவது. சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களே இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக அந்த நாட்களே இருக்கிறது சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரந்த நாட்களை வெளிப்பட்டார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், வேதத்துல பாருங்கள் எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தல 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷத்தின், இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வரும். முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாடி. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவன் விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொன்றுவான், இந்த நாட்களில் அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்க கீழே போகணும் இந்த நாட்களே, அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களே அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அருமை பிள்ளைகளே அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களே நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லையே ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார், நீ போன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிறனு கொஞ்சம் காசை கொடுத்தான் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லியிருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திர கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான் சொல்லி அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்திலே பாருங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியிலே பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது, எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்லுகிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுவிசேஷத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில் இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே அப்படியே அது பெரிய மரமா அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அவரை மேல கத்துடைய என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள் அந்த அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்த இறைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்கள்ல அநேகர் இந்த நாட்கள்லே அந்த இடத்திலே ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சகோதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம் அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறார். தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ள சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது நாட்களே அவர் இந்த நாட்கள் யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களை இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம். அந்த சிறைச்சாலையில என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வழியிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, ஏன் அப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்கள் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்கள் அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்யணும் சொன்னால், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியான இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி இந்த நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவரோடு பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர், ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவர் அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து நாட்களே கொடுத்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் அப்ப இந்த சுவிசேஷத்தின் இந்த பிரசன்னமானது இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களே என்ன செய்கிறான் சொன்னால், குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சோதனை சௌதரி, அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களை பாருங்கள், இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனை அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் நாட்களை தடுத்து வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர்களே, கலாத்தியரின் புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வழியிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் உருவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்திலே நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த பதினாறாவது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களே கை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக அந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றியும் யோவான் சுவிசேஷம் புத்தகம் சொல்லப்பட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களுடைய புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜேமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜேம் பெற்றவராய் இந்த நாட்களிலே இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள் பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார், இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள் அவருடைய துறைத்தனங்கள் அவருடைய அதிகாரங்கள் அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே ஒன்று யோவான் 5 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஒன்று யோவான் புஸ்தகத்திலே இந்த நாட்களே 5 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே ஒன்று யோவான் 5 நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைய பாருங்கள் அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்குள்ள பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆகலை பார்த்து ஆகலை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த 20 சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதின் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம் 2 ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சொல்லிக்கிறனையா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களே முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று வாழ் நடத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நேர்ச்சியிலே இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக ஃபேஸ்புக் கூடாக எக்ஸ் தளத்து கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா.
0: இன்னைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி அந்த தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமேன் பாட்டு. ஓகே, நன்றி ஐயா. ஆமேன், நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேஷரேட்டின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்தின் இணைந்து கத்துடைய வார்த்தையில் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.
1: நான் அவர்களை இந்த ஊழியர் பாஸ்டர்
2: Recording in progress.
1: காரண அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கத்துரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்துடைய அவர் கூட வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தர் கருத்தில் அவரே ஒப்புக்கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர். வழி நடத்துங்கள், உங்களுக்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you.
3: Okay. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதியில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினாலே என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து. உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்தில தான் தீமை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தில தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர். நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையே மண்ணைய மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. நிகர்மையானவிலே வேதம் சொல்லுகிறது 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி. இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற, முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னத்தான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நொறுக்குகிறான், பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தொன்பது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அநேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சரீரத்து உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91:9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதை உன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொத்து நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே, உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையா இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நிச்சிலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார்.

பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சொல், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனகை குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம். தாங்க அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வேன், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டம் ஆயிட்டே இருக்குதுன்னாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டாவது எப்படி தடுத்து நிறுத்துறார். சகாயம் இது இன்னொரு வார்த்தை கிருப கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸா விட மாட்டாரு. உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு. தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும்போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவத்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும். அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன். எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சோதனையிலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடாத, அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

எதிர்கொள்ளாத எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம்! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

0: மத்தேயுவின் சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசி எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவ இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக்கொள்வார். அவர் கூட இருக்கிறாரு, எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம் சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாரு, பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லாத்தையும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு, என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர்மிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமீன் ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நீங்கள் பாஸ்டர் நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 பாஸ்டர்.
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு? ஆமாம்
0: ஆமா. அதுல வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு 5:30 6 o'clock கூட ஓகே. 5:30, 6:15, 6:30 இருந்தா கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாஸ்டர். ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். ஓகே. ஆமே அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் தேவசெய்தி எடுத்து வந்தார். பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து நேரவு நேரத்தின் தேவசியை எடுத்து வந்தார். உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தை ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவாராக. 100 times ஆசீர்வாதம் பெற கத்திர உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கத்திர தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். God bless you. Amen.
0: God bless you, brother. Thank you.
1: Amen.
0: Thank you.
2: Recording stopped.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை

எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றியிருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர் நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்க கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடல்

சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நான்.

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வாழ்வை தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை

0: Recording in progress.
1: Praise the Lord, sir.
2: Praise the Lord.
1: Amen. நினைத்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையால், வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி.

0: மகிமை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதா. இயேசுவின் நினைற்று நாமத்திலாம் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம் வாசிப்போம் மத்தேயு 5:43-48 48 வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்தருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமா கிரிய செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்கா கிரிய செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிய செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது, அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய் இன்னும் அநேகமாய் என்ன செய்யும், மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிய செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய் அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரிய செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரிய செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம், கிரிய செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரிய செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரிய செய். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் போற போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன், எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குகிறது. ஆமென். மறுபடியும் நாங்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 43 தொடக்க 48 வரை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில, அந்த சவர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரிய செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது? பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலையாகும். ஆமென். இரண்டாவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார். தவளை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுள் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஆயிரக்கணக்கான, தவனிங்கள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலே தான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
1: சொன்ன,
0: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் தவளை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினதினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம், கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த, சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே, எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார்? தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால். அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான, மகிமையான ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடினான், இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமா அவர்கள் இந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு அந்நீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அவனிங்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம் லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறனே அல்லாமல் கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், ஒன்று தீமேத்தேயு முதலாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அதிக அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகி என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சினை என்று சொல்லுகிற தேவன் எங்களையும் நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள் தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிறவங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் சுவாசிக்கும்படி, அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தையெல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசன் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்யறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்யறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீமை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலே. அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னவோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம்? உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4-9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஆமென் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஆமென் நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய், இனாமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபமனு அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணி இருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறீர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறீர், தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உம்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து. ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதா இயேசுவினேற்ற நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவ செய்திக்குடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்திருந்தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கதிரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரி சித்தமானால் நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன், சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே போய்ப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கதிர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:7.
3: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
4: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள், அவர்களை ஒருபொழுதும் நேர் ஆண்டதில்லை. அவர்கள்
3: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தை சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவர்களையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போட சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும்

கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். என்னை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே என் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில்

0: வந்த வார்த்தைகளோடு வழி நடத்தும் ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேலையிலும் காலை வணக்கங்களை கூறி ஜெப ஒளியரை வரவேற்போம்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீட்டது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே.

ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா. ராஜா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா இந்த வாரத்திலே ஆண்டவரே இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா அப்பா. இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இந்த மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த உணமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.

ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தை தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியா இருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே.

வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபிரபுணமா ஜீவிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜீவித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாலிவ பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திர மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறை பொருள்கள் வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம். எண்ணங்களே கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே. ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே. கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே. சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பிவிட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் நீங்க கண்ணோக்கி பார்த்தீரப்பா.

கேதுவாகவும் ஒரு ஏவாளும் காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஊடவிட்ட தேவனப்பா. ஆண்டவர் ஆகிய தேவன் ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவர் ஆகிய தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவி என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருமாண்டவரே, எங்களோடு தங்கி இருமாண்டவரே.

உங்கள் கோபங்கள் பொறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் தனியப்பா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமா செவிக்கிறோம். ஆவியின் கன்யோ சகல நற்குணத்திலும் விளங்குமர் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே அப்பா பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடமா செவிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடகுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திருப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி கோவப்படாதபடி ஆத்திரப்படாதபடி கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி

நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே.

இருந்த ரத்தத்தை எடுத்த ஐயா. ஆண்டவரே தேவனே, எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவராய தேவனே, அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய்னு சொன்னவரே அப்பா, பிதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரிய

இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுந்து போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர்

இந்திய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் எப்படி என்று சொல்லி சொன்னால், வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடு என்று சொல்வார்கள். ஜெபம் இல்லை என்று சொல்லுனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் பண்ற அப்படி அல்ல, துதி ஆராதனை ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம், ஆனா ஜெபம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை செய்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளிலே

இது ஒரே ஒரு வேத புத்தகம், பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹாலேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் அவன் கொடுக்கிறான். ஹாலேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன்னு சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியே அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹாலேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹாலேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவருடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாத ஜனங்களுக்காக, எங்கள்

0: ஆண்டவர் ஆகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவு உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து எங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நற்கீயங்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு இருபதாயிரம் ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா, இச்சியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் கத்தாவே. தேவனை அருகிற அருகில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும் தகப்பனே. தேவனுடைய அறிகிற அறிவு விருத்தி அடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டால் அவருக்கு பார்த்துடுறாய் நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரின் நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகுப்பினே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுந்தவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்குண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தேன். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தேன் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீது ஆண்டவரை சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரை விதவிதைத்தார்களை நூறு மடங்கு ஆசீர்வைத்தேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுந்துள்ளவர்களை ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. டிரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கும் அப்பா. எங்களில் இப்படி பாவிகளா இருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதர்களாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா. அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே தேவன். எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொத்த சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர். நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கே வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டியே என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி சபத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உடைய தலையை கட்டி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உங்களுடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனமா செவிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே. உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகி ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீரங்களை ஆசை வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரடும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரை வழிநடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாரா?

0: ஓட்டமா
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கவானுடைய நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவரும்

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்துல. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததென்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலை காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும்
அங்க இல்லாது இருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள் பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள் அந்த இடத்திலே. யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மீன்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மீன்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

பாவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது ஆண்டவரே. நீர் அந்த துதிக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜப வீரர்களை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும்

0: நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் நீங்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே, தார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேன் கர்த்தாவே. நல்லவர் வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியாய் சிந்திக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்த முடியாது

ஆண்டவரே. அது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால் ஒரு

தேசங்களில் இருக்கிறான். என்னென்ன தேசங்களிலே பிரியாயாண்டவர வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த வறுமை எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரே அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதி விடுத்தபடியாய் செபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தான்.

அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரை பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரை வைத்தி தனங்களுக்கும் ஆண்டவரை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரை அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரை அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உங்களை தேடக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆத்துவதீங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறது தான் அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை

ஒன்றும் இல்லை ஆண்டவர, அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர், கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவர, எப்பா நீர் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா, அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ, அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து, அந்த பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர உம்மண்டைக்கு வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், இருவார்த்தைகளை கேட்கவும், ரட்சிப்படையவும், புது பலனை அழைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவர் அவர்களுக்கு நீர் தகப்பனா இருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவர இந்த எபோலா.

ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதேவனாகி கத்தரிய நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கத்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற

அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உங்களுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் தொழிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொச்சபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கரு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அழந்து போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் நிறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்ய முறையாய் ஜெபிக்கிறோம். அப்படியாயின் தேவன் செய்ய

நீங்க வழி நடத்துங்க மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமா ஊழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபத்தி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களுக்கு செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடு

கொண்டு வருகிறோம். இலையில் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீர் அவர்களோடு கூடியிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவன் எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாடி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமப்பிள்ளைகள் ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே.

0: மகனுக்கு அனுகிற எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுதைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி சூற்றம் அப்பா. அப்பா அந்த ஜெப வேலையை ஆண்டுவரே அப்பா தொகுத்து வழங்கறதான மகளும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டுவரே நீர் ஆண்டுவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டுவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ப உதவிச்சு எப்படி ஆய்ச்சிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியே தேவன் சேர்ப்பதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்.
1: ஜபங்களை கேட்டதை அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். ஆமே. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணம்

ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாக உமது திருக்கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி

அமரட்டும் தகப்பானே, இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடார், நீர் மாற்றுவீராக அந்த தேசத்திலே. அப்பா, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்க அப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. சோத்ரா, இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையும் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால் அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக

அப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்கள ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் சீர்படுத்த முடியாதுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா

இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு சோத்ரா இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனே அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீ தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின் படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம். அப்படின்னு செய்த

0: மங்களே கேட்டதாவனுக்கு சோத்துடன் நன்றி சிஸ்டர் கத்தர். உங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாட்களே ஓகே சிசிலியா மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா.
3: பிரைசலோட்
0: பிரைசலோட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கத்தாவே சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீளவிடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு

அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வில உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மக்களுக்கு நீ எல்லா இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது தகப்பனே. இந்த வெயில் வெக்கியால் அகோலங்களாலும் ஜனங்கள் அக்னியாக எழும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறது

பாதங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே, மால் முடியும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிதாவே இந்த கொடிய கொடிய

குணவாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள். ஆவியானவரே உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்துகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துவோம். ராஜா, அன்பான ராஜாவே, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களை நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்.

0: உங்களோட கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
1: ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே.

அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திருந்தி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது

திரமில்லா ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பால் தான் இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக, ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்துவீராக.

எங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி உண்மை அறிகிற ஆண்டவரே என்னும் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள்

0: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஊழியர்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோயல் வியாதியோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறாளோ தேவனே அவர்களை பொறுப்பிடுங்களப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே என் தேவனே. உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலேயே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதையுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா அப்பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா அப்பிதா. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள். ஆவியானவரே ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா துன்பப்படவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதா இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதா. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதா, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசியம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என்றவனே பிதா. உங்களுடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா தடைகளை நீக்குங்கப்பா பிதா. எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என்றவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. பெறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. அக்கினி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவன். ஓ நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்கா நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சொச்சம் அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. யுத்தனுக்கு நாடுகளை புறப்படுங்களே இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதா இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிருவிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார். உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடியும் இயேசு உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த தோபுர தேசத்து மக்களை விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவே, உங்கள் அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் உள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்க அப்பா பிதாவே, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே. கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்க அப்பா பிதாவே. மாம்ச சிந்தியல் கிரிகள் தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக ஆவியானவரே ஆவிக்குரிய சித்தை நாள் என்றப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழிநடத்துங்களப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா அபிதா, உம்முடைய ஆவிய ஊற்றந்தப்பா மாம்சமான யாவன் மீது தேச அதிகாரிகள் மீது விசேஷமாய் தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. தேவனே மனக்கண்களை திறவுங்கப்பா, விசுவாசால மனக்கண்களை கூட்டாமைப்படுத்திருக்கிறது எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வெளியேறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே தேவால் வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி என்றவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாம். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதென் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதென் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோறும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்போ அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தோம். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை. அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய

கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவம் மன்னிப்போம் பரிசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.

ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்

அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவின் இடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன், மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான், அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும்

0: பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாமான், உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8:8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானோர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பெருமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: ஆமீன் ஆமீன். இந்த 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் உபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம்: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 364 வாசனம் முடிக்கிற அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5:6 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலையும் போய்ப்போம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேலையில் சௌரி டாலி அவர்கள் USA-யிலிருந்து இணைந்திருக்கான சுவாசிக்கிறோம். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கர்த்தரண்டை அபிஷேகமாக வழி நடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துகளமாக ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சகோதரன் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலே லூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவநாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலேலூயா. இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படுவீர்களாக, பயப்படுவீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலேலூயா. இதோ உன் தேவநாய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹலேலூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனப்படி நாள் இந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹலேலூயா. சத்துருவுக்கு நாங்கள் வைக்கின்ற போட்டு ஹலேலூயாம். தாப்பனியமை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. ஆண்டவனியமை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும் நாதாவும் சன்னதியில் நாதோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்திரையா, அவர்களுக்கு நீங்க பயப்படுவீர்களாக, கலங்காமலும் திகாமலும் திடமாயிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன், ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நிறை வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா எங்கள் இருதயத்தின் வாஞ்சியா இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு தென்பனவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே உங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவரே இருக்கிற குறவுகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்களில் எங்கள் சிந்தனைகளிலே எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்லே இருக்கிற குறவுகளை நீர் காண்கிறீரப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே எங்களுடைய சீரம் ஆண்டவரே தேவனே, எங்களை மேற்கொள்ளாத எங்களை காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே அப்பா முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லு தேவனே ராஜா. இந்த வேளையில் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே என்ன நோக்கி கையெடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உனக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காப்பவரே. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாரும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்தோயாதன் பாடிடுவேன். உமக்கே ஆராதனை செய்கிறேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டீர். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இன்னொரு முறை. ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால், அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி. எல்லா நாளிலும் ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, ஒரு நாளிலே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனத்தியாரங்கள் தேவன் கொடுத்திருக்கிறோம். அதிலே ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பல் தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிக்கோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர்மேல் நம்பிக்கை இருக்கிறான் பாக்கியவா. ஆண்டவர் ஒரு வழியை காண்பியும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கண்ணை கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க உங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. கிருபாதாரம் ஆண்டவரே. தகப்பனேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே, தாயை போல் மார்பு உடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தை போல தூக்கி சுமத்தவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே, தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அற்புதமானவரே. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம். ஆண்டவரே, பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தகவல் நீங்கும்படி துதிக்கிறோம். கட்டுக்கள் அகலும்படி துதிக்கிறோம். சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா. விடுதலை தருகிறவரே நம்ம துதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களுக்கு காண செய்கிறவரே நம்ம துதிக்கிறோம். சத்துருவானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவன் எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவர்களுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னே உங்களுக்கு சோத்ரம். ஆண்டவரே, உங்களை பருகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அது ஆண்டு வருங்கள் சொன்னீரே உங்களுக்கு சோத்ரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்ப ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக சோத்ரம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதமானவரே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிப்பதே சால சிறந்ததப்பா. உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்ரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்தில் ஆயிரம் ஆயிரம் பலிகளை செலுத்தினான் ஐயா. ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனம் ஆனிடப்பா. என் தகப்பனே, நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பலிகளை செலுத்துகிறோம் ஐயா. என் தகப்பனாக தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா. ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்க ஆக்கி மீட்டு கொண்டிருக்கா. ஹல்லேலூயா தகப்பனி, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை வாங்கி ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்க. உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்க. அன்றவர்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. அப்பா விதாவே, அப்பா விதாவே, அப்பா விதாவே, அப்பா விதாவே, அப்பா விதாவே என்று நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா. அப்பா விதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரி சுயார தன்மையாக தந்திருக்கிறீர் ஐயா. அன்றவரே நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பின் எங்கள் பரிசு தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரப்பா. என் ஆவியானவரே சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டையா ராஜா. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே தேவனே அசையப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன் சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே. ஓ வரபகரதுரு வரபகரதுரு வரபகரமனி தாப்பனே. அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே முழு மனதால் சோத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரு ஆண்டவே. அப்பா தேவனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என்ற இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அது

பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே, நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே உள்ள மனதால் சூத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். எந்துவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹலிலுயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே.

0: என் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே, எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாயை நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை விந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பரலோ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை எல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது ஆண்டவரே? தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாது படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாது படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளை ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவி அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லை அப்பா. எங்கள் ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆடுகளின் நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவன் ஐயா ராஜா. உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறது அப்பா ராஜா தேவனே. வனாந்திரங்களின் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னத்தடாகத்தையும் உண்டாக்கும் தேவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாய் ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலியாட்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே முக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உங்களுடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தருளும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்தவித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்ந்த தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உம்முடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவனல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே. நோவாவை நினைந்தருளி நீர் ஆண்டவரே. தேவனே காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸ் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா கே சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை மீண்டும் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த உகுத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவராய் தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா. தீமோத்தேக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராய் தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா நம்முடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாமும் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரொருவரே தேவன் நீரொருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. முன்னமாயுடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தகப்பனே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது. எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதிலும் நாங்கள் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. உங்களின் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். பாஸ்டர் லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலே மேன்வேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு
2: கொடுப்பார்களாக.
1: இந்த வேளையிலும் இன்னும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, ஆஸ்திரேலிய நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடு Romans 5:6 என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவர்களை கூட இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30 July 7, 30 ஆடி மாதம், 30 ஜூலை மாதம், 2026 வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் ஆதிகாலை வேளையிலே USA இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சகோதரன் அண்டன் ராசனயம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெஞ்சியான ஊழியர்கள் இணைவார்கள். சகோதரி ஏவி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் முன்னதாக கத்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா?
0: பேசலோட்டம்.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களும். ஆமேன்.
0: சங்கமவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும், அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய்

பட்டி கலந்து அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ள இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய இரத்தம் அங்கு போதுமானதாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டுக் கொள்வோமாய் இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளும் நாங்கள் நம்பி இருந்தோம், நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடும் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனா பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28 ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய் அங்கு நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கேட்ட தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாய் இருக்கிறது. ஏனென்றால்
இந்த எனாக்களை தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியது. ஏனென்றால் அந்த பணம்

0: ஆசை அன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்புருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கூடாக, வீணான தேவர்களுக்கு ஊடாக, வீணான காரியங்களுக்கு ஊடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காருமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தான். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப படத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கு கூடாக அந்த வீணான பொன்னையும் வெள்ளியினாலும் நிற்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தம் தான் உண்டு. ஜோவான் உண்டு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த இரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு அந்த வீணான தேவர்களை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக பாவத்து கூடாக அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரோடு நிரட்டப்படும்படியாக அவர்களுக்கு ஒரு உண்ணார்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக என்று சகையும் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். இவருக்கு பிரியமில்லாத நடந்தார். இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவனுடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்துக்கு இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை நிச்சயத்தை விசுவாசம் தயவு நட்புடன் சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமோ மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு அவன் சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்துல காரணமாக இருக்கிறது. தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஒவ்வொருவரோடு படிவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா கொடுப்பதுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த உலக இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இருங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாரா. God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் கூட கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்க ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்க போவத எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் இங்க போவார்கள், உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்களை ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் அப்பா. புல்லுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவரே. அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களுக்காண்டி வருகிறேன் அப்பா. அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அவரை போற சிஸ்டர் பிரதர் யாவருக்கும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலையும் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த எர்த்குவேக்ல அப்பா மூழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்த அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். லெஸ்லிஸ் செய்யற சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பாஸ்டர் யாவருக்கும் பிரதர் சிஸ்டர் நியோமி பாஸ்டர் நியோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மையப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்கா அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க இரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.
0: எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். God bless you sister,
0: God bless you. நாங்க மேகலா பட்ஸ் அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள், அதாவது கிரிக்லாந்திலே ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது, ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளிலையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரே மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமிய அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, நம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கெத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைக்களாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே மரத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கெத்தாவே இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரே தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல ஆண்டவரே ஜெர்மன்ல கூட ஆண்டவரே பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கெத்தாவே. ஆண்டவரே ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறத நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிச்சு வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரே நாடுகளுக்காகவும் ஆண்டவரே தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிற ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மழை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும்
4: உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஐசான கூட ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கத்தாவை உருகி ஆண்டவர் வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுமே அதிகமாய் அறிய தக்கதாக அறிய அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்களில் சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பத்தக்கதாக ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஆண்டவரே வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பன். ஆமென்.
0: ஏன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதான் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஒளிய ஒளியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ள இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனென்றால் தேசங்கள் நாடுகள் மக்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எழும பிரகாசிக்க கர்த்தர் உதவி
5: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரே சரியான முறையில நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே, அவர் குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அடைத்த தேவன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமா ஆண்டவரே உண்மையா ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியா இருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்தவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியா ஆண்டவர் என் தேவனாகிய கர்த்த இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீ நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறேன். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பா உம்மை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரேப்பா அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவர அந்த பிள்ளைகள் ஆண்டவர உண்மையே ஆண்டவர உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவர பற்றி கொண்டு ஆண்டவர வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு, கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன், அந்த தேவனால் கூடாதது ஒன்று ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை, ஒழிந்து போனதில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை, இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணிக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம் அயறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாய் மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒருதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜெப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்த ஆண்டவரே அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை யாசிவை தொழில்நடத்துவதாக. இன்னும் கொடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டும்படி ஆய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்யா. இப்படி ஆய் ஆண்டவர் இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை உமை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரை சுகமும் பலனும் தந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே நம் மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்தேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமெரியா அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் விருப்பங்களையும் எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
6: ஹாலேலூயா, சோத்திரம் சோத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாளில் கூட ஒரு விசையும் போது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே, இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீ இருக்குப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஒரு தாயை போல தீற்றி, தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த முது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா, உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்புக்காக நன்றி, உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசிர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேஸ் அப்பா, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்தீரே, அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்திருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்திருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அன்றுவரே எப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கத்த நீர் ஆசிர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா, ஃபார்மிங் யாவற்றையுமாய் ஆண்டவர் நீர் ஆசிர்வதித்த ஆயிரம் மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையிலே கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாத படிக்கிருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட மது கரத்திலே ஒப்பு கொடுக்கும். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசிர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவருக்கு தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தெய்வ மகிமை அந்த புத்தக வெளியீடுலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் வரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியா கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான அந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஏமி சகோதரிய கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையா என்னை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
6: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாய் கொண்டு போகிறது. உயிர் சேதங்கள் அதிகமாய் கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும். அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே கிறிஸ்டவேல் தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம் அங்கு ரஷ்யா இப்படியா உலக தேசத்திலே எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பினை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழகுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக
8: என்று கர்த்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நச்சரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நச்சரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கர்த்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கர்த்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கர்த்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கர்த்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தரலாமே பாதுகாப்பையும் கத்தர் காத்துக் கொள்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க. இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் வந்தாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்பு வீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதா ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் தாமே. இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி அனுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவை வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பின் வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரும் ஆளுக செய்து கர்த்தாவை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்க மறந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட.
7: ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாரா.
0: ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓஃப் பண்ணி நீங்கள் இருந்தா நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரிகைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: திருப்பியவர்க சொல்லுங்க சிஸ்டர், சாரி மன்னிக்கணும்.
0: பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரிகைகளிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள்
9: நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே, அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும் அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனி. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன்ப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிற பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளாவது விசுவாசிக்க அப்பா உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்காக அவங்களை நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்க தேவன் என்றும், எங்களுக்காக மறித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் பட்டவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இறுக்கி பிடித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும் படி நேரங்களை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழையை வரப்பண்றதுக்காக அது அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே, அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு வந்து விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே,

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று ராஜாக்கள் 2 அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடங்கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சியிலும் வடியவிட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. கிலேயாத்தியனான பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல்

0: அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கமண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்ய பாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும், நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன். அது எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றாள். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். அவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும், இதோ பலிபீட தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்த பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அதற்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும், ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். பின்பு ராஜா சீமேயியை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி, சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். 3 வருஷம் சென்றபோது சீமேயியின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகீஸ் இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான். சீமேயி எருசலேமிலிருந்து காத் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ராஜா சீமேயியை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து உனக்கு திட சாட்சியாய் சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி, பின்னும் ராஜா சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம். எரேமியா 29 அதிகாரம். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேசார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலேயாசரின் கையிலும், இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிய நிருபத்தின் விவரம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்படங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசல் இடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்திற்கு தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பிக் கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசேயாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். பாபிலோன் ராஜா அக்னியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளோட விபசாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினான். இன்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகேலாமியனாகிய செமாயாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரவேல் இசைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராய் இருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீர்க்க தரிசியாக்கிக் கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உமை ஆசாரியனாயிருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே, இப்பொழுதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்த தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகேலாமியனாகிய செமாயாவை குறித்து கர்த்தர் செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால் இதோ நான் நெகேலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினான் என்று.
1: மாற்கு 3 அதிகாரம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகார உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பயல் செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் எந்தெந்தைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்களை அவர் நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும்.

0: ஒன்று ராஜாக்கள் 3 அதிகாரம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின்.
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 7, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, இயேசு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறார். ஆரம்ப வசனமாக கொலோசியர் 1:19 பார்ப்போம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும்படி பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசு ஒரு சிறந்த போதகர் அல்லது நல்ல மனிதர் மட்டுமல்ல, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. இதன் அர்த்தம், நாம் இயேசுவை பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறோம் என்பதாகும். இயேசு சென்ற இடமெல்லாம் தேவனுடைய தயவையும் ஞானத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார். அவர் மக்களுக்கு உதவினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு போதித்தார். அல்லேலூயா. அதனால் தான் இயேசு, என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று சொன்னார். நீங்கள் வேதாகமத்தில் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ளும் போது தேவனை பற்றியே கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய அன்பையும் நற்குணத்தையும் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 14:9 அந்த வசனத்தின் விரிவாக்கம். இயேசு அவனை நோக்கி, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் மூலமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் நான் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் உம்மை அதிகமாக நேசிக்கவும் வளர்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 7th of August 2026, and the topic for today is Jesus shows us what God is like. The opening scripture is taken from Colossians 1:19. For it pleased the Father that in him all the fullness should dwell. Jesus is more than a great teacher or a good man. The Bible teaches that all the fullness of God lives in him. This means when we see Jesus, we see what God is like. Jesus showed God's love, kindness, wisdom, and power everywhere he went. He helped people, healed the sick, and taught them about God's kingdom. That's why Jesus said, "He who has seen me has seen the Father," in John 14:9. When you learn about Jesus in the Bible, you're learning about God himself. Hallelujah. The more you know Jesus, the more you understand God's love and goodness. Let's look into another scripture from John 14:9. Jesus saith unto him, "Have I been so long time with you, and yet hast thou not known me, Philip? He that hath seen me hath seen the Father. And how sayest thou then, show us the Father?" Hallelujah. Let's pray. Dear loving Father, thank you for showing us who you are through Jesus. As I learn about him in your word, I grow to know and love you more every day. I grow to know and love you more and more every day. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday.
2: Recording in progress. Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி, 8ஆம் மாதம், 7ஆம் தேதி, ஆவணி மாதம், 7ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெளிந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வார இறுதி நாட்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம் 1 ராஜாக்கள் 1, எரேமியா 28, பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மார்க் 2 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், மார்க் 2 புதிய ஏற்பாட்டிலிருந்தும். 1 ராஜாக்கள் 1, எரேமியா 28, இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அத்தோடு உங்களுக்கு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, அதே வேளையிலே கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை மற்றவர்களுக்குமாக கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற தேவ ஊழியரையும் வரவேற்போம். அதே வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்போம். அதே வேளையிலே கால இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். அவர்கள் திரும்பமாக வருவார்கள். அவருடைய இன்டர்நெட் காரியங்கள் அங்கு ஸ்லோவாக இருப்பதனாலே வருவார், போவார். ஆமேன். அந்த வேளையிலே மீதியாக இணைய போகின்ற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை வழி நடத்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். உங்களுடைய மைக்கி ஆன் பண்ணி கொண்டு வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. எங்களுக்கு நீங்கள் பேசுவது தெளிவாக கேட்கும். மனபடியால் மைக்கி ஆன் பண்ணி கொண்டு தொடருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். 7ஆம் தேதி 8ஆம் மாதம் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களோட மைக்கை ஓன் பண்ணி கொண்டு வாருங்கள். நீங்கள் மைக்கை ஓன் பண்ணி கொண்டு வரும்போது மிகுந்த சத்தமாக இருக்கிறது, அதனாலே நான் கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் மைக்கை ஓன் பண்ணுங்கள்.

0: Sutra
1: ya. Lama.
0: Oke, sutram ya Raja. Haleluya. Sutram Raja. Haleluya. இந்த வேளையிலே கூட கொலோசியர்லே இந்த காலை வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஹாலேலூயா. அதிலே ஒரு வசனம் பாருங்கள், கொலோசியர் 1:10 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தியவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் அதிகமாக இந்த வசனத்தை நான் என்னுடைய ஆவியிலிருந்து நான் சொல்லுவது வழக்கம். அப்படி என்றா இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. ஆனா இந்த நாளில வாசிக்கின்ற வழியில பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் வாசிக்கின்ற வழியில சிலவளை விட்ட வசனமா இருக்கும், புதிதான வசனமா இருக்கும். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. ஆனா அப்படின்னா இருளுக்கும் நமக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த இருளின் அதிகாரத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அங்கே இருளின் அதிகாரத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவுகள் வந்தாலும் அது சூத்திரம். ஹலேலூயா. ஆனப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை கேட்கிறா ஐயா, டக்கண்டு நிப்பாட்டி நிப்பாட்டி தண்டுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் வந்தாலும் கூட அந்த இருளின் அதிகாரம் நமக்கு இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது சத்ருவுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதனுடைய சத்ரு கொண்டு வருகின்ற எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நமக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் கூட சத்ருவானவன் கைடம் வைக்க முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வார்த்தை சொல்லப்படுகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். பாருங்கள், ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தினால் பிடித்து கொண்டு போய் கோர்ட்டிலே நிறுத்துகிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீதிபதி சொல்லுகிறார், இவர் விடுதலை ஆக்கப்பட்டார் என்று. அதுக்கு பிற்பாடு அவர் மேல் குற்றம் சுமத்த முடியாது. அன்புக்குரியவர்களே, அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாயிருக்கிறோம். நாங்களும் உலகத்துக்குரியவர்களும் ஒன்று அல்ல. ஹலேலூயா. தேவனை அறியாத ஜனங்களும் நாங்களும் ஒன்று அல்ல. ஹலேலூயா. நாங்கள் வேறு, அவர்கள் வேறு. ஹலேலூயா. ஆனப்படினா தேவ ராஜ்யம் வேறு, இருளின் ராஜ்யம் வேறு. தேவனுடைய அதிகாரம் வேறு, இருளின் அதிகாரம் வேறு. ஹலேலூயா. யார் உயர்ந்தது என்று பார்க்கின்ற வழியில இருள் உயர்ந்ததல்ல, பகல்தான் உயர்ந்தது, வெளிச்சம்தான் உயர்ந்தது. அப்படின்னாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவன் கொண்டு வந்தால் இருளின் அதிகாரத்திலிருந்து தேவனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தை உட்படுத்தியிருக்கிறார். அப்படியா, இது எங்களுக்கு சொந்தம் அல்ல, அதை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஹாலேலூயா. எங்கள் வாழ்க்கையில சத்ரு கொண்டு வருகிற அத்தனை காரியங்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். ஹாலேலூயா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹாலேலூயா. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படும், ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹலேலூயா. அப்படியால் காணப்படுகிற காணப்படாத துரத்தனங்கள் அதிகாரங்கள், இந்த சத்ரு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சத்ருவாய் படைக்கப்படவில்லை, சத்ருவாய் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் தான். ஹலேலூயா. அது பாவத்தின் கடினத்தின் நிமித்தம், பெருமை நிமித்தம் அவன் கீழே தள்ளப்பட்டான். அவன் தன்னை உருவாக்கி கொள்ளவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன்தான் உருவாக்குறவர், தேவன்தான் சிருஷ்டிக்கிறவர், தேவன்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹாலேலூயா. ஆனபடினால் நாங்கள் காண்கின்ற குறைவுகள், அது தரித்திரமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய தடைகளா இருக்கலாம், வியாதிகளா கூட இருக்கலாம், அவை ஒன்றும் எங்களுக்குரியது அல்ல. ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த விளையில நிராகரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். ஹாலேலூயா, எங்கள் அப்பா நல்லவர். ஹாலேலூயா, அங்கே பறந்து காக்குற பட்சிகளை போல எங்களை சுற்றி அவர் மதிலாயிருந்து எங்களை பாதுகாக்கிறார். ஹாலேலூயா, இந்த வேளையிலுமே துதிக்கிறோமே, சோத்திரிக்கிறோமே ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவர், இருளின் அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு

அத்தையே எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையும் இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும் இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும் எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே எந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை எந்த நேரமும் போதுமே

எனக்கு உத்தாச வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படித்த கர்த்திடத்திலிருந்து எங்களுக்கு உத்தாச வரும். எங்களை காக்கிற ஒரு உறங்கார், இஸ்ரவேலை காக்கிற ஒரு தூங்குறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹாலேலூயா.

ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரமையா இயேசுங்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவராகிய தேவனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, சர்வ சிருஷ்டிகளுக்கு தகப்பனே, எங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே தேவனே எங்களை இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லையப்பா. அவர்களை நோக்கி நாங்கள் கைகள் எடுக்கவும் இல்லையப்பா ராஜா. உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே, எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்குற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தடைகள், குறைவுகள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்குற கர்த்தர் நீங்களா ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பெரிய ஜாதியாக்கி எங்களுடைய நாமத்தை நீர் பெருமைப்படுத்துவீரப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. ஆண்டவராக தேவனே நீர் எங்கள் மேல் மகிமைப்படுகிறீர் ஆண்டவரே. சூத்திரம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்துக்கு ஆண்டவரே புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்லுகிறார்களோ ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறபடியால் உமக்கு சூத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா.

0: அதுமில்லை உறங்குவதுமில்லை. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா இந்த நாளில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்திருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இருளின் அதிகாரம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறேன். கற்பத்தின் கனிகள் கைது செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். எதிரி ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ஏற்ற காலத்தில் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் திருச்சபைகளில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மழை பெய்கிறதப்பா. ஆண்டவரே தேவனே எங்கள் திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் இந்த நாளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இருளின் அதிகாரம் எங்களை விட்டு விலக்கப்பட்டதப்பா ராஜா. சத்ருவானவன்களை தொட முடியாதப்பா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்பா. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை எடுத்து எங்களுக்கு தெளிக்கிறோம். சத்ருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். இந்த நாளிலே உடைய கரம் கிருப உள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக. கிருப உண்டாவதாக. கிருப உண்டாவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். காலை நேர அபிஷேகமாக வழி நடத்திய உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தர் தாமே வார்த்தைகளை விதைக்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வார்த்தைகளுக்கூடாக விடுதலை பெற்றுக் கொள்ள

0: நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். காலவேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தினார். துதி ஆராதனையை வழி நடத்திய அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்திருந்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கத்திருந்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நீங்கள்
1: போகிற நினைத்து
0: வழி நடத்துவாராக. இங்கே நாளுக்கான வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு, அதே வேளையிலே இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 Kings 1, எரேமியா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மார்க்கு 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எவ வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சிஸ்டர் மேகலா, நீங்கள் வழி நடத்த முடியுமா? நீங்கள் வழி நடத்துங்கள். சௌரி டோலி அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வருவார்கள். பிரைசல் ஓட்டமா?
2: ஓகே.
0: நீங்கள் வழி நடத்துங்கம்மா.
2: பிரைசலா,
0: நீங்கள் ஆரம்ப ஜபத்தை எடுத்து வாருங்கள். அதனை தொடர்ந்து நீங்கள் விலகிக்கொள்ள முடியுமானா விலகிக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் பிழைக்கிறோம். ஆரம்ப ஜபத்தை எடுத்து வாருங்கள்.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் புதிதான கிருபைகளோடு ஒவ்வொருவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்கள் அழைத்து வந்த கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துகிறப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்கள் மத்தியில் உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க. இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எல்லா விதம் இந்த விண்ணப்பங்களையும் அப்பா நீங்கள் எடுத்து எங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி எங்களுக்கு தரப்போகிற கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் நல்லவர், நல்லவர் சர்வ சிருஷ்டிக்கின் எஜமான் நேரையா. அந்த எஜமான நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு இந்த காலை நேரம் எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைகளுக்கு காணி நன்றி அப்பா. சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நடைபெற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களோட கரத்துல இந்த கால நேரம் கொடுக்கிறேன். அது மட்டுமில்லை, ஸ்ரீலங்கா இந்தியா இலங்கை தேசத்துல இருந்தாண்டவரே அங்குள்ள மக்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்களையும் அங்குள்ள மக்கள்களும் அங்குள்ள வாலிபர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்படியா நன்றி செலுத்துறேன். எனக்கு தாசை வெறும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறவப்பா, உங்களத்தில் இருந்தே எங்களுக்கு உத்தாசை வரக்கூடியதா இருக்குது. எனக்கு அதப்படியால் நன்றி செலுத்துற இந்த காலை நேரம் ஒரு ஆசீர்வாதமான நாளாக எல்லாருக்கும் கொடுத்து எங்களோட விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நீரே நடைக்கலன் கோட்டை என்று சொல்லி அப்பா நீங்க எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தமான ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு தாழ்மையோடு நடப்பதற்கு யாவரையும் அப்பா உங்களோட கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறியாவரே ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென்.
3: தேங்க் யூ.
0: தொடருங்க.
2: நன்றி
3: சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். கர்த்தர் சாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் மத்தியில் எப்பொழுதுமே மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சங்கமம் வானொலி வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் தாமி இந்த இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் ஜபங்கள் மூலமாக ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக. அது மாத்திரமல்ல, சுகம், பெலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் இன்றைய நாளில பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளுக்குரிய வார்த்தைகள் ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: அன்பு மிரக்க உள்ள தகப்பனே, இந்த காலை வேலை மாலை வேலை மதிய வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் ஆசைபாடுகிறபடினால் அவருக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த வேலை முழுவதிலும் ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி பலப்படுத்துகிறபடினாலும் ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஐயா. ஆவியானவரே, நீர் அவர்களை பொறுப்படுத்த குடும்பம் குடும்பமாக நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன். முதலாவதாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஸ்ரீலங்காவுக்காக தான் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மலையக பகுதிகளில் பெரிய வெள்ளமும் மண் சரிவு, மக்கள் வீடு இல்லாமல் எத்தனையோ 7-8 பேருக்கிட்ட மறைத்து போயிட்டார்கள். வீடு இல்லாமல் வேறு வேறு இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு வீட்டுல இருந்து வெளியில போகிற வேலையில அவங்க அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிடும், அது வெள்ளத்துல போயிடும் அல்லது காணாமல் போயிடும், திருடர்கள் வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாம் அலக்கழிக்கப்படுவார்கள் தங்க வைக்கப்படுற இடத்துல இருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து ஸ்ரீலங்கா தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்போம். இந்த ஜபத்தை எனக்கு பேர் தெரியா பிரதர்,
1: தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்கிறோம். நீர் எல்லா மக்களையும் உருவாக்கின தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. எல்லா மதங்களை மனிதர்கள் தேடி போனார்கள், ஆனால் நீர் மனிதனை உருவாக்கி நீர் உம்முடைய சாயராகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போய்விட்டான். அந்த இளைய குமாரனை போல இன்றைக்கு மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக மனிதர்கள் போய்விட்டார்கள். ஆனாலும் நீர் இரக்கம் உள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீ படைத்த அந்த ஆத்துமாக்கள் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்கூடாக உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த மக்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்த வைத்து அவர்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஆண்டவரே, நாங்களும் அறியாமல் இருந்தோம், இப்படி உம்மை விட்டு தூரமாயிருந்தோம். அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த பொழுது நீர் சேர்த்து கொண்டீரே. அந்த இளைய குமாரனை போல இலங்கையில் அவதிப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கு நீர் இறங்கும்படியாக. அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள், தேவருடைய வார்த்தையை தெரியாமல் வாழ்கிறார்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எங்களுக்கு வேதாகமத்தில் வார்த்தையை தந்திருக்கிறேன், நாங்கள் வாழ வேண்டிய வழி இதுதான் என்று வேதாகமத்துக்கூடாக எங்களை கற்று தந்திருக்கிறேன். எங்களை படைத்த தேவன், நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் தி சர்ச், இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டி கடைபிடிக்க வேண்டிய புஸ்தகம் பைபிளாக இருக்கிறது. பழைய ஏற்பாடாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது, புதிய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடாக இன்றைக்கு இயேசு எங்களுக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த சிலுவையில 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டாரு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டார். தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆண்டவரே, யார் அந்த இடங்களில பாதிக்கப்பட்ட இடங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ உம்முடைய தள்ளும்புகளால் சுகம் கொடுக்கிற கிருபைக்காக மக்கிறாமி செலுத்துகிறோம். முதலாவது உம்முடைய வார்த்தையின்படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்திலே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை மறந்தது நிமித்தம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத நிமித்தம் சத்துரு அவர்களை தீமையான வழிகளில இழுத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற. திருடுறது, கொள்ளுறது, அழிக்கிறது, போய் பேசுவது, இப்படி தவறான காரியங்களுக்குண்டாக அந்த தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறான். பல வருடங்களாக யுத்தங்களுக்கு கூடாக, தீமைகளுக்கு கூடாக, வெள்ளப்பெருக்களுக்கு கூடாக ஆண்டவரே அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே ஒரு ஒரு மனதுருக்கத்தை உம்முடைய மனதுருக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவா, நீர் பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா, ஆனாலும் நீர் நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. திராணிக்கு மேலாக அவர்களை சோதிக்க அனுமதியாத தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்ப அவர்களோடு நீர் இடைப்படும்படியாக இந்த கடின இதயங்கள் இயேசு நாமத்தில உம்முடைய தசியான இதயங்களாக நிரப்பப்பட்டதயங்களாக ஒரு இதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு நினிவே பட்டணத்தை அவர்கள் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்தை அழிக்காதபடி பாதுகாத்துக் கொண்டிருந்தேன். அதே போல அந்த இலங்கை தேசத்திலேயும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எடுக்கிற ஜெபத்தின் நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களில் அந்த அவர்களிடத்தில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற இடங்களை கொடுத்து, உணவுகளை கொடுத்து, அந்த மக்களை வழி நடத்துற தன்மையை நீர் கொடுக்க படியாக உம்மிடத்தில விண்ணப்பம் வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த துணைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள் அந்த வான மண்டலங்கள்ல இருந்து இயேசு நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதன்படியான பாவ சாப ஆவிகளை நீ துரத்துவீராக. உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸி அந்த பிரதேசத்தின் மேல அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய கரம் அந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக அங்கு இருக்கிற சபைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அந்த சபைகள் இப்படியான காரியங்களுக்காக அந்த தேசத்துல சேமத்தை கொண்டுக்கும்படி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் விண்ணப்பம் படும் பொழுது அந்த தேசத்துக்கு நீர் சேமத்தை கொண்டுக்கிற தேவன் ஆண்டவரே. ஏதாவது குறைவுகள் இருந்தால் ஜப குறைவு அந்த தேசத்துல நீர் அந்த குறைவுகளை நிவர்த்தியாகி இன்னும் அதிகமாக அந்த தேசத்துக்காக அந்த தேசத்து மக்கள் ஜெபிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும்படி அன்று நீர் காற்றை கடலையும் அதட்டின தேவன் அல்லவா. இவற்றை இந்த புயலை மழையை நீர் அல்லவா, மழையை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. வீடான தேவர்களுக்கு அந்த மழையை கொடுக்கிற அதிகாரம் இல்லையே. நீரல்லவா வான மண்டலங்களை திறந்து அந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த தீமைகள் இப்படியான அழிவுகள் அந்த தேசத்துல வராதபடி உம்முடைய இரத்த கோட்டையினாலே அந்த தேசத்தை மூடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, அவர்கள் உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, கடைசி காலத்துல இப்படியான காரியங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று நீர் எச்சரித்திருக்கிறேன். ஆனாலும் உம்முடைய இரக்கத்தை கேட்டு விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறந்த தேசம் அந்த தேசத்தை ஒரு முறை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசம் உம்முடைய தேசமாக வரும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இரக்கத்தை கொடுக்கிற தேவன், மனம் துருகிற தேவன் ஆண்டவரே. அந்த தேசத்தோடு இடைப்படும், அந்த தேசத்துக்கு ஒரு கருணையை காட்டும் அந்த தேச மக்கள் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, மதங்கள் ஒரு வழி அல்ல, மதங்கள் இந்த பிசாசின் கிரிகைகள் அந்த மதங்களுக்கு கூடாக நடக்கிறது நிமித்தம் உம்முடைய கோபாக்கினை அந்த தேசத்துல பெருகாதபடி ஒரு இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். அந்த தாவீது பாவம் செய்த பொழுது இரக்கத்தை கிருபையை கேட்டு உம்மிடத்துல விழுந்தானே. அன்று நிறையும் தாவீதை மன்னித்தது போல இப்படியாக ஜெபம் கேட்கிறவர்களை நீர் மன்னித்து அவர்களுடைய ஆயுசை கூட்டி கொடுப்பது போல அந்த தேசத்தை நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஞான புத்தி அறிவை அந்த தேசத்துக்கு கொடுத்து அந்த ஏழ்மையை அகற்றி உம்மை தேடுகிற தேடலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இலங்கை தேசத்தை இருதயத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கரம் பிடித்து அந்த தேசம் ஒரு விடுதலையை பெற, இயேசுவை அறிந்து கொள்ள இந்த ரேடியத்துக்கு ஊடாக நடக்கிற ஒவ்வொரு சுவிசேஷம் இந்த பூமியில் உள்ள 5 கண்டங்களுக்கு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த முடிவில ஆண்டவரே, அந்த முடிவில அந்த மக்கள் நரகத்துக்கு போகாதபடி இயேசுவை அறிந்து கொண்டு மனம் திரும்பி அன்பு அன்போடு வாழுகிற வாழ்வை கொடுக்கும்படியாக, உம்மை நேசிக்கிற வாழ்வு, அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களை படைத்த தேவனை நேசிக்கிற வாழ்வு, ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுகிற வாழ்வு அந்த தேச மக்களுக்கும் 5 கண்ட மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகனா சிஸ்டருக்கு, ஐரின் சிஸ்டருக்கு, இப்படியாக ஒவ்வொரு டோலி சிஸ்டருக்கு, இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்ற வசனம் ஒவ்வொரு தேசங்களிலும் உம்முடைய சித்தத்தின்படி வருவதாக. ஆண்டவரே, ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை வேண்டுதலையும் தோத்திரத்தோடு நீர் அதை செய்து விட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்தில ஜபத்தை வைக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும். அந்த இலங்கை தேசத்தில ஒரு அதிசயத்தை காண செய்யும். உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனே தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜபத்தை கேட்டபடியினாலே ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். தேவன் தாமே இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் அவர் தாமே ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னடா சொல்லி இருக்கிற, மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். அது மாத்திரமல்ல, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல எங்களுடைய ஸ்ரீலங்காவுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜபித்திருக்கிறோம். பாஸ்டர் ஜபித்திருக்கிறோம். அதன் நிமித்தம் பெரிதான ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் இந்த நாள்ல தேவன் கட்டளையிட போகிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த நாள்
2: ஜபித்து கவிந்தா கொடுங்களம்மா, கவி கவிந்தா கொடுங்கள். அடுத்த குறிப்ப
0: அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த வானொலியின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக கடந்து போய்த்தான் இந்த ஊழியத்தை நடப்பிக்கிறாங்க. பிரதர் லெஸ்லி அண்ட் சிஸ்டர் ரீட்டா, அதே போல மகேந்திரன் ஐயா அவர்கள் அவரோட சேர்ந்து இருந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு குழுவினருக்காக நாங்கள் பரிந்து மன்றாட வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. ஏன்னா அவங்க செய்யற ஊழியத்தின் நிமித்தம் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இதை கேட்டு மனதில ஒரு பிரதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவனை தேவன் கனப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுவோம். கவிந்தா இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கவிந்தா, சிஸ்டர் கவிந்தா.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கருத்தாவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே, உம்முடைய ஊழியங்களை ஆண்டவரே செய்யற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கருத்தாவியானவரே உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, என்னென்ன வகையான ஊழியங்களை ஆண்டவரே செய்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடங்கள்ல ஆவியானவர் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. உம்முடைய மகிமையை அனுப்புங்க, உம்முடைய வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த இடங்களுக்கு எல்லாம் பட்டணங்களுக்கோ ஆண்டவரே, தேசங்களுக்கோ ஆண்டவரே, கண்டங்களுக்கோ கடந்து செல்கிறார்களோ கர்த்தாவே, நீங்கள் அவர்களை வழி நடத்துங்க. அவர்கள் கடந்து செல்லும் பாதைகள், பயணிக்கிற வாகனங்களோடு ஆவியானவரே நீங்கள் நடத்துங்க. உம்முடைய மகிமை அவர்களை நடத்த வேணும், உம்முடைய வல்லமை அவர்களை நடத்த வேணும், உம்முடைய பிரசன்னம் அவர்களை நடத்த வேணும். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே மூடுகிறோம், பரிசுத்த அக்னியினால மூடுகிறோம். இவர்களுக்கு விரோதமாய் சத்துருவின் கிரியைகள் அசுத்தாவிகள் ஆண்டவரே தந்திரமாய் செயல்படுகிற மனுஷீக ஆவியின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். தேவனே நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே, என கூலியம் செய்கிறவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே செய்கிற ஊழியங்களை நீங்கள் நோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே உண்மை உள்ளவன் கரிவன் ஆசீர்வாதத்தை அடைவான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உண்மையுள்ள ஊழியனாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே நீங்கள் வகையறுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எந்தெந்த மூளை முழுக்களுக்குள்ள கடந்து செல்கிற ஆவியானவர் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எந்த உபத்திரவத்தின் வழிகள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே, வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நிந்தனைகள் மத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களின் ஊழியங்களை நீங்கள் காண்கிற தேவனாயிருக்கிறீங்களே பரிசு தாமியானவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் மூடுகிறோம் மூடுகிறோம் ஆண்டவரே. சுவிசேஷம் செல்லுகிற ஊழியர்களோடு கூட இருங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. எந்தெந்த இடங்களுக்கு அவர்கள் கடந்து செல்ல வேணுமோ ஆண்டவரே நீங்கள் வழிகாட்டியா இருந்து கர்த்தருடைய ஆவியானவரே அவர்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் அந்த இடங்கள்ல படுகிற வேதனைகள் துன்பங்கள் நிந்தைகளை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக உம்முடைய தூதர்களை அனுப்புங்க. மனித தயவுகள் இரக்கங்கள் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. சோத்திரம் உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே திருச்சபைகள்ல ஆண்டவரே படுகிற பிரயாசங்களுக்கு தக்க ஏற்ற பலனை பெறத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாய் புறப்படத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோடு வாயோடு வாயா இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் உணர்த்தி கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே பேச வேண்டுமோ பரிசுத்த ஆவியில் நுழைந்து பேசக்கூடிய பலத்தை கிருபைகளை தாளந்தை உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரே புதிய அபிஷேகத்தினாலும் வல்லமை வரங்களினாலும் தொடர்ந்து நுழைத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களை நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எடுத்து சோர்வுகள் அசதிகளால் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவரே இந்த நிமிஷம் புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கொடுங்க ஆண்டவரே. மனுஷீக ஆவிகள் ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி தேவாவியானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கேத்தாவே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களோட ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஒருமனப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய பாடுகள் வேதனைகள் அவர்கள் கடந்து போகிற பாதைகள் எத்தனையோ காரியங்கள் நிந்தைகள் கூட அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்காக எழுந்து நிற்கிறதுன்றது ஒரு பெரிதான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். அவர்களை தேவனுடைய கரம் பெரிதான காரியங்களை செய்து வழிநடத்த போகிறபடி நாளைக்கு அதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். ஆமே. அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஏழு கண்டங்கள் இருந்தாலும் அந்த ஆறு கண்டத்துலதான் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். அந்த ஆறு கண்டங்கள்லையும் எத்தனையோ வகையான நோய் வாய்ப்பட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு விடுவிக்கப்பட முடியாத நோய்களினால ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நேரத்தில் வேதனைப்படுகிறார்கள். எங்களுக்கு உதவுவார் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் தாமே விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர்கிட்ட வர்றதுக்கு அவங்க தாமதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஒரு விசை பரிந்து மன்றாடுவோம். தேவனே அவர்களை இங்க கொண்டு வாங்க, உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். அதற்காக சிஸ்டர் அருந்ததி ஜெபிக்கிறீங்களா?
5: ஜெபிக்கிறேன் எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கங்களுக்காய் துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கொடுத்த சுகபலத்துக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். எங்களை நீர் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் பலமாகவும் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நினைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆரோக்கியமாக சுகமாக பலமாக ஆண்டவரை சுவாசிக்கத்தக்கதாக ஜீவன் உள்ள தேசத்திலே நாங்கள் போய் சேருவோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓட எங்களுக்கு கொடுக்கிற பலத்துக்காய் நன்றி சுவாமி, ஆரோக்கியத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீதியின் சீரியனாகிய நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உதித்து உங்களுடைய செட்டியின் கீழ் வருகிறவர்களுக்கு ஆரோக்கியமும் ஆண்டவரே பலனும் இருக்கும் என்று உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு நீ பலனாய் இருக்கிறபடியால் துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த ஆறு கண்டங்களிலும் உள்ள நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தரும் இரட்சகரும் நீர். நீர் ஆண்டவரே சொன்னீரே, நான் பரியாரியாகிய கத்தர் என்று நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நோய் படுக்கையிலே அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். நீர் சொன்னீரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவழித்து உனக்கு வெளிப்படுவேன் என்று கெத்தாவே. இந்த வேளையில ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிறுவர்கள், குழந்தைகள் ஆண்டவரே, மற்றும் ஆண்டு வாலிபர்கள் விசேஷமாய் கெத்தாவே இந்த நாட்களிலே அதிகமாக மனநிலை பாதிக்கப்பட்டு வியாதியோடு இருக்கிறவர்கள் சாரி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுங்க அப்பா. நீர் ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரங்களினால் தொட்டு சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசு என்னும் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்திய தேவன், வியாசித்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தொட்டு சுகப்படுத்திய தேவன், நீர் மனம் இரக்கமுள்ள தேவன் அப்பா ஆண்டவரே, உண்மை அறியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, ஒரு ஊழியக்காரரை ஒரு விசுவாசிகளை அனுப்புங்க, அவர்களை போய் விசாரிக்கவும் கர்த்த்தரை பற்றி கூறவும் தக்கதாக ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு ஆயிரம் வழிகள் உண்டு ஐயா. ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கவும் சுகப்படுத்தவும் ஆண்டவரே நீர் வல்லவர். உம்முடைய வழிகள் ஆண்டவரே அனாதியாய் இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்விதமான வழிகளை நீர் உண்டு பண்ணி ஆச்சரியமாய் அவர்களை சந்தித்து ரட்சித்து உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் நீர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். பொறுப்பெடுங்க சுவாமி. ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும். இந்த சுகம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மை வெளிப்படுத்துங்க அப்பா. சகல நோயாளிகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கத்தாவை கேன்சர் வியாதியினாலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற மக்கள், கிட்னி வியாதியினால் கஷ்டப்படுகிற, சுவாச பையினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு சுகப்படுத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்காய் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். இங்க ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் தேவனுடைய சன்னிதானத்தில கேட்கப்பட்டிருக்கிறபடி நாளை சோத்திரம். ஆறு கண்டங்களையும் இருக்கிற வியாதிஸ்தர்களை குறித்து நாங்கள் ஜபிச்சிருக்கிறோம். அவர்கள் இந்த நாட்கள்ல எத்தனையோ வேதனைக்குள்ளாக போவார்கள். எங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலையோடு வீடுகள்ல இருக்கிறவர், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் வந்தால் எங்களுக்கு சுகம் என்று யார் நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த நிமிஷமே தேவன் சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்ததா நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். அந்த ஊழியர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த நாட்கள்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியர்கள் பாரத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்துல கவலையினமா தேவனை ஏனோ தானோ என்று செய்யற ஊழியத்திலையும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தாமே நடத்தட்டும். நாங்க அதுல எந்த விதத்திலையும் நாங்கள் அதுல அந்த அந்த இடத்துல கை வைக்க முடியாது. ஊழியர்களுக்கு ஊழியர்களை அழைத்தவர் தேவன். அதனால் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். யார் ஊழியர் விழுந்து போயிருந்தாலும் அவர்கள் எழும்ப வேணும். அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்திருந்தாலும் அவர்கள் எழும்ப வேணும். இந்த நாட்கள்ல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது என்பது பிரதான காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் யார் ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் எழும்ப வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிப்போம். மற்றவர்களோடு சேர்ந்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்களை குறித்து நாங்கள் வசை சொல்லாதபடிக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சொல்லாதபடி யார் ஊழியம், ஒரு சின்ன ஊழியம், ஒரு ரெண்டு பேரை வச்சுட்டு ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் எழும்ப வேண்டும், அநேகருக்கு சாட்சியா இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்துல விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் தேவனோடு உறவாடி தேவனுக்கென்று நிறைய ஊழியங்களை செய்தவர்கள் இப்பொழுது விழுந்த நிலையில காணப்படுகிறார்கள். தேவனும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வீடுகளுக்குள்ள காணப்படும். அவர்கள் எழும்ப வேண்டும், அவர்களை எழுப்புவதற்கு ஜனங்கள் உற்சாகப்பட வேண்டும். அதே நேரத்துல அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக ஒரு சிஸ்டர் இருக்கிற, அவருடைய பேர் தெரியாது.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலக்கத்தின் கிருபை தேவனே, மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நிறவு நேரத்துக்காக நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், நாளும் முழுவதும் கட்டாவ இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சொல்லப்பட்டதான இந்த விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய், நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே, அப்பா உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே, மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாய் குடும்பமாய் கர்த்தாவே ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா சுவிசேஷ ஊழியர்கள், மிஷனரிகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேஞ்சலிகள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா இந்த மிஷனரிகள் எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் இந்த கிராமங்களுக்கெல்லாம் போகிறாங்களோ கர்த்தாவே, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. அப்பா அந்த மிஷனரி ஊழியர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க சுவிசேஷம் அறிவிக்க முன்பதாகவே அந்த ஜனங்களை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் கர்த்தாவே, அவர்களுடைய செவிகள் அவங்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ மிஷனரி ஊழியர்கள் கர்த்தாவே அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து ஊழியம் செய்யறாங்க தகப்பனே. அப்படியான ஊழியர்களை தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் கர்த்தாவே, மனைவி பிள்ளைகளை விட்டு போறாங்க தகப்பனே. அவங்க குடும்பத்தை தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க, குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்களை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அநேக சுவிசேஷ ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை இனங்கண்டு கொள்ள கர்த்தாவே தேவன் எங்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அதிகமான போதகர்கள் வந்து வார்த்தைகளை கொடுப்பாங்க, ஆனாலும் கூட கர்த்தாவே நாங்கள் அதை இனங்கண்டு கொள்ள எங்களுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறீங்க. அதே போல இன்னும் அநேகருக்கு அந்த உதவியை தேவன் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே உள்ளது உள்ளபடியே கர்த்தாவே உண்மையும் சத்தியமாய் கர்த்தாவே அவர்கள் போதிக்கத்தக்கதான நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களோடு இடைப்படுங்க ராஜாவே. அவங்க இருதயத்திலே தேவன் பேசுங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கள்ளத்திற்கு தசைகள் பின்னாடி கர்த்தாவே, அப்பா அநேக ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க, அநேக வாலிப பிள்ளைகள் இதிலே விழுந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான வாலிப பிள்ளைகள் எல்லாம் எலும்பை பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அப்ப அப்பா அவர்கள் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஐயா, தாவே தேசம் எங்கிலும் கத்தாவே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரேப்பா. விசேஷமாய் விசுவாச குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேப்பா. பின்மாற்றத்திலே போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் மீண்டுமாய் சபைகளுக்கு அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரேப்பா. ஏனோ தானோ என்று ஊழியம் செய்யாத படிக்கு கத்தாவே, சிறு சிறு காரியங்களுக்காக கோபித்துக் கொள்ளாத படிக்கு கத்தாவே, அப்பா விசுவாச பிள்ளைகள் இடத்திலே கத்தாவே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பன். கோபத்தின் ஆவியை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு இரக்கம் கிருபை கத்தாவே, அப்பா பொறுமை இன்மாய் கத்தாவே, விட்டு கொடுக்கிற தன்மை, இப்படியான நல்ல குணங்களை கத்தாவே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான குணங்கள் இல்லாதபடியால் தான் ஆண்டவரே அவர்கள் சபையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது கத்தாவே. கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை எல்லாம் கத்தாவே விசுவாச பிள்ளைகள் இடத்திலே இருந்து எடுத்து போட்டு கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து அதன் வழி அதன்படி நடக்க தேவன் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களிலே குடும்ப ஜபங்கள் நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அநேக குடும்பங்களிலே இந்த நாட்களிலே ஜபம் இல்லை ஆண்டவரே. அப்பா ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் முதநாமத்தை உயர்த்தத்தக்கதான முதநாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் தேவன் அந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பின்மாற்றத்திலே வந்தவர்கள் போகாதபடிக்கு கத்தாவே உம்மை எருக பிடித்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்த சிறு சிறு ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வானொலி ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்களுக்கு தாவை அப்பா ஸ்தோத்திரம். ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அதில் பங்கெடுக்கிறதான கத்தாவை ஊழியர்களை செய்யற பிள்ளைகள் கத்தாவை அப்பா ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியங்களையும் கூட செய்ய முடியாத படிக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரி குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே இந்த இணைப்புல இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைப்பானது கத்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேகர் கேட்டு கத்தாவே பயன்பெறத்தக்கதான கிருபை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனத் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகள் போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடித்துட்டு வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். மகளோடு கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. பாஸ்டர்யாவுக்காக ஜெபிக்கிறேன். வழி நடத்துற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வந்து ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
7: ஆமென் ஆமென். Thank you sister. உங்க பேர் என்ன sister?
6: ஐரின்.
7: ஓகே. Thank you sister. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் கூட இருந்து வலுவாய் உங்களை வழி நடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். இந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல ஊழியர்களுக்காக நாங்கள் கட்டாயமா ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று அவர்கள் போகிற பாதைகள் அப்படிப்பட்டது. எத்தனையோ கரடான முரடான பாதைகளுக்குள்ள அவங்க போறாங்க. ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்துறதுன்றதும் ஒரு ஈஸியான காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அசதியாய் ஊழியம் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் கனப்படுத்துகிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்ததை நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம்.
4: இந்த உலகம் முழுவதிலும் எந்த தேசத்திலும் அந்த ஆறு கண்டங்களையும் நாங்கள் பார்த்தோம்னா எல்லா இடத்திலும் விக்கிரக ஆராதனையினால் ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். பாவ வழிகள் ஒரு பக்கம் இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இன்னொரு பக்கம் இருக்கிறது. அப்ப ஜனங்கள் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இருந்து தேவனை அறிந்து கொள்வதற்கு சில கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அதே நேரத்துல பிசாசுக்கு பின்பாகவும் விக்கிரகங்களுக்கு பின்பாகவும் ஒரு கூட்டம் ஓடுது. ஒரு கூட்டம் கள்ள போதனைகளுக்குள்ளும் வேசித்தனத்துக்குள்ளையும் அகப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தர் தாமே இவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இவர்களுடைய மனம் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற இவர்களுடைய உள்ளத்துல தேவனுடைய வெளிச்சம் அவங்களுக்கு உதிக்க வேண்டும். ஒரு வார்த்தையாவது, ஒரு வார்த்தையை அவர்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனப்படுவோம். கட்டாயமாக நாங்கள் இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமையாயிருக்கிறோம். ஏன்னா விக்கிரகத்தை இப்ப ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் அந்த ஜஃப்னாவில ஒரு கோயில்கள் தொடங்கப்பட்டிருக்கு, அதுக்கு தங்களுடைய பணத்தை அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அந்த கல்லுக்கு முன்பாக போட்டு எவ்வளவு செலவு பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்றைக்கு ஒரு ஒரு சிஸ்டர் சொன்னா அந்த மாம்பழம் ஒன்றி 3.5 லட்சமோ 4 லட்சத்துக்கு ஒரு மாம்பழம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு யோசிக்க முடியாத மூடத்தனத்தோடு ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாம போக வேணும். இப்ப ஸ்ரீலங்காவை பார்த்தோன்னே நாங்க இந்த விக்கிரத்து சொன்னோம், ஆனா சைனா அங்க என்ன பாம்பு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விக்கிரங்களை கொண்டாடுறாங்க. நாங்க அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆறு கண்டங்களையும் இருக்கிற என்ன விக்கிரகம் இருந்தாலும் சரி, அது எலும்பு கூட வணங்கினாலும் சரி, மனிதர் வணக்கமாக இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, தேவாதி தேவன் மட்டும் ராஜாதி ராஜன் எங்களுக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து எங்களை மீட்கும்படி வந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லா காரியங்களையும் வைத்து ஜெபிப்போம். இதுக்காக ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறீங்க, யாருன்னு தெரிய ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
8: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறவரே, உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவர. நான் நானே, என்னை தவிர வேறே தேவனில் என்று சொல்லுகிறவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த விண்ணப்பம், ஆண்டவரே இந்த 5 கண்டங்கள்ல இருக்கிற மக்களுக்கு பின்பாக இருந்து ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே கொண்டு போய் பாவங்களுக்குள்ள கொண்டு போய் இந்த உலகத்துல உண்மை அறியாதபடிக்கு ஆண்டவரே கிரிகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத விக்கிரக ஆவிகள், ஆண்டவரே இந்த சத்ருவன் தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இதோ இந்த மக்களுக்காக நாங்க பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. இவர்களை போலவே நாங்களும் இருந்தோம் தேவனோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவன் சொல்லுகிறவரே. இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்க பரிந்து பேசுகிறோம். எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், ஆண்டவரே குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் மத்தியில விழுந்த விதைகள் கத்தாவே அவர்களுக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக, அவர்களுடைய கண்கள் திறக்கத்தக்கதாக, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே அவர்கள் வரத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகளை கத்தாவே விக்கிரகங்களுக்குள்ளே கொண்டு போய் கட்டி வைத்திருக்கிறோம். பொல்லாத சத்ருவின் கட்டுக்கள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவுழ்க்கப்படுத்தும்னு நாங்க செவிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்கள் திறப்பதாக, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியவர்கள் கர்த்தாவே அசியாதவிகளுக்கு செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய பழக்கங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அவர்கள் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவர. கல்லுக்கும் மண்ணுக்கும் கர்த்தாவே அசியாதவிகளுக்கும் செய்கிற வணக்கங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கர்த்தாவே அவருடைய மகிமையை உயர்த்துவதற்கு ஜனங்கள் ஆண்டவரே தங்களை திருத்திக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துல இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேண்டாதவிகளை விட்டு விலக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொறுப்புல தொடர்ந்து பொறுமையோடு ஓட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி கொடுப்பீராக. கத்தாவே நீர் எல்லா கிருபையும் கொடுத்திருக்கிறீங்க. ஒரு ஊழியனுக்கு தேவையான கிருபைகள் வழிகளை எல்லாம் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உண்மை அண்டிக் கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை மாத்தி பேசாதபடிக்கு கத்தாவே சத்தியவான்களாக சத்தியத்தின்படி நடந்து உமக்கு சந்தோஷத்தை தரத்தக்கதாக என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் ஆண்டவரே உமக்கு கிடைக்கத்தக்கதாகவும் மூத்த ஊழியக்காரர்களுக்கு இளைய ஊழியக்காரரை பார்த்து சொல்லத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களை பார்க்கிற பொழுது இவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற சத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கேட்கத்தக்கதாக நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்துக்காக செவிக்கிறோம். சங்கமம் ஊடகத்தின் ஊடாக கத்தாவே நீர் அநேகரை தொட்டிருக்கிறீர், அநேகரை மாற்றி இருக்கிறீர், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தாவே. இப்பொழுதும் இந்த இணையதளத்தில் இணைந்து கொண்டு ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கத்தர் தாமே தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே என்ன உம்மோடு கூட பயணிக்கவும் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கத்தாவே ஒவ்வொரு மக்களும் சத்தியத்தை பேச கத்தர் உதவி செய்வீராக. கேட்கிற மக்களும் சத்தியத்தை கேட்டு கத்தாவே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல சத்தியங்களை அறிகிற பொழுது கள்ள சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும் கத்தாவே. இதோ அவர்கள் ஆண்டவரே நல்ல சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லட்சுமி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே அவர்களுடைய ஊழிய பொறுப்புகளுக்காக உமை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே வந்த நெருக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் அதை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த அந்த கிருபைகளுக்காக உமை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் பலத்தை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜேனர் சிஸ்டர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கத்தர் தாமே. அவங்களையும் அவர்கள் இருக்கிற இடங்களில பாதுகாத்து பத்திரமாய் கூட்டி சேப்பீராக செபிக்கிறோம் ஐயா. இதோ உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவ குடும்பங்களையும் கத்தாவே உம்முடைய ஆவியானவர் நிறைவாய் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படியும் ஒவ்வொரு குடும்பங்களுடைய வீடுகளிலும் சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் நிறைவாயிருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் கத்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
4: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினாலே ஸ்தோத்திரம். தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த ஜெபங்கள் நினைப்பூட்டுகளாய் அமைந்தபடியினாலே ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர், ஜபித்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தாமே முன்னாக நின்று உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். அடுத்த நாங்கள் ஜபித்துக் கொள்ளுவோம். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதிலுமே எல்லா இடங்களிலுமே யுத்தம் தான். எந்த தேசத்தை பார்த்தாலும் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற தேசமாயும் யுத்தம் நடக்கிறது. இப்ப இஸ்ரவேல் காசா பகுதியை பாத்தீங்கன்னா இத்தனையோ வருடக்கணக்காக அந்த யுத்தம் நடக்குது. அதே நேரத்துல யுக்ரைன் ரஷ்யாவை பாத்தீங்கன்னா அங்கேயும் யுத்தத்தினால இடிபாடுகளுக்குள்ள ஜனங்கள் சீவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப என்ன நடக்கும் என்று இப்ப இந்த காரியம் ஸ்ரீலங்காவில கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நடந்ததை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதே போல இந்த இப்ப உலக நாடுகள் முழுவதிலுமே யுத்தம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் நித்தாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த யுத்தங்களுக்கு எத்தரப்படுகிற நாடுகளுடைய அவங்க ஒரு ஆயுதத்தை தயாரித்து அந்த ஆயுதத்தை எப்படி அதை நாங்க நடத்தலாம் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இந்த யுத்தங்களை நித்தாட்ட வேண்டும், இந்த ஆயுதம் தயாரிக்கிற காரியங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுவோம். அதே நேரத்துல தேவாதி தேவனுடைய கரம் அப்படி யுத்தங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். கர்த்தர் அது பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பு மிரக்கம் உள்ள எங்களை அன்பான தகப்பனே, இத காலை மாலை இரவு வழிக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே அநேக தேசங்கள்ல ஆண்டவரே ஒவ்வொரு கண்டங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான காரியத்தின் நிமித்தமாய் யுத்தங்கள் காணப்படுகிறது. அந்த யுத்தத்தை எல்லாம் நிறுத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீ யுத்தத்தில் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறதே, அதன்படி ஆண்டவரே யுத்தத்தை எல்லாம் நிறுத்தத்தக்கதாக உம்முடைய கரத்துக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஐயா. நீ சொன்னீரே ஆண்டவரே கட்டளையிடுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களை நீ பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. யுத்தங்கள் நடக்கிற போது அந்த இடமே ஆண்டவரே சுடுகாடாக மாறுகிறதே. அந்த வாலிபர்களோ சிறுவர்களோ குழந்தைகளோ ஆண்டவரே திசை இல்லாமல் போகிறார்களே ஆண்டவரே. பெற்றோர் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் ஆண்டவரே, உறவுகள் இல்லாதபடி ஜனங்கள் பிரிந்து போகிறார்கள் ஆண்டவரே. அதே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்துல வறுமை கோட்டுக்குள் ஆண்டவரே அந்த ஜனங்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். காசா பகுதியில் ஆண்டவரே பார்க்கிற வேளையில எத்தனை குழந்தைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், மருந்து வசதி இல்லாமல் மறித்து கொண்டிருக்கிறார்கள். கத்தாவே ஏசப்பா, நீங்க ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. அதே போல யுக்ரைன், ரஷ்யாவை கூட ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் இறங்குகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. தடைகளை எல்லாம் உடைத்து போடுவீராக இந்த நாட்கள் ஆண்டவரே. யுத்தங்கள் நடக்காதபடி பொறுப்படுங்க. அதே போல அமெரிக்கா ஆண்டவரே அநேக நாடுகளுக்கு அடித்து கொண்டிருக்கிற அநேக நாடுகளோடு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறது. இந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு ஒரு கால்வாய் நிமித்தமாய் ஆண்டவரே எத்தனையோ யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படத்தக்கதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தலைவர்களுக்குள்ளேயே ஞானத்தை நீர்க பொறுப்படுங்க தகப்பனே. இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களை ஆண்டவரே நீர் அனுமதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையில்லாத ஆண்டவரே ஆலோசனைகளை கொடுத்தது ஆண்டவரே, தங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்து அதன் மூலமாக ஆண்டவரே பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஆலோசனையை விட்டொழித்து மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? சிறுவர்கள், வாலிபர்கள், எதிர்கால சந்ததியா இருக்கிற இவர்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று அந்த மனநிலை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே இந்த சிறுவர்கள், வாலிபர்கள் மத்தியில பெரிதான ஒரு வல்லமையை கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கும் விக்கிரகங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே, வேசித்தனமான காரியங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே, போதை வஸ்து காரியங்களுக்குள்ளாகவும் அவர்கள் போகாதபடி கர்த்தாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் இனி வரப்போகிற ஆண்டவரே தலைவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் அநேக நாடுகள்ல ஆண்டவரே ஜனங்கள் அலையலையாய் ரட்சிக்கப்படுகிறதும் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதும் நடக்கத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா யுத்தங்களும் உம்முடைய நாமத்தினாலே நிற்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதமான தேவனாய் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாக உம்முடைய வார்த்தை வசனமும் செல்லத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரோட வாய் மூலமாக ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள், துண்டு பிரசுரம் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள், வானொலி மூலமாக ஆண்டவரே, டிவி மூலமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அது வெறுமனையை திரும்பாது என்று சொல்லி இருக்கிற அந்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய காதுகளுக்காகவும் உள்ளத்துக்குள்ளாகவும் அது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த யுத்தங்களை நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் பெரியோர்களையும் வாலிபர்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லறமை தகப்பனே, ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். ஏமி நிக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி. ப்ரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை நாட்டுக்காக உலக நாடுகளுக்காக ஜெபித்தோம் கத்திரதாமே. ஒவ்வொருவரிடம் கூட இருந்து வழி நடத்துவாராக. அந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்திய சௌரி மேகலா அவர்களையும் இணைந்த சௌரி கவி கவிந்தா இரவு நேரத்தில் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். அதேபோல் பாஸ்டர் அஞ்சன் தாசனையும் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். இப்படியாக இணைந்த ஒவ்வொருவரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். சௌரி ஏமி அவர்கள் கூட ஏனோ தானோ என்று இணையமாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் கத்தர் சந்திக்க வேண்டும். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாத ஒருவரையும் அதே வேளையிலே தொடர்ந்து பகுதியிலே புத்தக வெளியீட்டுக்காக வந்திருக்கிற சௌரி ஜனத்துக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கத்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற நற்செய்தி கூட கடந்து செல்வோம். அதனை தொடர்ந்து ஊழிய சகோதரி ஐரீன் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ மன்னா, திருவ ஊழிய சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற நற்சிந்தனை கூடாகவும் கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் திருவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டின் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். ஜீவ வார்த்தைக்காக கடந்து செல்வோம். ஆமென்.
9: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்து குறித்து அணிக்கப் போகிறோம். சங்கீத 68:6 வாசிக்கலாமா? தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிமையானவர்கள், இந்த உலகத்தில் எல்லோரும் தனிமையானவங்க தான் இல்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலை, 1000 சொந்தம் இருக்கும், ஆனால் சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்களே, அதெல்லாம் தனிமை தான். நிறைய பேர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்முடைய வேதனையில் துக்கத்தில் நம்முடைய தேவையில் ஒருத்தரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. தனிமை தானே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே யாருமே இல்லாமல் இருக்கிற ஒரு தனிமையான ஜனங்கள். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் தனிமையான பிள்ளைகளுக்காக பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தனிமையானவர்களுக்கு என்ன செய்வாரா? வீடு வாசல் ஏற்படுத்தி தருவாரா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. ஆமேன். வீடு வாசல் ஏற்படுத்தினா ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, இந்த பூமிக்குரிய வீடு, சரிங்களா? நம்ம இங்கே தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தாவீது எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டார், ராஜாவாக இலைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனார். அருமையான ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டைம், எந்த விரோதியும் இல்லை, எந்த துரத்ததும் தருகிறார். அது மட்டும் இல்லை, இங்கே வேதம் சொல்லுகிறது கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கட்டப்பட்டவங்களை என்ன செய்வாருங்க? விடுதலையாக்குவார். கட்டப்பட்டவங்களை அருமையாக விடுதலையாக்குவார். தெய்வ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, அதாவது தெய்வ சமூகத்தில் கட்டப்பட்டிருக்கீங்கன்னா அது நல்லது. ஒருவேளை அதை தவிர்த்து இந்த பூமிக்குரிய காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். கல்லறைக்குள் இருந்து லாசிர்வே ஆவியானவர்கள ஆண்டவரால் விடுதலையாக்க முடியும்னா உங்களையும் விடுதலையாக்க முடியும். ஆமேன். அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் கூட கர்த்தர் பேசியிருக்கிறார், நமக்கு அப்படி நன்மை செய்வார், துரோகிகளோ. ஆமேன்.
10: ஒருவேளை கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம், திருச்சபைக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எழும்பலாம். இவங்கெல்லாம் யாருங்க? துரோகிகள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர்களும் வறண்ட பூமி, அவங்களுக்கு நன்மை இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைக்குள்ள நீங்களும் நானும் போயிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு ஃபேவரா, கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். நல்ல கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா, இன்னைக்கு கர்த்தர் கட்டாயம் கட்டி தருவார். நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? விடுதலையாக்க வர ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவே நான் எங்க கூட பேசி இருக்கிறீங்கப்பா. வார்த்தைகள் உம்முடையது, எல்லாம் உம்முடையது ஆண்டவர். நிச்சயமா செய்வேன்னு சொன்னவர் செய்வீங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவர் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசுவதே. கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
11: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே,

0: தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு. அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகின்றான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கின்றேன், அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமாயிருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகின்றது. ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாத நிலை உண்டாகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானமில்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை, தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை, தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான், ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணித்துளிகளை எண்ணியவளாய் உலகமே இருளாய் போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை கடைசி மயில் கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கி கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கத்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் சாரிபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். அதலால் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகின்றாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகின்றார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும் பலனை திருடுவதாகவும் ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகின்ற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகின்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களை நீண்ட நாள் ஜபங்கள், தடைகள், தாமதங்களுக்கு இன்று பரலோகத்திலிருந்து பதில் வருகின்றது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்,

0: ரோமர் 12:11. பிரியமானவர்களே, சுதந்திரிக்க வேண்டியவற்றை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அசதியாயிராதேயுங்கள் என்றான். மனிதனுடைய இயற்கை சுபாவம் சில வேளைகளில் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோம்பலாகவும் அசதியாகவும் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானதாயும் வழி நெருக்கமானதாயும் இருக்கிறது. இந்த வழியில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அசதியின்றி ஜெபிக்க உறுதி வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பசிதாகம் வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உற்சாகம் வேண்டும். விசுவாசத்தில் நடக்கவும் தேவனில் நம்பிக்கை தேவை. அர்ப்பணிப்போடு செய்யப்படும் ஊழியம் தலைமுறைகளை தொடரக்கூடிய சரித்திரத்தை உருவாக்கும். பரலோக ராஜ்யத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் செல்ல வேண்டிய வாசல் இடுக்கமானதுதான். கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமானது. இதனால்தான் அநேகர் சத்தியத்தை அறிந்தும் போராட்டங்களை கண்டதும் பின்வாங்கி விடுகிறார்கள். நீங்கள் கர்த்தரிடமிருந்து ஜெயத்தையும் ஆறுதலையும் சகல நன்மைகளையும் பெறும்படிக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்படுங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த இடத்தில் சோர்வாக இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு எழுந்து கட்டப்பட எம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அசதியை நீக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். ஆமீன். தேவ ஊழியர்கள் சகோதரி வாணி வங்கட், சகோதரி ஐரீன் அவர்கள், பாஸ்டர் டைட்டஸ் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வந்த ஜீவமன்னா ஜீவ வார்த்தை நற்சிந்தனை கேட்டோம். வேளையில் நாங்கள் வாக்கு தத்துவத்தை அறந்துக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வார். தேவ ஊழியர் சுசேசகரிப்பின் மாணவர்கள் வாக்கு தத்துவத்தை அறந்துக்கூடாக வழி நடத்துவார். ஆமீன். ஆமீன். ஆயத்தமாவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமேன். கேட்போமா? ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையில் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7 ஆகஸ்ட் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 13:16 வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படி பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் தான தர்மம் செய்கிற வேளையிலேயே அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் உணரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அறியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு இந்த நாட்களிலே தான தர்மத்தை செய்கிறோம். ஆனால் அந்த தான தர்மங்கள் சில வேளைகளிலே இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கலாம். உண்மையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் முதலாவதாக, இரண்டாவதாக தான தர்மம் பண்ண வேண்டும். இது ரெண்டையும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களிலே தங்களுடைய நினைவிலே இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே துண்ணியமாக நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகள் இப்படியாக இருக்கிறதாம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமா என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களில் தேவனுடைய பிரியமான காரியங்களை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய பிரியத்தை இந்த நாட்களில் அறிந்திருப்பார். அதனாலே தான் அவர் தன்னுடைய பிள்ளையுடைய தேவைகளை இந்த நாட்களிலேயே இந்த பிரியத்தின்படி சந்திக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கணவன் மனைவியினுடைய பிரியத்தை அறிந்து அதற்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய தேவைகளையும் அவருடைய பிரியத்தையும் இந்த நாட்களில் அறியாத மக்களாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களில் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்திலே சொல்லப்படுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு உறுதியாக வலியுறுத்தி கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு பிரியமாக சில வேளைகளில் நடக்கிறோம். ஒரு வேலை செய்கிற இடத்திலே ஒரு முதலாளியினுடைய பிரியத்தை அறிந்து இந்த நாட்களில் அவருக்கு பிரியமாக சில வேளைகளில் ஓவர் டைம் செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், இப்படியாக செய்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு நம்மை நாங்கள் நேசிக்கிறவர்களுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிறோம் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மட்டுமல்ல, அவர்தான் நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அனுதினமும் நாங்கள் சுவாசிப்பதற்கு சுவாசத்தையும் தருகிற கர்த்தர். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து இந்த நாட்களை நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனுக்கு எப்படியாக நாங்கள் பிரியமாக நடக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக எப்படியாக நடப்போம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டால் அதனுடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் நீங்கள் உங்களுக்கு பிரியமாக நடந்திருந்தால் இனி ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கேளுங்கள். அப்பொழுது தேவன் தன்னுடைய பிரியத்தை உங்களுடைய தரிசனத்திலே கனவிலே இந்த நாட்களிலே ஜெபத்திலே உங்களோடு இடைப்படுவார். அப்பொழுது நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்து இந்த நாட்களிலே அவரிடத்திலே இருந்து ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.

0: Recording in progress.
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தெய்வ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, இயேசு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 1:19 பார்ப்போம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும்படி பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசு ஒரு சிறந்த போதகர் அல்லது நல்ல மனிதர் மட்டுமல்ல, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. இதன் அர்த்தம், நாம் இயேசுவை பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறோம் என்பதாகும். இயேசு சென்ற இடமெல்லாம் தேவனுடைய அன்பையும் தயவையும் ஞானத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார். அவர் மக்களுக்கு உதவினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு போதித்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு, என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று சொன்னார். நீங்கள் வேதாகமத்தில் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ளும் போது தேவனை பற்றியே கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய அன்பையும் நற்குணத்தையும் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 14:9 அந்த வசனத்தின் விரிவாக்கம். இயேசு அவனை நோக்கி, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் மூலமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் நான் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் உம்மை அதிகமாக நேசிக்கவும் வளர்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 7th of August 2026, and the topic for today is Jesus shows us what God is like. The opening scripture is taken from Colossians 1:19. For it pleased the Father that in him all the fullness should dwell. Jesus is more than a great teacher or a good man. The Bible teaches that all the fullness of God lives in him. This means when we see Jesus, we see what God is like. Jesus showed God's love, kindness, wisdom, and power everywhere he went. He helped people, healed the sick, and taught them about God's kingdom. That's why Jesus said, "He who has seen me has seen the Father," in John 14:9. When you learn about Jesus in the Bible, you're learning about God himself. Hallelujah. The more you know Jesus, the more you understand God's love and goodness. Let's look into another scripture from John 14:9. Jesus said unto him, "Have I been so long time with you, and yet hast thou not known me, Philip? He that hath seen me hath seen the Father. And how sayest thou then, show us the Father?" Hallelujah. Let's pray. Dear loving Father, thank you for showing us who you are through Jesus. As I learn about him in your word, I grow to know and love you more every day. I grow to know and love you more and more every day. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday.
0: Recording stopped. Recording in progress.
2: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்களை பார்ப்பது போல் உங்களையும் பாருங்கள். தேவன் உங்களை பார்ப்பது போல் நீங்கள் உங்களை பாருங்கள். ஆரம்ப வசனமாக 1 பேதுரு 2:9 பார்ப்போம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்ப்பது போல நீங்களும் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் தேவனுடைய நீதியாக மாறியிருக்கிறீர்கள். அதாவது, நீங்கள் அவருடைய அன்பான பிள்ளை. அவருடைய ஜீவனும் நற்குணமும் உங்களுக்குள் நிறைந்திருக்கின்றன. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அது உங்கள் சிந்தனையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றும். இனி நீங்கள் உங்களை சிறியவராகவோ அல்லது பயப்படுகிறவராகவோ எண்ண மாட்டீர்கள். அதற்கு பதிலாக தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற உறுதியோடும் தைரியத்தோடும் வாழ்வீர்கள். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர். அவருடைய இயல்பே உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய அற்புதமான பிள்ளையாக நீங்கள் யார் என்பதை அறிந்து அதன்படி சிந்தியுங்கள், பேசுங்கள், வாழுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயான் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிருக்கும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அவர்களுடைய நீதி என்னாலே உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, என்னை உம்முடைய நீதியுள்ள பிள்ளையாக ஆக்கியதற்காக உமக்கு நன்றி. நான் என்னை நீர் பார்க்கிறது போலவே பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் தைரியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 6th of August 2026, and the topic for today is See Yourself, the God Sees You. The opening scripture is taken from 1 Peter 2:9. But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, His own special people. God wants you to see yourself the way He sees you. Through Jesus, you become the righteousness of God. This means you are His beloved child, filled with His life and goodness. When you understand this, it changes the way you think and act. You no longer feel small or afraid. Instead, you will live with confidence, knowing God is with you. Always remember that you belong to Him and carry His nature in you. Think, speak, and live like the wonderful child of God that you are every day. Hallelujah. Let's look into another scripture from Isaiah 54:17. No weapon that is formed against thee shall prosper, and every tongue that shall rise against thee in judgment thou shalt condemn. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is of me, said the Lord. Glory to God. Let's pray. Dear Heavenly Father, thank you for making me your righteous child. I see myself the way you see me, and I live with confidence and joy every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: ராஜா அப்பா, அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக, அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக, நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக, அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் ஆண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா, அந்த ஜனசிஸ்ல நீங்க கண்டாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே அப்பா, அதுக்காக நன்றி சொல்லுற உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா. இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா. இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க ங்கப்பா, நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா, அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கத்தாவே நீரப்பா, இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே. இந்த இதுல வந்திருக்கிறதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானிலையை நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா, உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா. இரவும் பகலும் கண்ணுறங்கி நீ பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சோரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே, எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா, நான் உங்கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலை ஆண்டவர், ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியறதுக்காக ஆண்டவரே, வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது, நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசு பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உமை விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல அன்று பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா அப்பா. நகமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயின் சிஸ்டரை, ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா அப்பா. இந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா, எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா.
0: ஆமே உங்களோடும் இருப்பாரா. ஆமே.
1: சொர்க்கத்தோடு கூட ஏமீட்டி ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்றைய நாளிலும் ஆண்டவரே, தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கர்த்தாவே, இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து நீ விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா, எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். சங்கமானலில் எஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவேமியும் பொறுப்பேறும் கத்தாவே. யோவிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமே உமக்குரியதப்பா. உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
2: ஆமேன். இறக்கமுள்ள தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே, எங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்திலே இல்லாத தேவ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளும் சாதரி ஜனட்டுக்காய், அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒவ்வொரு வாகனங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே, சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி, மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே, கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னமாக கத்தாவே, அந்த தேசத்திலும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே, எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே, பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம் இந்த நாளிலும் தகப்பனே. இந்த இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய், இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி. எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவரே. சத்தியவேத சிறுத்த பைபாஸ் சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசைலிசாலோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்கா எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்தை அந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, வேதாகம கேள்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா. ஆண்டவரே தேவ ஊழியர் சுசேஷாகி செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இந்த மாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்து ஏசப்பா, இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி. போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல யோசப்பா, அதே போல அண்டவரே, சாதரி ஐயரனுக்காய் ஸ்தோத்திரம். அவசைன்ற ஊழியங்களுக்காய், அந்த இருக்கிற தேசத்துக்காய், சாதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, அதே போல சாதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து யோசப்பா, இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இன்னும் சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே, எல்லோருடையும் கூட இருக்க ஜெப ஊழிய சுவிசேஷரின் பின்பானவை அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள், அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவ இருக்கிற தேசத்துக்காய், இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே, அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்றவனுமாய் அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே இயேசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்படவனுமாய், மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல சதுர டாலி சிசுவர்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், வாக்கு தத்தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்க மம்பானல் சாவகர் தேவ ஊழியர்கள் அசி எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வீட்டாண்டி ஒப்பு கிடைக்கிறோம். மகனை குடும்பமா ஒப்பு கிடைக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், இவர்களோடு அந்த வேலை இடத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய் எங்களை கரத்திலே படைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கிடைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கிடைக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் அவர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர்லாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்லாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் 1:47 நிமிடமாக இணைந்து சகோதரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சையை காண்கிறார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்திலே இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் நீங்கள் வீதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் 1:00 இணைகிறோம். கிட்டத்தட்ட 1:30 வீதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானர், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும் அந்த வகையிலே. நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழி நடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவ செய்திகளோடு கத்தர் ஆசீர்வாதமாக வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தமிழ் திரும்பமாக மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம். God bless you all. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சௌரிமான் இவங்கட்ட அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
4: ஒலிபரப்பு.
3: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சௌதரி வாணி வெங்கட்டவர்கள் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெபவேளை கூடாக சௌதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமீன்.
5: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தெய்வ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே, அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடமிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் ஸ்திரமான விசுவாசிகளாகவும் பலமுள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும் அவருக்காக பாடுகளை சகிக்கவும் அவருக்கேற்ற பாத்திரங்களாக வழிமைக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
7: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30 தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே ரெண்டு பகுதிகளை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இரண்டாவது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122 சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நம்ம கற்றுத் தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களில் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாரா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களில் போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
3: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இளைஞர் மண்ணில் அனுப்பி தந்த தீபம் அண்ணா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு தேவ ஊழியர் சுசேகரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திற்கு அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வயலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திர தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. அதை வேலையில அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த வேலையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவில் இருந்து ஜெபங்களுக்குடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையில் இருந்த ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமே. இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறுவலியத்தை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
8: நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்ற எங்களை சிறை மட்டும் தாத்துறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை கிருபை கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தானப்பா, உங்களோட கிருபை தானப்பா. தாங்குறது வழி நடத்துறது சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபையா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களை தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவனே மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே. எங்களோட மகிமையப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமையப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானதப்பா, மேலானது மேலானது. வானம் கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே. சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசன் செய்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. அந்த வேலையில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்காம், இலக்கங்களுக்காம், கிருமைகளுக்காம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ள காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆன காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க காண்கிறது சுவாமி. காண்கிறது எங்க பார்த்தாலும் அமைதி இல்லையாப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவ மாறிக்கொண்டிருக்கிற சுவாமி. ஜனங்களோ நல்லாதவர்களாய் ஆண்டவரே போய் கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும், உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும். சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களோட வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே. வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியும் கிடையாது. எங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க, ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பாக்குறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் யாரே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லாவித சிறையிருப்பு கடம் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செங்கப்பா, கிருபை கிருபை அப்பா. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா அப்பா. நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போல இரங்களும் கூடத்தில் இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. மக்களை ஆண்டவர் எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சு சுவாமி. செவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்று மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. அவரு விசையாண்டவரை இறங்குங்கப்பா, அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா, இந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் மீது இறங்குங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா, இருவை செய்யப்படுகிற இறுதியம் கல்லான இறுதியமெல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இருவையப்பா இருவைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தன் நீங்க, நடத்துகிற கத்தன் நீங்க. மனுஷரால் ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனாயிருக்கிறீங்க. எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக சங்கலப்பா ஆண்டவரே, ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரப்பாப்பா, ஆதாரங்களில் அலைகிற மக்களப்பா, தவிக்கிற மக்களப்பா, அங்கு போவதொன்று சரியான நிலையில் இருக்கிற மக்களப்பா. இறக்கம் செய்யுங்க பயக்கம், உங்களோட வழிகளை நோக்கி பார்க்கட்டும். நீங்க தான் வழி நடத்துகிற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி.

நீங்களாசம் வந்து கத்தர் ஆண்டவரே, இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி மூலமாக திரும்பி சுகத்தை பெறுவார்களா? கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. சாப்பனேஸ்வர்களாக வேண்டிக் கொள்கிறோம். மரணத்தருவால் இருப்பவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, மீட்கப்பட வேணும். சப்பு கொடுப்பார்களா? அப்பு கொடுப்பார். இந்த வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா, முதியோர்கள் ஆண்டவரே, பயாதிப்படுக்கையில் முதியோர்கள், அனாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா, நோக்கி பாருங்கப்பா. வைத்தியசாலைகள் நிரம்புகிற சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துலாம் காண்கிறது நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஆறு தூரத்தால் சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, இவர்களை நடத்துங்கப்பா, ஆதாரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே, கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடமாய் இப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், தகப்பனே வேண்டி கொள்கிறோம், வேண்டி கொள்கிறோம், வேண்டி சிறுவை அப்பா, சிறுவை அப்பா ஆண்டவரே. இந்த வியாதிகஸ்தர்களை கூப்பிடுதல், இவர்களுடைய சொத்தம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்தில் துறவழினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, தைரியம் ஆண்டவரே, சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர தேவ நீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே, தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து திரிகிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாள் ஆள கிருபை செய்யுங்கப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்த அதிகாரங்கள் சுவாமி, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், நம்முடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எங்கெல்லாம் நிற்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர், நாட்டை காக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே. இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே. அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆணவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நான் தேசங்களை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசியப்பா, போராட்டம் அப்பா,
ஆண்டவரே ஆடுகிற மக்கள் ஆண்டுகளுக்கு செய்யறங்கும்படி ஆய வேண்டிக்கொள். இரக்கத்தின் தேவன் நீங்க இரக்கத்தின் தேவன் உங்களையே நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரிய அல்ல,

0: அவரேவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல தேவனே, எங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமா இருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுயமத்தை கொடுப்பேன் சொன்னீங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும். அப்பா நீங்க சொல்லி என்னை நோக்கி கூப்பிடும், நான் அறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு நேரம் நம்ம இல்லாமல் தவிக்கிற மக்களப்பா, நீரப்பா பசி கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, அந்தவரே பசியினால் என்ன செய்யணும் என்று சொல்லி அங்கும் எங்கும் ஆண்டவரே அழைகிற மக்களப்பா, இவர்கள் மீறங்க அப்பா, இவனுள்ளோர் எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க நான் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எனங்களுக்கு போஷிங்கப்பா, எனங்குடைய குற்றங்கள் குறைகள்லாம் சாபங்கள் தான் நீங்க வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு வேண்டியிருக்கு பதிவு உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டி அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்கான கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்தவரை அசதியா நிக்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தெருமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் செயல்களாய் மாறட்டும். வெளப்படுத்துங்க சுவாமி, வெளப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் கடைசி நாட்கள் சத்ருவானவரின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதா தகவனே, மிதப்படுத்துங்கப்பா, மிதப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே விழுந்து கொண்டு ஒரு ஊழியர்கள் ஆண்டவரே, தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டிருந்த ஊழியர்களாண்டவர் பெருகிக்கொண்டே போறோம் சுவாமி, பெருகிக்கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பி கொண்டு வா. முடிவாமத்தை மாமே பொறுத்திரவளாய்களை திருப்பிக் கொள்வாங்க. எந்த சூழ்நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அதிலிருந்து தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்துருவாரையில் இருந்து விட்டுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிகள் ஆண்டவரே, விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவரே ரட்சிப்பை அற்பம் அன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்கள் அற்பம் அன்று மதித்து ஐயா விட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனந்திரும் பட்டும் சுவாமி, மனந்திரும் பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திரும்பமாய் ஆண்டவர் லட்சியப்பின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இந்த சபைகளை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசம் நிற்கொள்ளாதபடி காத்துக் கொண்டிருவது கிருபைக்கா ஸ்தோத்திரம், சோத்திரம் கிருபையை மட்டுமா நிலை நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லாம் கிருபை தான் அப்பா நீங்க வேற ரொம்ப எடுத்துக்கொள்ளப்படுற சபையா, மனவாட்சி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தமுள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும், ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய், கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதி நடத்துற போதவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளு சகோப்பனே, இவர்களை சாங்குங்கப்பா. நல்லமே பெருளாக சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதவர் மாறுகிற ஊழியர்களாயும் அவருடைய குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் இவரை நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உங்களோட சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுகிறான். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லிருக்கீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும். அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீத்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து கூட வார்த்தை எவ்வளவு வேகமா செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே ரொம்ப அண்மையோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவளா இருக்கட்டும். அவருடைய குடும்பங்கள் தேவைகளும் ஒன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் எல்லா இடங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவான். அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன போதாசப்பா சோதாதப்பா ஆண்டவரே, இங்க சொன்ன பிரகாரம் ஆண்டவரே அறுவடைக்கு மக்கள் போதாதென்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியான காலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியர் சிறுவளாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிறவளாய், ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவருடைய தாகமன் அப்பான பயமெல்லாம் நீங்கி கத்தனர் அவர்தான் ரசிக்கிறவர், அவர்தான் ரசிக்கிறவர் என்றாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னமாயாண்டவரத்தினையோ தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறோடினான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட மண்டலங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சகோபனே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களில் இருக்கிற எல்லாவித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி. கண்ணீரை தொடங்கி சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டிக்கணும். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசிசத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவளாய் அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுத்து சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தரம் அப்பா. நன்றி தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோதா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர், தேவையாண்டவரே. உலகத்துக்கு உரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறவர்களாய் மாறட்டும், மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு சேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த விளையினோம் ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த நாட்கள் இருக்கிற மக்கள் அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறார் சுவாமி ஐயா. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வேற எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியம் ஆண்டவரே அப்பா, ஒரு விஷயம் கூட அன்பினான் இருப்புங்கப்பா. நாங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி, இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியாக ஊற்றப்படுவன், வெண்மாரியாக ஊற்றப்படும் அப்பா. குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே அன்பில்லை. ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், கொலை செய்தவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. நிரப்புங்கப்பா உங்களோட அன்புதான் அப்பா. சகலத்தையும் தாங்கள், சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. ஒரு விசை நிரப்புங்கப்பா உங்களை வரைக்கும் முன்பாவது மீது ஆண்டவரே பரிசுத்தாரியானவரே பின்மாறியாக உங்களோட அன்பினாய் ஊற்றும்படியா உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டும், குடும்பங்கள் இந்த அண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தான் அப்பா உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களை வார்த்தைகளை கேட்கட்டும் அப்பா. அவர்களுக்காக ஆரிய பிள்ளைகளுக்காக ஐயா அந்த ஆரிய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானே அப்பா அந்த ஆரிய பிள்ளைகளை கொண்டு வர முடியும், தகப்பனை கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே அழித்து விடாதபடி எந்த தகப்பனே கொண்டு வாங்கப்பா. பெற்றோர்கள் காஞ்சபிக்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா. உங்களோட உதவி இல்லாமல் ஒன்றும் மனுஷபலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அறியானவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளப்பனே. கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் அப்பா. அந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. தேசத்தை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. தேசமும் குருடைய சுவாமி, மிஷனரிகள் நான் உரிய காலம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் தகப்பனே. தேசத்துக்கு ஒரு விஷயம் இறக்கம் உண்டாவதாக தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும், அங்கட உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நன்றி தலைவர்கள் ஆளுகிறது ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நீதியின் கரம்புகளை தாங்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் கொடுத்தாலும் ஆண்டவரே நீதிக்கு பயந்து கடா தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி. தேவன் உள்ள தேவனே நீங்க மாத்திரம் இந்த தேசத்துக்கு ஆதரவு செய்வாயிருந்தோம். இப்படியாக தேசங்களுக்காம், இரண்டு தேசங்கள் ஒன்றுக்காம் தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, காண வேணும் ஆண்டவர். அதி நரிங்காலத்தில் நேர்த்தியா செய்யற தேவன் நீங்க அப்பா இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறாதவங்களாத்தானப்பா முடியும். உங்களோட திட்டங்களும் சித்தங்களும் ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்கிற தேவன் சுவாமி. தேசங்கள் ஒன்றுக்காம எங்களுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. எங்களுடைய தேசம் ஆண்டவர்களுக்கு அங்கிடோரிக்கிறோம் சுவாமி. தேசம் பால்வடைய வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, உங்களுக்கு மகிமையை செலுத்த வேணும் சுவாமி. அதுதான் அப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இருக்கிற மந்திரி சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், பாதுகாத்துக் கொள்ளும் நம்ம நீதி உண்மை அவர்களால் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். நாங்கள தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். எப்படியாக ஆண்டவரே கோடி மக்கள் வாழ்கிற எத்தனையோ இருந்த தேசங்கள் ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார். அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா சங்கமா வேலையக்காக வேண்டிக் கொள்றோம். அதுதானா இந்த ஊழியஞ்சோற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியக்காக ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி வெளப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம். நம்ம எம்மட்டமாய் நடத்தின வினேசரே, நீங்க எம்மட்டமாய் நடத்தினீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கணமும் துதியுமாய்மே நீங்க தான். நாம தெரிவிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை ஜப வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்திர உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடும் அவர் சந்ததியோடும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரையும் கத்தர்தாமே அழைத்து வந்து நேரத்துக்கு வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எடுத்து வழி நடத்துகிற ஊழியர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர்கள் இணைவார்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.

0: increase your strength. You inhabit eternity. You inhabit the praise of Israel. You keep me as the apple of your eye. Thank you. You keep the soul alive. You know the heart. You know the path I go, and you know the way of righteousness. You lift up the lily, you live forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things right. You make my faith fail through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our land great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. No mother despises the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You pride with blood, followed by the sweat of Gethsemane. You preserve my going out and coming in, and protect my soul from death. You quicken me. You are the redeemer of the soul. Praise be to you. You redeem me from all evil, and you reign amidst the cherubim. I worship you. And evil. You said that the wise shall shine as the brightness of the firmament. Hallelujah. You satisfy the lying soul. You solve me. And you scatter the people that delay in war. You search the heart. You send plentiful rain. Thank you, Lord. You send the prisoners out of the prison. Praise the Lord. You set me upon a rock. You set the solitary in families. You set up on high the lowly. You shall never allow the righteous to be loved. Amen. You shall love it forevermore. You shall mercy to thousands of them who love you. You spoke out of the midst of a great fire. You strengthened me, O Lord. You stretched out the earth above the ladder. You upheld my feet from slipping. I thank you. You teach children in your arms. You tread upon the waves of the sea. You walk amidst the church.
1: Recording in progress.
2: Amin, amin. Nangal ningirupadhu sangamum vanaliyin vyalakkilamaikkana kaalai nera olipirappu vidudhalaiyin velicha neram. Vidudhalaiyin velicha nerathile nangal indha velaiyilum ningirupadhu vedaga makkal ippadhu nigalchi Bible quiz. நினைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாக எங்கள் கத்தர்தாமே இந்த வயதாக மக்கள் இப்போது நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராமு கூடாக இணைய முடியும், வைபரு கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும், அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பித்தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சோரம் மகிந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌதி ஜானட் அருள்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் சுசேரேட்பின் வானர் அவர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜனத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
3: ஆமேன், ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன். மகேந்திரமன்னா.
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்வி நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவநீராண்டவரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் மறுபடி கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வயிறு வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து மக்கள் அளித்த சிஸ்டர் ஜாட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல இந்த கேள்வி நிகழ்ச்சி உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசிர்வாத நாளாக அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
3: கத்ததாம எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை நோடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
3: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை சட்டை இல்லை, சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை சட்டை இல்லை வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
3: கொண்டிருக்கீங்களா?
2: அல்ல அல்ல.
3: அந்த மேகத்துல இருக்கிற அந்த மகிமையான அந்த புகை,
2: அது நீங்கள் கனடா நாட்டில் யூரோப்பில் பார்த்தா தெரியும். மேகம் இலங்கை இந்தியாவில் ஒன்றா எல்லாம் புழுவா இருக்கும். அங்கே மேகம் இல்லை.
4: சூரியன் சூரியன்
2: ஆ
4: சூரியன் என்ன சந்திரன்.
2: ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை சட்டை இல்லை பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி நன்றி
3: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
4: ஆபிரகாம்.
3: இல்லை, ஆபிரகாம் யெகோவா ஜீரே என்று தான் கட்டளையிட்டவர். இது வந்து ஜெகோவா ஷாலோம், சமாதானம் தரு.
4: ஜெகோவா ஷாலோம்.
2: மிஸ்டர் வானர், வானர் ஐயா சத்தத்தை காணையில்லை. சே ப்ரைஸ் தி லார்ட்.
1: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
2: ஆமென் ஆமென் ஆமென்.
3: வந்துட்டீங்களா?
2: எழுப்பி விட்டோம்.
3: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
1: யெகோவா ஷாலோம்.
2: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கும். முதல்ல
3: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேன். யெகோவா ஷாலோம்.
1: யெகோவா பாரம் போடுங்க. யெகோவா ஷாலோம் சொன்னது
2: பவுலா?
1: இல்லையா,
3: பழைய பாடனா?
1: நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நினைக்கிறேன் என்ன பேரு கிதியோனா இருக்கும்.
3: நியாயாதிபதி
1: 6:24. சரி, ஓகே, தேங்க் யூ. மறக்க முடியாத
3: சம்பவம்
1: செய்யல, டக்குனு மைண்டுக்கு வர மாட்டேன்றதுதான். சரியா,
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
4: நீதிமன்றம் இருக்கு.
3: இல்லை,
1: பிரச்சனை கொடுக்கறவங்க தான் கவிழ்த்து போடுறோம்.
2: கவிழ்த்து போடலாம்.
5: ஹலோ,
2: ஸ்பெஷலா சிஸ்டர் டாலி, நீங்கள் பைபிள் குவிஸ் ஜாயின் பண்ண போறீங்களா?
5: இல்ல, நான் இன்னும் இதுல வர இல்ல, இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம். அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் கிளாஸ், அன்னை மார்னிங் ஜெனட்.
2: ஆமா சிஸ்டர் ஜெனட் அம்மா, கனடாக்கு வரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜெனட் தொகுப்பு வாங்க. திங்கள், செவ்வாய்,
5: வெள்ளி,
2: எழுதிருந்தா இல்லையா? கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள். காலை நேர பிரியரை ஆமேன் ஆமேன். என்ன கேள்வியம்மா?
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?

0: ஐயா அவங்க யாரும் இருக்கு, நீ அப்படி செய்கிறார்கள்.
1: அநியாயக்காரன்
0: அப்படி வருமா?
2: இல்ல,
3: புதிய ஏற்பாட்டில்
4: வருதா? அப்ப நீதிமொழி அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுக்குள் புரோன்

0: பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு
1: இல்ல இல்ல புதிய ஏற்பாடு ஐயா
0: புதிய ஏற்பாடம் புதிய ஏற்பாடு அப்படி சொன்னாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க
2: கண்டுபிடிக்க மாட்டீங்க அடியில் நடக்குது வசனத்தின் அடியில் நடக்குது
1: அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்தோன்னு பிடிக்கலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: யா, 1:10, 1:11 ரெண்டிலும் இருக்கு.
2: 1:11 கவிழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுவரு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்? இல்ல, பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி மட்டுமில்லாமல்
0: பழையாடையா?
2: ஏசாய் 54:14 இல்ல.

0: சொல்லி திரும்பி கேளுங்க.
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பார்த்தா
1: இல்லை.

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியும். அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில்
2: அது சங்கீதத்தில் வருது சரியா
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன
1: என்ன
0: பேர் சொன்னீங்களம்மா
2: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது
1: இல்லை
2: இறைமையால தான் வருகுது அவன் நாவு கூர்மையான அம்பு அது கபடம் பேசுகிறது
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது அவன் யார்
2: அவன் கபடஸ்தன்
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வாரீங்களா

0: கபடஸ்தன் யாருன்னு தான் கேட்குறீங்க. யாருன்னு கேட்கல, கபடஸ்தன்
1: என்ன அப்படிப்பட்டவர்?
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கிய உண்டு பதினாலா
1: யா
2: பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
1: விற்று
2: போடப்பட்டவன்
3: போட்டப்பட்டவன்
0: கிரேக்கர்.

0: யூதாவையும் குமாரரையுமா?
1: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சி யார்? நானே அதுக்கு பதில் போடினார். ஓகே, பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சிகள் யார்? ஆறு பேர் இருக்கணும்.
2: இல்ல மத்தியில இருக்கு
1: ஆண்டவன் சொன்னவர்
2: மூன்று பேர் என்ன?
1: சகரியா, யோவேல், ஆமோஸ்.
0: யோபு சொல்லிருக்கிறாரா?
1: யோபு இல்ல, யோவேல்.
3: ஏசாயா சொல்லிருக்கு.
2: யோவேல், யோவேல், யோவேல்,
3: ஆமோஸ் சொல்லிருக்கு. ஆமோஸ்,
4: யோபுல சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
1: இல்ல, ஆதிகாமம் இல்ல. அதிகாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்க தரிசனம் சொல்ல இல்ல. ஒரு தனம்
4: இல்ல, பூமி அதிர்ச்சி தானே?
1: பூமி அதிர்ச்சி குறித்து
4: ஒன்று ஒன்பது பத்துக்குள்ள வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த்குவேக் சொல்லி போட்டுருக்காங்க.
1: இல்ல, அதுக்குள்ள வராதா? அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம். ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசனம் உரைத்து
4: மல்கியா சொல்லிருக்கிற. மல்கியா சகரியாலும் சொல்லிருக்கிற, சரிதானே?
1: மல்கியா இல்ல, சகரியா.
4: சகரியாவா? அப்ப மல்கியா ஒன்று நாள் என்ன சொல்லப்படுது? வரம் பாத்துருவோம்.

0: அது ஏதோ மிக நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம். ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கி அவுண்டனா இல்லையா? பூமியை சென்ற மாதிரி தான் இதில் போட்டுக்கிறாங்க. என்னது என்னது எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ மென்யா நானால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன். கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார். எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் கண் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது. அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகி எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன?
2: வானவில் வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான் சொல்ல புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் அண்டு தீத்து ஒன்று மூண்டில இருக்கு
1: சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது. ஆனால் யாரை குறித்து சொல்லப்படா சங்கீதம் குறித்து எடுத்தா தான் தெரியும். சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது.
3: சங்கீதம்
0: 107 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கத்திர நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசரிப்பதில்
3: என்ன கேள்வி
1: சொல்லுங்க தங்கச்சி சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆஸ்பத்திரியை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: பத்தொன்பதாவது வசனம்
0: ஆபத்திரை நோக்கி
3: கூப்பிடுறதும் 20 சேர்த்திருக்குது. ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவரை நீக்கலாக்கி
0: ரட்சிக்கிறார்.
3: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாட்டில் வருது. என்ன? நானே உன் பரிகாரியாக கத்தர், அதை சொல்றீங்க?
3: இல்ல, வைத்தியர் இருக்குது.
0: வைத்தியர் இருக்கா?
4: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். நாட்டு வைத்தியர் ஆதிகாமத்துல வருது. சரியா?
3: ஆதிகாமத்துல வருது.
0: 52 வருது.
3: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
3: தீவுகளில் மிகவும் அழகானது
0: எங்க இருக்குது இப்ப? எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு. கிறிஸ்தவ சம்பந்தமா பெரியெல்லாம் போற வேலை சின்ன கடையில அரவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு போகுது. ஜெர்மன்ல எரியற நிலைமைக்கு வந்துருக்கு. இப்ப 41 என்ன பாட்டுல போகுது? நல்ல காத்தடிக்குது, மழை வரும் சொன்னாங்க. நிறைய பாப்போம் கத்திரி சோதரம்.
3: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லி சொன்னா
3: நீங்கள்
0: பைபிளை வச்சு கேக்குறேன். மாலதீவு எடுக்கலாம், அழகான தீவு
3: அழகான
2: தீவு இல்லங்க.
3: வேதத்தின்படி
4: சமுத்திர கடற்கரையிலே குடியிருந்து அநேக தீவுகளும் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீர்வே நீ
0: உன்னை ஐயா இந்த தீர்வை குறி சொல்லப்படுது. ஐயா தீர்வு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாரு சொல்லி ஐயா ஞாபகம்.
2: பூரண சௌந்தர்யவதி
0: அதான் அந்த தீரு குமாரத்தை காணிக்க கொண்டு வருவான்னு சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும் தீட்டு தீவத்தம் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவு. கடலின் நடு மைய பயத்திலே தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறது எங்க வரப்போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா?
3: அப்படித்தான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
3: இல்ல,
2: ஆசியா
4: இல்ல, இல்ல சிரியா.
3: என்னன்னா
4: சிரியா? சிரியா
3: இல்ல.
4: என்ன கேள்வி?
0: என்ன கேட்டு என்ன கேள்வி சொல்லட்டா? மறுமொழியா? பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா, பட்டணம் வரைக்கும் சுத்தி திருந்தார்கள். சரியா?
3: அப்போ சில 11, 19. ஓகே. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சேரம் வருது.
4: மூன்று மணி நேரம்.
0: நேனே அப்படி வராதையா?
2: மூன்று நாட்கள்.
0: ஐயா
2: மூன்று நாட்கள்
3: இல்ல
0: அப்படி வராதையா? அது குறைய ஐயா. ஏழாம் முத்திரை
2: மூன்று வாரங்களா?
3: இல்லை.
0: பழையாட்டிலே ஏழாம் முத்திரையா சொன்னீங்கள்? சரி, இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே பூமியின் நான்கு திசைகள்
3: நீங்க சொன்னீங்க தானே?
0: என்ன
3: வெளிப்படுத்தல் 8:1 இருக்குது.
0: ஓ, அதான் வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குது. அதுல
3: அதான்
0: அரை மணி நேரம் தான் சொன்ன. அதெல்லாம் நான் சொன்ன அரை மணி நேரம் சொல்லி போட படிவ கன்ஃபர்மேஷன் செய்யல.
3: ஆபிரகாமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் இல்ல? ஆபிரகாமுக்கு 1000 வெள்ளி காசு கத்தர் பட்சத்தில் துணை நீக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார்?
2: என்ன கேள்வி?
3: கத்தர் பட்சத்தில் துணை நீக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்?
2: அவர் இந்த
0: கத்துடைய வேலை அசதியா செய்வனா?
3: இல்ல.
2: சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர்

0: மூன்றோஸ்
1: மூன்றோஸ் தானே நாலு முதல் வந்து தானே யா பேர் வருது
2: என்ன நாடா
1: இல்லையா மூன்றோஸ் தான் அந்த
0: பேர் பேர்
1: அந்த பேர்
2: பேர் என்ன நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா
0: ஆளுக்கு
2: அதன் குட்டிகளை சபிக்கவே சபையுங்கள் என்றால் அது ஒரு நாடு ஐயா
0: அவனையும் அவனுடைய தேசத்தையும்
2: மோரோசை சபையுங்கள் அதன் குட்டிகள் என்றால் அந்த நாடு மோரோஸ் நாடு
3: அந்த மோரோஸ் பேர்ல இந்த மோரோஸ் மைனர் கார் வந்தது
1: ஐயா இந்த இதுல ஆங்கில வேதாம சொல்லுது சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் தி ஏஞ்சல் ஆஃப் லார்ட் ரெண்டு தான் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேதாமத்துல போட்டிருக்கு சைரஸ் மோரோஸ் வருது MOR MEROZ வருது இந்த
2: வசனம்
1: 23 523 ஐயா இது 523
2: 523டா
1: சோ 523
2: ஆமா நான் என்ன நினைக்கிறேன்

0: body is noted for its
1: வழிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர்
0: ஊற்றப்பட்டது? நீங்களா
1: என்னண்ணா
0: Facebookல ஒரு கேள்வி போட்டிருந்தவன், இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்னன்னு, 50 குடமா?
1: இல்லை.
0: ஆ
1: இல்லை,
2: 4 குடம்.
1: இல்லை,
0: 450 குடமா?
1: இல்லை.
0: அல்ல, கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த Facebookல, எத்தனை குடம் உண்டு, 3 குடம், 7 குடம், 50 குடம், ஏதோ ஒன்று எல்லாம் போட்டிருந்தது.
3: பாரு பாத்து சொல்றேன்னா இருக்கு.

0: கிட்டாயிரம் கூடமா?
1: இல்ல, ஒன்று ராஜாக்கள் 18, 33, 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
2: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாகதாவின் மேல் முருகன் மேல் ஊற்றுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள் சொன்னால் 4, 3, 12. சரி, ஓகே,
3: 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34 34
2: ஐயா அது சரி ஐயா, அந்த மகேந்திர ஐயா அந்த வசனத்தை பாருங்க ஐயா,
1: நாலு குடம் பரியின் மேலும் கேட்டிருக்கோம்,
2: அது நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயால, பலியும் புறகும் வருது. அப்படியே ஊற்றுங்கன்னு
1: சொல்லியிருக்காங்க.
2: குற்றமே
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
2: சொல்லுங்க.
0: என்னன்னா
1: பதினெட்டு இல்லை
0: மகேந்திரன் ஐயா அந்த கேள்வி கொண்டாரு வந்து
2: மனிதருடைய கை முளத்தின்படியோ ஒன்பது முள நீளமும் நாலு முள அகலவுமா இருந்தது. அவன் அம்மோ அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. ஒன்பது முளம் எத்தனை அடி? ஒன்பது முதல நீளமும் நாலு முள அகலம். ஒன்பது முளம் எத்தனை அடி ஐயா?
0: ஒன்பது முளமா? ஒன்பது முளம்
2: ஒன்பது அடி கூட வரும் என்ன?
0: ஒன்பது இருபத்தேழு,

0: 500 വരും. ഓക്കെ ശരി, അടുത്ത കളി വാങ്ങ.
1: கடைசி நாட்களில் என்ன சொல்லி அனைகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு இங்க இருக்கிறான். இப்ப ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி போனான்னு சரியா
1: ஆண்டவர் வந்துடுவார் என்ன.
0: இப்ப அதானே, இப்ப வந்து அங்கே பார்த்தா அங்க அந்த ஆபிஷ ஊழியக்காரர் இருக்கிறாண்டு ஆப்பிரிக்கா கூடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு கூடுறாங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்காங்க. பேசா கதை புட்டிப்பட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
2: ஐயா தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே கூட ஓடி போயிடும்.
0: பழைய
3: ஒன்றும்
0: தேவையில்லையா, நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டமனோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி காட்டி கொண்டு வரலாம். அதான்
3: சொல்றேன் பட்டம் போட்டு வச்சுக்கணும்.
0: இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேக்குறேன், இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா? கடைசியா கொம்பனி இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலேயே போயிருக்கையா. பட்டங்களை வச்சுக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ் சபைதான் இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆரை பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போனேன் நான் பாஸ்டர் சொல்லணும். இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சபை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினோம், குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்பினோம். ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு
1: எனக்கு முன்பு என்னதுக்கு அடிக்கணும் தெரியாது.
0: ஒரு முறை ஒருவர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டார் ஏதோ வழியில டெலிபோன் நம்பரை பிடிச்சு வாய்ஸ் ஆஃப் கார்டு தெரிஞ்சுட்டு தானே அடிச்சு கேட்டு சொன்னார். இப்படி இப்படி அவருக்கு நான் ஜெர்மனுக்கு வர வேணும் சொல்லி. அப்ப இது என்னடா இவர் என்னது ஜெர்மனுக்கு வர வேணும்? ஊர்ல இருந்து ஊழியத்தை செய்யுங்க. ஜெர்மனுக்கு வரவனும் என்னதுக்கு என்னது ஜெர்மனுக்கு வர போறாரு எனக்கே தெரியா ஜெர்மனுக்கு என்னதுக்கு வரான்னு சொல்லி நான் அப்புறம் நான் என்ன யோசிப்பேன் இப்போ நான் டெலிஃபோனை வச்சுட்டேன் நான் அப்படியே இப்ப பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னாலயா இப்ப நீங்க உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்தா உடனே இப்பனா கனடாக்கு வரவணும் இன்னும் சாப்பிட வழியில அவங்க இவங்க வந்து கொளுத்து பேணிக்கிறாங்களா நம்முடைய இந்த கடைசி நாட்கள் அதான் இந்த சில சில சம்பவங்கள நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம் கத்தர் இப்ப இல்லாத சபையை துப்புரவாய் கொண்டு வர விசுவாசிகளை துப்புரவாய் கொண்டு வர அதே போல ஊழியக்காரர்களை துப்புரவாய் கொண்டு வர இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டு கத்தரி இப்ப பில்டர் அனுப்பி இருக்கிற வடிதட்டு என்ன ஐயா சொல்லுங்க சரியா புள்ளையா
2: இல்ல விஜயமா இருக்கணும் ஐயா
3: ஐயா
0: அதுதான் ஐயா உண்மையா முக்கியமான காரியம் வந்து இப்ப உங்கள்ட்ட கால் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான் அதை நாம பாத்துக்கொள்ளணும் இன்னைக்கு வந்து டெல்லிவன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இவையில என்ன முன்னு தெரியாது வலுகுல வளைஞ்சு கதைப்பணும் முன்பின் தெரியாது ஆக்களை வந்து முத எடுத்துக்கிடுத்து தன்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிள்ளிதுன்ற இல்லை நான் டக்குன்னு அங்கே அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடணும் சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும் பெட்டி கடை துறக்கிற மாதிரி ஆண்டு சபையை துறந்து எல்லாம் சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள் சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை நிறுத்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போவதே ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த வாடில அப்படியா சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகத்துல தள்ளப்பட்டிருக்கு. எந்த நாடு பாருங்க எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க முழு பெரும் ப்ராஃபிட் சொல்லி கொள்வாங்க நம்ம தேசத்திலிருந்து வரவங்களும் ரெவரன் இதுவாங்க மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு அது வந்தப்போ அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்றது இல்ல
1: ஓகே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்
2: 40,000
1: இல்லை
3: 16,000 பேர் 16
1: இல்லை அசிரியரின் பாளையத்தில்
2: 140,000
1: என்னன்னா
2: 140,000
1: இல்லை
2: 100,000 மேலதானே
1: 100,000 மேலதான்
2: 160,000
1: அதுக்கு மேலே
2: எழுபதுக்கு
1: மேலே
0: பரபுருங்க அசிரியரின் பாளையம் அதிவேலின் பாளையம் என்னுடைய பெலிஸ்தியர் பாளையம் அவனுடைய குழந்தைகள் சுற்றிலும் கத்தருடைய
2: எழுபத்தையாயிரம் பேரா
1: 175,000
2: 85
1: ரெண்டு ராஜாக்கள் 19 35 இருக்கு
2: அவங்களுக்கு ஈரான் கிடையாது தெரியலையோ
0: தெரியும்
1: அஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீக்கதர்சியா
0: வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா
2: சின்ன தீர்க்கதர்சி ஆமகுகா
3: ஓசியா
1: என்ன
3: ஓசியா
1: ஓசியா இல்ல
2: ஆபகூக்கா
1: இல்ல
2: சின்ன தீர்க்கதரிசி தான்
0: வஸ்திரம் இல்லாமல்
3: இல்ல
1: ஏசாயா 23 இருக்கு.
0: அப்ப ஏசாயா தீர்க்க தரிசி
1: ஏசாயா
2: தான். ஏசாயா 23
3: அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் இஸ்ரவேல் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல நடக்க இல்ல
0: போல
3: போல
0: கம் டு த பாயிண்ட் மகேந்திரவையா.
3: வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமா நடக்கிறது போல கர்த்தர் சிங்கம் போல
1: நடந்தது போல
2: அது சொல்லப்படுகிறது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான், அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீ அடிவணி ஆட்டி
0: ஆமீன். இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது?
2: இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது மது என்று திராட்சரசம் மது.
0: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
2: முகக்களே
1: தானியம்
0: இல்லை.
2: முகக்களை உண்டாவது வெயில்
0: இல்லை.
2: முகக்களையா இருக்கு சொல்லு முகக்களை. அப்ப
0: முகக்கலையா தெரிஞ்சேன் மேக்கப் பண்ண மாட்டேன் இதையே செய்து கொண்டிருப்பேன் ஐயா. வேதம் தானே சொல்லுது இல்ல இல்ல
3: கழுவியா இருக்கு
0: இல்ல
3: இது முகத்தை
0: முகக்கலை முகக்கலையில முகையில முகத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரெஷ் கொண்டு வர
3: நான்
0: முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்வியெல்லாம் இருக்குது.
1: ஒரே வசனத்துல இருக்குதோ தானியம் திராட்சரசம் எனக்கு தெரியும் மறந்துட்டேன்.
0: சரி நான் சொல்றேன் வாசிக்கிறீங்களா?
2: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104:15
3: இதயத்தை மகிழ்ச்சியாக்கையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இதயத்தை அதற்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்.
0: என்ன ஐயா முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா இருந்தானே சாஃப்டா இருக்கு. ஒலிவெண்ணெய் ஒலிவெண்ணெய் இருக்குல்ல ஐயா ஒலிவெண்ணெய் நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒன்றும் வராது ஐயா. தோல்ல வந்து வயசு போனாலும் அந்த பொடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஐயா. எடுத்தாலும் சரி அல்லது வந்து நீங்க வந்து இந்த சாப்பாட்டு கெடுக்கிறது நல்லது அதே வழியில வந்து எங்களுடைய சரீரத்திலே அப்படி பூசி கொண்டு வரைக்கல வந்து இந்த தோல்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதுண்டு நல்ல ஒரு ஷைனிங்கா அந்த நாட்கள் தண்டவாடலே இதுண்டு பூசி கொண்டு இருக்கும் பாருங்க. இன்னைக்கு என்னதுக்காண்டி முகத்துக்கு கிரீம பூசுறோம் எங்களுக்கு எண்ணெய் தன்மை இல்லாதனா வெளிநாடுல கிரீம பூசுறோம் கவனிச்சு பாருங்க. இளங்கல் எங்க அக்ரிம் பூசினாங்க இப்படி காலமே. இப்ப ஜோஜி பாருங்க, சின்ன வயசு அம்மா பவுடர் பூசினாங்க, பவுடர் பூசுற பவுடர் நோமல். இப்ப பவுடர் என்னதுக்காண்டி பூசுறதுன்னா உனக்கு வேர்வை இழுக்கிறது தான் பூசுறது இல்லையோ, பவுடர் மட்டும்படி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க, இந்த அந்த நாட்கள் மகேந்திரபை அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, வேலட்டு வயதுல உன அம்மா கூப்பிட்டு ரெண்டு குண்டில தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு ஓடு ஓடு முத்தத்துல விளையாடு சொல்லி போட்டு மத்தியான முழுக பாக்குறேன் இல்லையே, அதே மாதிரிதான்.
3: இந்த யாப்பான் கைக்குழன்ற சாதி இருக்கணும், அவை வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு முகத்த போட்டு பூசுறவை.
0: ஒரு சில புத்து மண்ணை, அது புத்து மண்ணா பூசுறவையா, புத்து பாம்பு புத்து மண்ணோ புத்து
3: மண்ணா பாத்துருக்கேன்.
0: மற்றது இல்லையா, நீங்க கரையாம்புத்து மண்ணில ஒரு விசேஷம் இருக்கு. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கல அந்த அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா, லெசியாக ஞாபகம் இருக்கு, அந்த டபுள் டேக்கர் பஸ்ல இருந்து அந்த பஸ்ல வரையில இந்த கீழே இறங்கல அந்த கம்பி இருக்கு, நான் கம்பி புடிச்சு புடிச்ச வருவோம் அந்த கம்பி ஒன்று இருக்கையா, குத்தி கம்பி ஒன்று வச்சுக்கலாங்க நடுவில் அந்த புட்போட்ல பின்னுக்கு அந்த மூலையில அந்த எக்கையில தானே திறந்தபடிதான் இருக்குமையா அந்த மூலை வந்து இந்த டபுள் டேக்கர் பஸ்ல அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்து போனோம். விழுந்தா காலுக்கு எனக்கு குலுக்கிட்டு அப்ப கடைசியா பார்த்துட்டு வீட்டை வரையலாது, வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ரோட்ல இருந்து சின்னவையில இருந்து நான் கொக்கில் போகண்டா கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்கு போகணும். அப்ப அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்ப உடனே என்ன திங்க இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இந்த மனுஷன் வந்து என்ன சார் டக்குனு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சு போட்டு அவிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் ரெண்டாம் மூன்றாம் நாத்து கால நோமல் காலா வந்துடும், நான் பள்ளிக்கூடத்து போயிட்டு நல்ல ஒரு
3: மருந்து
0: இல்ல இல்ல நீங்க நீங்க அது மகேந்திரமாய் ஹைக்கிறது பழங்காலத்துக்கு கதை. இப்ப 60
1: டபுள் டேக்கர் எனக்கு பெருசா இல்ல, எனக்கு தெரியாது உண்மையா டபுள் டேக்கர்.
0: நான் பள்ளிக்கூடத்துல டபுள் டேக்கர்
3: இந்த கிணத்தடி எல்லாம் கிடுகால கட்டுறதுக்கு எல்லாம் வாங்கி கட்டுற சுத்தி
0: ஆக்கள் ஆக்கள் வந்து குளிக்க மேல் மேல் தள்ளி இருந்தாங்கன்னா படி ஆக்களை குளிச்சோண்டு இருக்காங்க பாத்துட்டு
1: போவாங்க. எனக்கு தெரியாது
0: யாழ்ப்பாணத்துல ஓடினது பேர் கொஞ்ச நாள் நின்று அந்த பஸ்
3: டபுள் டெக்கர்ல ஏற இல்ல அதான் தெரியாது
0: தெரியுதா தெரியும். சரி அடுத்த வேலைய பாருங்க ஐயா, அடுத்த வேலையை கேக்குறேன். சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்?
1: கால குறிப்புக்காக.
0: நன்றி, கத்திர ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி, நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு
1: சொன்னது?
0: சரியான பதில் எரோமியா உண்டு ஆறுல வருது. அடுத்ததாக சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? எந்த இந்த கேள்வி இந்த கேள்வி இன்னொரு இதுக்கு ரெண்டு கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்கள ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார், அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லுவோம். நீங்க எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது?
3: சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்லி எரேமியா சொன்னார்.
0: சரி, எரேமியா சொன்னது. சரி, நீங்க ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜாவின் காலத்துல
3: சொன்னது? ராஜா
0: இல்ல இல்ல இல்ல நீங்க இப்ப நீங்க முதல் சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க?
1: எரோமியா, எரோமியா காலத்துல.
0: எரோமியா, சரி, நீங்க எரோமியாவின் சரி அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீக்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல, அந்த அந்த அந்த ராஜாண்ட பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.
3: அம்மான் புத்திரா?
0: இல்லை.
2: நேபுராத் நேச்சரா?
0: இல்லையா.

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா அன்று அந்த தேசத்தை ஆண்டுதான் அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: இந்த ராஜாக்கு சின்ன பேர் வார்வாரம்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வாசி பாருங்க.
3: எரேமியா
0: 3:6
3: ஆறாவது வசனம்.
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
3: எர்மோன்.
0: நோ நோ, மலை மலை ஐயா. ரெய்னி, ரெய்னி, ரெய்னி, ரெய்னி.
1: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
3: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
1: முன்மாறி
0: என்னையா? பின்மாறி முன்மாறியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாறி மலை, முன்மாறி மலை.
0: சொல்லுங்க 3 மலையை. அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் அந்த மலை.
2: படிச்சேன் அந்த காரியம்.
0: சொல்லுங்க ஐயா. மகேந்திர பையா தெரியும் நினைக்கிறேன்.
1: படகாட்டு மலை.
2: பின்மாறி முன்மாறி அந்த மலையான.
0: இந்த பின்மாறியும் இல்ல, முன்மாறியும் இல்ல, அலுமாறியும் இல்ல. இது போற
1: படகாட்டு மலை ஓட்டு. இது போற 25-23
2: அடைகாற்று, கீழ்காற்று,
1: வெள்ளமா அடிக்கும் மலை. நீ
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில்
3: சொல்லப்பட்டிருக்கிறது. வருது இல்ல மைண்ட்ல,
0: மைண்டுக்கு வருது இல்ல, இல்லாட்டி கூகுள்ல வருது
3: இல்லையா? கூகுள்ல வரும்னா
1: மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை இல்லை.
3: பெருமலை, பெருமலை.
0: நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு ஒரு வசனம் பெறணும். சரி, மறுபடியும் சொல்லட்டா?
3: மும்மாரி மலை. மும்மாரி
0: என்ன? நியமிக்கப்பட்ட மலை ஐயா.
3: பெருமலை,
2: சம்பூர மலையா பெய்ய பண்ணி
0: ஐயா சொல்ற காவாசியத்தான் சொல்ற. ஒரு மறுமொழியில காவாசிய சொல்றாரு. இன்னும்
3: கணக்கு
0: என்ன சொல்றீங்க?
3: பெருமலை, உறைந்த மலை, வானத்திலிருந்து வந்த மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒன்று சொல்லிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லிக்க. பெருமலையில வந்து இன்னும் ஒரு வசனம் பெறும்.
3: பெருங்காற்று மலை.
0: இல்ல இல்ல இல்ல. சரி, நான் மறுபடியும் சொல்லட்டா? மகேந்திர ஐயா, மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வாசி பாருங்க.
3: யோபு
0: 37:6
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
3: அது மறந்து
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது? ஐயா
3: நீங்கள் ஒரு பிரசங்கத்தில்
0: ஆவி வராது நோமல். அதுக்கு ஒரு காரியம் இப்ப அதாலதான் இன்றைக்கு அந்த காரியத்தான் இன்றைக்கு உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குளிர்தாரணம் உங்களுக்கு
3: அணு போல
0: சரியான பதில் ஐயா. யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஈர பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையை.
3: 2-3 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க.
1: அவைகள் மேகத்திலிருந்து மலையா சொல்லுறேன்னு சொல்றான். ஆனா விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி எழுக்கப்பட்டு மழை வருது.
0: ஐயா அது நான் நேர கண்ணாலே கண்டன ஐயா. நான் வந்து பண்ண பாலத்துல வந்தேன் ஐயா. அது வந்து மழை வந்து யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்து கொண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அவ்வளவு ஸ்பீட் ஐயா. அந்த இதாவது டக்கண்டு தின்னக்கூடிய தன்மைக்கான தான் அணு ஒப்பிட்டு
3: இருக்கிறேன் ஐயா.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சனா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல.
3: ஓ ஐயா
0: இலங்கையில் நடக்கிறது அந்த காரியம்.
1: யோகு வந்து தண்ணீரை மிருகங்களை கட்டி வச்சு தானே இந்த பெரும் வெள்ளம்
4: வந்தீங்க. சத்துதமானில
0: என்னத்த சொல்லுங்க.
1: யோகுண்ட காலத்துல வசதிகளுக்கு மிருகத்துல தண்ணீரை கட்டி வச்சவரா
0: மதவுகளை திறந்தாரு சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்குமென்னு நாங்க எப்படி சொல்ல முடியும் ஐயா?
1: யோகுக்கே எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஏதோ ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு ஐயா. அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்து ஐயா, அதான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு சொல்லப்படுது.
1: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும்.
0: வந்திருந்தா யோவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யோவுக்கு அது சரியே. ஆனா யோவுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லையே. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் ஈரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் என்னோட மாமிச கண் காணுண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை அதே யோபு தான் சொல்றாரு வந்து மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்கிற அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா கடைசி நாட்களில் தான் நிறைவேற போகுது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை வரையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போது இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
1: வெளிப்படுத்திட்டார்.
0: ஏசாயா சொல்லி இருக்கிறாய்யா. ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்க தரிசியே அங்க இவர் சொல்லியிருக்கிற எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு குறிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த ஆண்டவர் பிறப்ப குறிச்சு அவரே
1: சொல்லியிருக்கிறாரு.
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை, ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்கிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரும் கண்டுகொள்ள இல்லையா? அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏனென்னு சொல்லி சொன்னால ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையே ஐயா. அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்றவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோசங்க ஆண்டவர் உடைய உமா காம்பிக்கும் சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா கண்டா நீ செத்து போவ, ஆனா என் அண்டையில ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க, யாத்ராமத்துல என் அண்டையில ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள, இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுதையா. அப்ப அந்த அப்படி என்று சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம் இப்ப யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்களை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜெபம் போராடின ஜெபத்தை குறிக்கிறதையா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளையில தூதர் என்று சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்கள் விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தையை முதலாவது இடத்து பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பெயர் பகிரங்கமாகுது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மத்தை ஒன்று சொல்லப்படுது. அவருக்கு இயேசு என்று கூட அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா ஆண்டவராய் ஆண்டவர் இந்த நாட்கள்ல, அதாவது ஆபிரகாமுன் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிற பாருங்க பாப்பா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுறேன். சரியா ஐயா?
1: நீ சொன்ன சரி, நாங்கள அப்ப கூட சொன்ன மாதிரி நான் இப்போ தேவன பிள்ளை நடக்கணுமோ
0: இல்ல தேவன்
2: அதுக்குத்தானே ஆண்டவர் வந்தவர் மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்ததாக ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்?
2: இவன் இவன்
0: பயங்கரமான நாள் ஐயா,
1: அடுத்த
0: நீங்க புடிச்சிருவீங்கல்ல, அந்த மர்மலையை வச்சே புடிச்சிருவீங்க. கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் இறைக்குரிய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புஸ்தகத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா?
1: சங்கீதத்துல
0: எத்தனாவது அதிகாரத்துல?
1: சங்கீதம் 78.
0: சரியான பதில். எத்தனாவது பதிலும் சொல்லுங்க அப்போ.
1: நீங்க சொல்லும்
0: 35 34. ஆமீன் ஆமீன் சோத்ரம். அடுத்ததாக அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் சங்கீதத்துக்கு இருவாருண்டா. ஆமீன். சோ அடுத்ததாக இந்த பொருங்க சொல்லப்படுது வந்து. ஆமீன்
3: ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் தந்த மீதிய சொல்லுங்க.
1: நானே கத்தர் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை.
3: இல்ல இல்ல, நான் தந்த, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர்? நான் தந்த ஒரு ஒரு ஆளுக்கு சொல்றார் ஆண்டவர், நான் தந்த
1: கத்தர கந்தர
3: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் ஐயா, நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகம் ஐயா
3: இல்லை. கத்தர் என்ன செய்யறா? ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான் தந்த

0: நான் தந்தேன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்ல. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார், நான் தந்த என்று சொல்றார் ஆண்டவர்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்ரியானவர் என்றதா?
2: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றாரு என்றதான் கேள்வி.
0: இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். சரியா?
2: இல்ல இல்ல, இது நான் தந்த ஸ்திரீ இல்ல, ஸ்திரீகள்.
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னு அது ஆதிமத்துக்கு வராது, அங்கல தள்ளி தாமரும்.
2: நானே சொல்லி வர்றேன், தாய்மாவது ஆண்டவர் சொல்றார் நாத்தான் தீர்க்கதரிசிட்டு சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் எனக்கு எத்தனையோ இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனாரு. அவர் தந்த ஸ்திரி, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள், ஆண்டவர் தந்த மனைவி. அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த
0: கணவன்.
2: நிறைவு கொண்டு வாருங்க ஐயா, நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் இந்தியா போற, நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களா?
3: நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பங்கு கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே, மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், லேசியண்ணா குடும்பத்தையும் செய்கிற ஊழியங்களை நீ கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். அதே வேளையில நீங்கள் இந்த நாள் வலிக்குவீங்கம்மா?
3: அடுத்த வியாழக்கிழமை அதிகாலை.
2: ஆமா,
0: டிக்கெட் டிக்கெட் மறைவா எடுத்துட்டீங்களா?
3: யா
2: நாங்கள் வயதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சௌரம் மகேந்திரன் ஐயா அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி ஜெனட் அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசேகரின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலவேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலையை பேசுகிறேன் பொழுதும் கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சௌதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த ஏதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேகரின் வானர் அவர்கள் இணைந்தார்கள்னா நாங்கள் நடத்துவோம். மூன்று பேர் அடுத்த வாரத்திலும் கல்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதே வேளையிலே அவர் மேற்கொண்டு பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு சௌர மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜெனட் விலகிவிட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போகும். ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா? ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன், இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையார் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாகவும் கத்திர கரத்திலேயோ போய்ப்போம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமே.
1: Recording in progress.
2: ஆமே. நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்தோம். நேரம் மதியம் 12 மணி. இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேசரிப்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன்.
0: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி நிகழ்ச்சிகளிலே கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேதப்பாட காரியத்தில் நீங்க தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த 2வது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம், இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள், அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்களிலே பிசாசுகளை திரட்டி இந்த நாட்களிலே ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால், இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களிலே காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த நம்பிக்கையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இதன் நிமித்தம்தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பிதாவுடைய ஒரே போரான குமாரனா இருந்தும் அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை வெறுத்து விடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்கே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டா அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. கொள்ளவில்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்துவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 12:31 வாசிக்கின்றேன். அப்போ இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். நான் பூமியிலே இருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்படுகிறதே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியா நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், இந்த நாட்களை பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆகிய அவன் நாட்களை என்ன செய்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான் என்பதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அதன் மூலமாய் அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களில் வல்லமையாய் இந்த நாட்களை நிரூபிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாதுமான மாசற்றதுமான வாடாதுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், மறுபடியும் இந்த நாட்களில் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் பேதுரு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 பேதுருவின் புத்தகத்துக்களை இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான்னு உன் பிரதர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களான ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முடிவு வரையந்த நிலநிப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுகிறது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை. முடிவு வரையந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய பிள்ளைகளே, சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால் மரணத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நோயிலே இருந்து விடுதலை, இப்படியான ஒரு காரியத்திலிருந்து இந்த நாட்களை விடுதலையை பெறுகிறதான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்பதையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் பேதுரு இந்த நாட்களை தெளிவாக எழுதி வைக்கிறார். என்னவென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்களே நாங்கள் காண முடியும். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனுடைய குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே நாட்களே அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அருமையான பிள்ளைகள் என்றே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அந்த நாட்களை என்ன செய்வார்கள், நான் இன்றைக்கு பிஸி ஐயா, நான் அங்க போறேன் இங்க போறேன், அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த நாட்களே என்ன எனக்கு இப்படியான பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை சொல்லி இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தை அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் நிராகரித்து விடுகிறதை பார்க்கணும். அப்ப இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, இதிலேயே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமிடப்பட வேண்டும், விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரச்சனை வருது நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அவருடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்கள் அவனை தாண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், யோவு என்ன பாவம் செய்தார், யோவனுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு பாவம் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கேயாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்க. அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்த நிமித்தம்தான் யோவு இந்த நாட்களிலே கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவனுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுறா இந்த நாட்களே, நீ என் தாசனாகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், யோவை குறித்து நாட்களை வேதம் சொல்லுறது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான், அவருடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான், விசுவாசத்திலே இருந்த நாட்களை முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தான், விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களை போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமா சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவோ இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார்னு சொன்னால், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியா இருந்த நிமித்தம்தான் கடைசி முடிவிலே இந்த நாட்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திரும்பி கொடுக்கிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார்தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும் இரட்டிப்பான ஒரு அதாவது நாட்களை இரட்டிப்பான ஒரு விடுதலையோடும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோவுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே மாதிரிதான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால் முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிற வேளையிலே ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே நாங்களும் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி

இருக்கிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரி சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், புறஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புறஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வழியிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையினுடைய ரகசியமாக இருக்கிறது. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும், புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே குழு சபைக்கு எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த புறஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே 1 தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 தீமோத்தேயன் 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இருக்கிற, நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த 1 தீமோத்தேயன் புத்தகம் 1 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொன்னால், அங்கே தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளை தான் இந்த நாட்களே அந்த இடத்துல அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியினாலே அவையின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களை அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள் குருந்தி ரோமர்கள் நிறுவத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் 12-13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் சொல்லுகிற இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்படி என்றால், புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார். ஐயா ஏன் ஐயா புறஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கு ஒன்று சனம் இருக்கல்லவா, அவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், அவர்களை என்னுடைய அதாவது எப்படியாக ஜனங்கள் என்று ஆதி முதலே இருந்து பாருங்கள் இந்த நாட்களை அந்த ஜனங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த ஒடுக்கத்திலே இந்தவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தினூடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த வந்தவர்கள் கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே கானானுக்கு போனவர்கள் 2 பேர் தான். என்னென்னு சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இடையிலே இந்த நாட்களை முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்விட்டார்கள், இறந்து விட்டார். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியிலே மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள், இங்கே 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய ஒருவர் தூண்டுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார், புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார்.

0: ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன காரியங்கள், இந்த நாட்கள் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாவுடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வழியிலும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை அதை நிராகரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யார் அந்த ஜனங்கள்? அவருடைய ஜனங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களை அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களை திரும்பினதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் இருக்கிறது. முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்துறை. இன்னைக்கு பாருங்கள், எத்தனை வகையான புறஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த தேச ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க, அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாசைக்காரர்கள் அங்கே ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய். ஏன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒன்று பேதுரு புஸ்தகத்துக்கு மறுபடியும் இந்த நாட்களை வருவோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். ஒன்று பேதுரு புஸ்தகத்திலே அங்கே முதலாவது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியாது சொல்லப்படுது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்க உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டு வரும் ஐயா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வரும் ஐயா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வரும் ஐயா, அழி பூமி வச்சு வாழ்றது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்கள் இருந்தே பூமி வச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான கத்துடைய, அப்படியானால் பாருங்கள், வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும். இனி இப்படியான காரியங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரேஷன் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேரில் அந்த காலத்தில் இந்த நாட்களை இருந்து இருக்குது. அப்படியானால் பாருங்கள், இவைகள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொன்றிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், ரொம்ப முக்கியமான காரியம், இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே இந்த நாட்களை எப்படியாக இருங்கள், பரிசுத்தராய் இந்த நாட்களை இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதாய் இருந்து இந்த நாட்கள் காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்துக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை அநேக இடங்களிலே பாருங்கள், அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்தும் இந்த நாட்களிலே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களிலே அவரோடு இந்த நாட்களை ஐக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தால் இந்த நாட்களில் இந்த வேத பகுதி நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்திரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திரா புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பதினோராவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுது. இதுதான் அந்த காரியம். மோசே யாரையா? தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாட்கள் இருக்கிறான் சொல்லி. அப்படியானால் மோசையினுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாட்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்யறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபியை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்க, இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திராவும் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களே ஏறி இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் அந்த இடத்திலே பாருங்கள் மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவளுக்குள்ளே உங்களோட நம்பிக்கை அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சோறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக அன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை என்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக் முடியாக, கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுகிறதை பார்க்கும். கரங்களை விட்டு நாட்களை இருக்கிற வேளையிலே அந்த காரியம் நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை போக்குறோம். போர்டிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்றார், நியமிக்கப்பட்டதன். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால்தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, தேவன் வைத்திருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிற அந்த அவார்டு, எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுவதை பார்க்கும். இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கையின் மூன்றாவது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமா இந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இரண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இரண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதே என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியான தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான். அதே வேளையில நற்கிரியை செய்கிறவனா இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38, நசரா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையின் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவளை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்ல போறது, தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு. அப்படி பாருங்கள், அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், ரெண்டு பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களிலே 1 அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாய் நீங்கள் முந்தியே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லப்படுது. அருமையான கதை. அப்ப ஒரு காலகட்டத்திலே எப்படியாக இருந்தால் சொன்னால், தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் எரேமியாவா எசாயாவா இருந்தாலும் சரி, எசேக்கியலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்க தரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள் சொன்னால், அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இது எப்பொழுது ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னா அந்த தீர்க்கரசி அப்படியே தீர்க்கரசன் நிறைவேறும் ஐயா, மாறாதையா, இது அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல, இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை, இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நான் சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிருக்குன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடைய பாருங்கள், எலியா சொல்லுகிறார் அந்த நாட்களே மழை வருதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவ பார்த்துட்டு வார. வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்த்துட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், அதற்கு பின்பாக சொல்லப்படுறது, அங்கே ராஜா எடுத்து சொல்லப்படுது, நீ குதிரையை கட்டி கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே மழை பெய்ய தொடங்கினது அருமையான. இதுதான் தீர்க்கரசுடைய காரியம் பாருங்க. இதற்கு முன்பாக பாருங்கள், 3 ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வேளையிலே மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வேளையிலே. இதானே தீர்க்கரசனம். ஆனா மழை பெய்ய வேணும்னு சொல்லி தீர்க்கரசி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்திலே வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அந்த அந்த அதிகாரங்கள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கதை. அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியாய் இந்த நாட்களை தெரிவித்திருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தை மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடுகளே. அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே எதிலே வைக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது சொன்னால், ஆண்டவுடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 119 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, 119 அதிகாரத்திலே 89 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் வானங்களிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா? இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள், இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீதம் 119 இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 119 அதிகாரத்திலே 39 வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களே, நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. அந்த வார்த்தையை பார்க்கிற வழியில் அந்த வசனம் தான் நம்ம இந்த நாட்களே. சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வழியில யோவான் 8 வருகிற ஆண்டவர், அதாவது குமாரன் விடுதலையாக்கு நான் மையாக விடுதலாகணும்னு சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்களை இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன். அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தோடு அதைத்தான் இந்த சங்கீதம் 149 அதிகாரத்திலே 119 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49 வசனம், நீர் நம்பின, அதாவது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் என்ன நம்ப பண்ணின வசனம், அருமையான கத்துடர்களே, அடியனுக்காக, உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சங்கீதம் 74 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் 119 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119:74 வசனத்திலே இப்படியாக பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற, என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81 வசனம் சொல்வது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களிலே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார். 114 வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம் தான் இந்த நாட்களே நம்மை புடமிட்டு, அந்த வசனம் தான் இந்த நாட்களே நம்மை ஒரு நித்திய வழிக்குள்ளே இந்த நாட்களே நடத்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த வசனத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கையைதான் நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என் மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறான் சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வசனம் வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களே நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களே உண்டாகிறதுமாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அனுப்பிள்ளையில் 3 காரியங்களை இந்த நாட்களே உண்டாக்குறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, இந்த ஒரு ஏதாவது ஒரு கொமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வேளையிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்களிலே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கர்த்தர்கள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா. ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியமும் ஜீவனும் உள்ளதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதா இருக்கும். பாருங்கள், பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர் சொல்றார், ஐயோ ஆவேசம் வருகிறது என்று சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம், கடல் போய்கொண்டிருக்கிறது. கடல்ல ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிற வழியிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்துல தான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க. அப்ப ஆண்டவரத்தை சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாக்கில் ஆண்டவரத்துல கேட்க, நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்ட வாண்டு கூப்பிட்ட வழியில பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகுல இருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்தது நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார், 4 வைக்கிறார். வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த 4 எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய அந்த நம்பிக்கை 4 தான் இந்த நாட்கள் இருந்தது என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை, அந்த 4 அந்த 4 மேல் இருந்தது. 5 வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ள அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க. ஆண்டவரை தேடி கத்தாவே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க. அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அப்படி அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்று அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள் அருமையான கர்த்தரே. வேர்ட் ஆஃப் விஸ்டம் அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களிலே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றி கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். 2-3 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வேளையிலே இந்த விசுவாசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு, அதாவது தப்புவியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களை மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களில் குதிரையின் மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரையை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், எதிரி வந்து ஒரு அம்பாலையோ வீட்டியாலோ இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்க, அப்ப அதைத்தான் இப்ப கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களில் ஓடாத குதிரையும் இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரத்திலே 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தான் ஐயா பிரியமா இருக்கிறார். நீங்க எதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதிரமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களை உனக்கு இருக்குமா இருந்தால், இந்த நாட்களே அறிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களை உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜெபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அறிமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 20 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார். அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரத்திலே 19 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறது இல்லை திருடுகிறதும் இல்லை என்று சொல்லி நாக்களே அங்கே சொல்லுகிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நாக்களை சொல்ல பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்கள் என்ன செய்யறான், ஒன்று பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னுடைய சேவுக்குள்ள. ஆனா அவங்க வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரை இருக்காது, ஏன்னா பேங்க்ல வச்சு உடைச்சு எடுத்து கொண்டு போயிருவாங்க. அதே வழியில வீட்டை கொண்டுதான் அந்த நாட்களில் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போவானு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கு. அருமையான கத்துடைய ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான் சொன்னால், அவன் இந்த நாட்களே நிம்மதியா தூங்குவான். அவன் இந்த நாட்களே தூங்குறது பாருங்கள், இந்த நாட்களே அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு விடிஞ்சாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அந்த நாட்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாட்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள், அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது பணத்தின் மேல் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதை குறித்தான் இந்த நாட்களை மத்தேயு 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கத்த லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 12 அதிகாரத்திலே 13 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன், சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிருவனும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை ஆறுங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் இந்த நாட்களில், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே, வேதம் சொல்வது பாருங்கள் எப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உண்டத்திலிருந்து இந்த ராத்திரியிலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள் இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6 அதிகாரத்திலே அங்கே 17 வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் விருமாப்பான சிந்தனை உடையவர்களா இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தினம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 18 இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18 20 வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி நாட்கள் சொல்ல பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்களை இருக்கிறார். நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே எதை குறித்தும் இந்த நாட்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களை நாங்கள் அதிக அளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனாலும் இந்த நாட்களே அளவுக்கு மீறின அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்க வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களை வீணாக, ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்க திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க திடீரென்று அந்த சேர்த்த அங்க திடீரென்று இருந்தா இரவிலே மறிச்சு போறாங்க நிலைமை என்ன, அந்த பணத்தை யார் கொண்டு வாங்க, அவருக்கு ஒரு சம்பத்துகள் இல்லா இருந்தால் குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாம இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்வாங்க, அரசாங்கம் தான் தொடுவோம், வீடா இருந்தாலும் சரி வாகனமா இருந்தாலும் சரி எல்லா காரியம் பாருங்க. என்னோட வேலை செய்யற ஒரு சகோதரர், அந்த சகோதரர் பாருங்க திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்களிலே பாருங்கள் மறித்து விட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனா இருந்த நாட்களை வேலைக்கு வரவில்லை என்று போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார் என்று சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியாக மூன்றாம் நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டில் பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளுக்கு இல்லை. கடைசியாக ஜன்னல் வழியாக அந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை உள்ளே பார்த்தா அந்த நாட்களை அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார் இருந்தார் கந்தூரி உள்ளே. அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, ஏற்கனவே திருமணமாகி விட்டு பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிக்குது. நின்றால் நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிக்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்துக்கொண்டு போகணும், அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் இந்த நாட்களில் அந்த இடத்துல இந்த வாகனத்தை இந்த நாட்களில் அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களில் தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து விட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனா கொஞ்சம் முற்கோபக்கார். அப்படியே இந்த வேலையிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேலையிலே அவர் கடைசியாக இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே மறித்து விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, இன்றைய நாட்களில் நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்து இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்றால் கத்தர் தந்த தீவமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் கத்தர் மேலே இந்த நாட்களை விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக அந்த நாட்களை நெருக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்பப்படுகிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீதிமான் எதற்காக துன்பப்படுகிறான் சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற இந்த சாத்தானுடைய நெருக்கல் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே புடமடப்படுகிற வேளையிலே, அவருடைய விசுவாசம் புடமடப்படுகிற வேளையிலே அவள் அங்கே துன்பப்படுகிறதை பார்க்கும். அதே மாதிரி தான் விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையில் இந்த நாட்களை நிலைத்திருப்பார்களா இருந்தால் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோ எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே வந்தாலும் அவள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? இருக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நறுமை பிதாவை, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையிலே பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா, நன்றியோடு உங்களை சோதரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைய நாளும் ஆண்டவரே நீதாமே நீர் இடப்படும்படியாக ஆட்சேபிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் நீர் நடத்தும்படியா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த கிழமை பூராக நீங்க கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. மீண்டுமா இந்த நாட்களே கத்துடைய கரந்தானே தொடர்ந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் உங்களை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்துடன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா
1: ஆமீன் ஆமீன். வேறு நேரமும் கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையை ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதத்தில் சந்திப்போம் ஐயா.
1: கத்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார் வேதபாட நிகழ்ச்சியிலே. தொடர்ச்சியாக இது மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதி ஆராதனை கத்திருக்கின்ற தலைப்பின்களே, மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திர கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பில் கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: ஆமேன்.
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடைய ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்களை இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையிலே கத்திரண்டை ஜெபங்களை உபயோகிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபதகப்பனே, அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ற பரிசுத்தாவியானவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழிநடத்தவல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பெந்தவனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சிமிறந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியும் இருப்பேன் என்று

0: கர்த்தாவுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். மகிமையை விரும்புகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மகிமையின் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பெருசு தாவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, பெருசு தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பெருசு தாவியானவரே, உங்களோட பிள்ளைகளாகி எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவே வழிநடத்துங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், மிச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் இந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி, விசேஷமாக எங்களை சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி, உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரே, உயிரோடு எழுந்திருக்கிறவரே, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுறவரே, உங்களோட பிறந்து பேசுதலுக்கு கூடாக எங்களை காத்துக்கொள்ளவரும் காக்க வல்லவர் காத்துக்கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே, உங்களோட ஊழியத்தை செய்து ஊழியத்தை பொருட்படுத்த ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ. அப்பா, நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், அவர்கள் எல்லாவற்றையும் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ ஒள்ளிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கின்ற காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஐயா. அடிவரையில கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படம் வேதனை உங்களொருவருக்குத்தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத பின் உங்கடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்கடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கலாம். இந்த சங்கம ஒலியில் இணைந்திருந்து உங்கள்ட்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக தக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான் உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்க கேட்பதற்கு மேலாக செய்ய வல்லவர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன். கேட்டு கேட்டு எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன், எத்தனை செய்த தேவன். அதே போல் ஆண்டவரே, அன்றை பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வருகையில் ஈடுபடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செல்ல செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகள் அன்பிந்தவனே, காலையுடன் இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களோட பாதத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக நடத்தினது நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய்கொண்டு வர்றதுக்காக என்ன இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய தொழிலானவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அவைகளை நாங்கள் வாசிக்க கேட்க அனுபவிக்க ருசிக்க கீழ்படிய மகமா உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தரப்பினே. அவர்களை வேண்சியத்தில் செய்து விடாதபடி கூட பாத்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டுதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியான நிறைவேல் நடந்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பேரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சி நிறைவேற்றி இத்தனை வருஷகாலமாக கணவனும் மனைவியுமாக கைகூத்த வண்ணம் இந்த சங்கம ஒளியிலே நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தோடு நீங்க தெரிந்தெடுத்து கூட பிள்ளைகள் என்று முற்றே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய மனவாஞ்சே நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை இந்த அன்பானவர்களின சின மக்களை உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியலிய நீங்கள் அவருக்கு நாள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்னை போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீ எங்க கொடுத்த அன்பை மற்றவர்கள் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்றை வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க செய்கிற வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டு சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்களோ நல்ல சோபலதரியும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாள் எல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பிளவினம் வந்து அவர்களை அணுகாதபடி கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் அயலார் மத்தியிலோ அன்பானது மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கம மொழிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களோட அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிரிப்போடு சொல்லும் வார்த்தை கூடாக அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்கிற கசப்பினாக இருந்தாலே அதையும் முறுகி எடுத்து கொண்டு வார இருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். உங்களோட ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. வற்றாத ஜீவன் அதையே உங்களோட ஜீவ தண்ணீர் அவர்களுக்குடாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் அடையாத்மாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வரதுக்காக சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவையும் அன்பின் தேவனே, நீங்களும் ஏதோ விதத்தில் உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவர்களே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் தெலப்படுத்தி உங்களுக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்து ராஜா வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்க நீட்டி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் மகனுக்காக மருமகளுக்காக விசேஷமாக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக வாழ்க வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களை அன்றில் வருகிறோம். உதரத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டு இருந்த பிள்ளைகளுக்குடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி நிகழ்வு நடத்தி கொண்டு வர நன்றி. அவர்களை மாட்டுவரே கனிதருந்த ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவர கன்றுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனே மருமகளையும் ஆசீர்வதிங்கோ. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை ஒளியாக வைத்து பாவிக்க உங்களால் முடிவு சேரக்கூடாது. ஒளியில் வாசம் பண்றீங்கள் இயேசுவே. உங்களுடைய ஒளி அவர்கள் இருந்து சொந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர், அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், ஐக்கியப்படும் ஐக்கியம், ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கும். ஒரு பெரும்பு கடத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளும் ராஜா. சங்கார தூதன் கிட்ட வராதபடி முத்திர போட்டு காத்துக்கொள்ள வல்லவரையும் குல துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும், சபை சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா, ஆண்டு வேலஸ்தலம் ஆயிருந்தா வேலஸ்தலம் ஒவ்வொன்றையும், மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க தரப்பினே. சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திர போட்டு மட்டும் காத்தது போல் என்னும் காத்து கொள்ளுவீங்க. காக்க வல்லவரையும் குல துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமம் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்னும் என்னென்ன விதமாக அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சை மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சையும் ஐயா உங்களோட நேரத்தில், நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்ன அன்பின்றவனே, ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள், பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள், அன்பானவர் சகோதரர்கள் சந்ததியினர் ஆராயிருந்தாலும் அயலார் ஆராயிருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி, ஆண்டு விருந்த அபிஷேகம் அவர் சிவசன் மேலிருந்து ஊட்டப்பட்டு மற்றவர்களை தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தரப்பனே. அன்பின்றவனே, இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெறமாறு இருக்கும் பிள்ளைகளை ஒருவருக்காக நன்றி சொல்கிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சுயத்தில் பேசிவிடாதபடி அவர் பரிசுத்தாவியானவரையே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக கேட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக, எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆன நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ ஆண்டவரையும் உங்களை மகப்படுத்த வேணும் கேள்வி எதுக்கு அவர்களை நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும், பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஒன்று குழந்தை வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்க கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு சகோதரர்களை பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை பாதத்தில் தரித்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்க தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களை ஆராதிப்புக்கு தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்க இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்து, நீங்க தான் மகாபிரிய தலைவர் ஐயா. இவர்களுக்கு தலைமை பீடத்தை கொடுத்தவரும் நீங்க தான் தகப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை வழிநடத்த முடியும். உங்கள் விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொருட்படுத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர் கூழந்த மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வலுதப்பி போய்விடாதபடி அவர்களை வாழ அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின் தேவனே, அநாதைகளுக்காக விதவைகளை நேசிக்கிற தேவனே, ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒப்புறதற்காக ஆண்டவரே உங்களுடைய அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவரே போயிருந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகளை மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களுக்காக உங்களுடைய வருகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் உடலுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேணும். உன்னை போல் பிறந்த நேசு என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்கள் ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி ஆண்டு உங்களை அன்பது சித்தம் அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த தேசத்துக்கு வந்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்மாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்க வசதியை கொடுத்தீங்களே, வழியை திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆய் ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழியை திறந்தவர்களுக்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். தங்களுடைய ஜீவனை ஒருவருட்டு நன்னாதபடி எவ்வளவு வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அது கூட எத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்றும் வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்க செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர்கள் செய்த ஊழியத்துக்கூடாக இன்றைக்கு சந்ததியாக உங்களை அன்பர் சுத்தி அதிகாரங்களை பெற்று படுத்து பட்டம் பெற்று ஆடவர் எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைகிரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம் இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பெருமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அழைப்புக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும். உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வகங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து உங்களோட அன்பை செய்யும் இந்த ஊழியக்காரரை ஒவ்வொருவரே நீங்க பொருட்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்களுக்கு எந்த கஷ்டம் வராகபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. ஆபா உங்களால் தான் காத்துக்கிட்ட தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொருட்படுத்த உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பு தேவனே. இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்க உலகம் முழுதும் சிறக்க பண்ணினீங்களே. உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டு மக்களை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே. கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்தவனே. என்னும் அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட புள்ளி சந்ததி ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும் ராஜா. பெருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாழ்க சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுவோம். அவர்கள் வழிதப்பி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சந்தி டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த பெருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கென்று ஆயுதப்படுத்தி உங்களோட வழியில் நீதி உள்ள வழியில் கிருபனவந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாக்கி போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, படிக்கப்பட்ட பெறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆண்டு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையாக கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எதை நிச்சயத்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் கால் அடி எடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாக நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் கூட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக அனைத்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேண்டும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் இருந்து உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாவது அவனுக்கு வாழை நீங்கள் கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளாயிருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாயிருந்தாலும் அவளுக்கு ஏற்ற துணியாத அமைவாலே நீங்க காட்டி வழி நடத்த உங்களால் முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லதேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவீனமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு ஆண்டவரே செய்யாத வியாதி என்று கைவிடப்பட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்கள்கிட்ட வருவோம். நீங்க பெரும வைத்தியன் அல்லவா, பரிகாரியான தேவன் இல்லவா? உலக பிரகாரமான டாக்டர் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், ஐயா உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்றும் கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 வயது சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த 4 வயது பிள்ளைக்கு தாயாக திருபவம் அந்த பராமரிக்கத்தக்கதாக கூட சேவை செய்யத்தக்கதாக கூட அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். டேனியல் என்ற சகோதரனுக்காக உங்களை அன்றிருக்கிறோம். உங்களுடைய சித்தமான ஐயா உயர்த்தை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி உதவி சமையல் செய்த மகன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவனே, என்னும் அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த அவருக்கும் கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து சாட்சியுள்ள தகப்பனாக கணவனாக ஆண்டவரே சகோதரனாக ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில ஆண்டவரே உற்சாகம் உள்ளூர் சகோதரனாக ஆண்டவரின் சாட்சியாக இருக்க கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் கிடியா அந்த சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். ரட்னேஷ் என்ற சகோதரிக்காக அகலப்பா ஆண்டவரே வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து கூட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வேண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவே வேதனையோடு இருக்கும் சிறு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் அவைது வந்து ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் ஒரு வைத்திய வசதியை கொடுத்தது கூடாக அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே என்றும் இருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்கள். இன்னும் அந்த அந்த அந்த வைத்திய சாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அற்புத விடுதலையை கொடுத்து வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வெற்றியோடு அவர்கள் சோம்பெற்று உயிர் வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியாரின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம். எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஆண்டவர் வேலைக்கு போகணும், கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கப்பா. ஓடும் வாகனங்கள், விமானங்கள், சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகளை வேலைக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் கடமை போனவர்களும் ஆண்டவரே மூலமாக திரும்பி வரத்தக்கதாக அவர்களை நீங்க பாதுகாத்து உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீர்க்கிறங்க தேவனே, உங்களுடைய நீதியின்படி பெறுதலின் வேண்டி பாதுகாப்போடு பகமேனாவில் ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியலே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்கட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்கட மனதை துறந்து உங்களோடு கதைக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த உறவுக்காக இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மீதியான சங்கமம் ஒளியலியை நீங்கள் பொருட்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் என்னென்ன விதமாக உங்களை வகமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபனை வந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம மகமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவனை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இது வரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாரா? ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். God bless you. ஆமேன்
0: ஆமேன்.

0: Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I'm surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தான். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்திலே திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். God bless you all. See you tomorrow. குட் மார்னிங். என் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சீசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ஆமேன். ஆமேன். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாதிக்கிறோம். கத்தர் தாமே என்ன வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசிலி அப்ரஹாம் அவர்கள் நிற்கிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி அப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பிரசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி
3: வரவேற்போம்.
1: உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ்டர்.
3: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக அன்று நீர் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், மீட்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை மீட்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய, இதை யாராவது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தள்ளும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாக்கப்பட வேண்டி இருக்கிறபடியால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடினால், அவர் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகயீனம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு அர்சுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியின் தேவனால் உண்டானது அல்ல என்றால், அநேக வேளைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேளைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது, அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ, விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், இந்த வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அதிக அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவேன். அப்ப நான் சோர்ந்து போயிருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீக்க தரிசனமாக பேசினார் அந்த போதகர் மூலமா, மகனே தொடர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே என்று நீ நினைக்கிறதாக நீ நினைக்கிறாய், ஆனால் சத்துரு உன்னோடு பேசினார் என்று அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையாய் உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறார். ஆனால் கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது. ஏன் தாமதித்தது என்று சொன்னால், என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது. அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதம் என்ன செய்தார், பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாமல் இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று. ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் வரும் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரான். இந்த நாளிலே நீ இன்ன பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி

எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கும். எவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்று எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால்,

பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். ஒன்று யோவான் 4:9 தம்முடைய ஒரே பொறான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு, ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். அதை புரியாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய பிரஷஸ், பிரஷஸ் என்றால் தமிழ்ல அவருடைய பிரஷஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால், அந்த ட்ரெஷர் யார்கிட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது, நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார், அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால், எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார், அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியையை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலை ஆக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கலை என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை

0: மன்னிப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க, பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேலைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லையே என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாண்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கே, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பு மற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய் ரெண்டு சார்பிலுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமேன். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே தெரியும். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால் அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடியினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த 1 Corinthians 13 சொல்லப்பட்டது போல உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தால் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே, உங்களுடனும் கூட இன்னும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புரிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தடைய கரந்தானே கூட இருந்து தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக ஒருவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறுவதைப்பை கேட்கின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கத்திரி தாமை வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக்ரோஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட அடுத்து வந்து செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார். மனிதனாக வந்த சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும், வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற பொழுதும், கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமீன். ஆமீன். நாங்கள்
2: வானொலியின்
1: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த நிகழ்ச்சி மாலை

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம் 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்ப்பது பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்குதானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லனா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேப்பாங்களா, கேப்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அத போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த டவல்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்த ஆசீர்வதிப்பா. நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார்.

நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களே பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் அப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்திரதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நினைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே.

காரியங்களையும் நடத்துகிறவர் நீர். கர்த்தாவே, ஆசீர்வதிங்கள். தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக கொடுக்கிறோம். கர்த்தாவே, சோரி ரஞ்சினி அலங்கார மணிக்கு ஆட்சிபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பலனை கொடுக்கிறவர் நீர். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிந்தால் போல மகேந்திரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அம்மா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள்

பிரத்தியை நீர் அணியாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் நகரத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பாவை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் சுமிக்கிறோம் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் சுமிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வளர்ச்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவளோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பொழுது செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே. மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே.

ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல புதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை அந்த பிள்ளைகளை குழந்தைகளை வாலிபர்களை வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க, எல்லாவற்றையும்

0: Sister.
1: Praise the Lord, sister. And beautiful song, நல்லா பாடியிருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கத்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்துவர். உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிற எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கும் சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்து தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நேர ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரை வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாம

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: ஆண்டு ஆண்டவர் உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டா
1: கொடுக்கிற பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும் தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்தில, எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும் எது உனக்கு நேர்ந்தாலும் எந்த வாதை உன்னை தாக்கினாலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னியும் நடந்தாலும் அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடாத அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம்தான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: உட்கொள்ளாத எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசி எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவ இருக்க, வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய, கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக்கொள்வார். அவர் கூட இருக்கிறாரு, எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாரு, பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமையை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். உபத்திரம், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெருச்சும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், அசீதரியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் பேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகிற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கருத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 5:30 பாஸ்டர்,
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு? ஆமாம்,
0: ஆமாம். அதுல வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 6:00 என்ன கூட ஓகே, 5:30 6:15 6:30 என்ன கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ வந்துடும்.
0: ஓகே,
1: ஓகே பாஸ்டர். ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். திருச்சபை சார்பாக தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் தேவசியை எடுத்து வந்தார். உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவாராக. 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கத்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே வார்த்தைகளை ஊழியரையும் உபயோகித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கத்தர் தாமே வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை

செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல்

என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றி இருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர் நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்கக்கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேலைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே,

சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வாழ்க தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

மகாபலிகளே, கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை

வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள், கஷ்டங்கள், பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேறு. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு. டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நம்மை உண்டாக்கின போது டாயிலை வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடு படு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம், வேதவசனத்துலேயும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும்தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்ட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னத்தம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போது போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போன் ஆகிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்ச, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையே வளர்ந்தவன், அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மடாருங்க. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிக்கிட்டா போக போகிறீங்க, எடுத்துக்கிட்டா போக போகிறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்கள். இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா, இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் நம்ம செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா அனுபவிக்க போகிறோமா, ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே
அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர் இல்லை. எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன். அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போகிறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலராக மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்க. அங்கே போகிறப்ப டாலர் நோட் ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாத்திரணும், நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச, கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போற, என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன் என்ன செஞ்சேன் பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும் இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவர், எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீர் வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒன்றும் செய்யாமல் விட்டுறது இல்லை. கண்டிப்பாக எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன், அர்த்தம் வழங்கிருச்சு எனக்கு, இதுக்காக தான் என்னை பிறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, விளங்கிருச்சு எனக்கு அர்த்தம், நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியா கொடுத்துருக்காருன்னு வழங்கி. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கை, அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமாக இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னென்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்னைக்கு வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், 14-15 வசனத்தில் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளையும் சந்தித்து கேட்குறாரு என்னன்னு. ஆதாம் சொல்கிறான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டால் அவள் சொல்கிறா, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுகிறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம், 3:15 வசனம், வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 என்ன சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ரெண்டு விதமா பிரிய போதாம், மனு வர்க்கம் ரெண்டு விதமா பிரிய போதும் அன்னைக்கே சொல்லிட்டார். ஒன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அதுக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. இன்னொன்னு இந்த பிசாசின் வித்து, சர்ப்பத்தின் வித்து, பிசாசின் குணத்தோடைய அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, ரெண்டா பிரிய போதும் மனு வர்க்கமே. அடுத்த அதிகாரத்திலே பார்க்குறீங்க, ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளை பிறகுது, ரெண்டாக பிரியுது, காயின் சர்ப்பத்தின் சந்ததி கொலகாரன் சர்ப்பத்தின் சந்ததியாக வர்றான், ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக வர்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சே போகுது, இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்போ இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்றைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார்கள், எப்படியாவது நம்மளை கெடுக்கிறதுல. அதனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் பெரிய தடைகளும் இடையூறுகளும்
அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை என்கிற அந்த காரியம் எல்லா காரியங்களையும் மனுஷ வாழ்க்கையை பாதிக்கிறது. அதுவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அது பெரிதாக பாதிக்கிறது. ஏன்னா எதிராக வேலை செய்கிற ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறது. இது நிமித்தமாக வேலையும் கடினமாகிறது. வேதவசனத்தில் அதை பார்க்குறோம் நிறையா. நான்கு உதாரணங்கள் பயன்படுத்தி அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். நான்கு பேர்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று நெகேமியா, நாலாவது ரூத் என்கிற ஒரு பெண். இந்த நான்கு பேருடைய கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் வேதவசனத்தில். ஏன்னு சொன்னால் இந்த நான்கு பேரும், இந்த முதல் மூணு பேரும் ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்நிய தேசத்தில் போய் இருந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில், வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில், தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்து அங்கே வேலை செய்கிறார்கள் அந்நியர்கள் மத்தியில். இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சந்திக்கிறார்கள்? அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே, தங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஜனத்தின் மத்தியிலே, அநியாயம் பண்ணுகிற, அக்கிரமம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இவர்கள் வேலை செஞ்சு அந்த வேலையிலையும் எப்படி சிறந்து வந்து அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகளாக இவர்கள் எழும்புகிறார்கள் என்பதை பற்றிய தான் அந்த கதை. அதனால தான் இது ரொம்ப ரெலவெண்ட் ஸ்டோரிஸ். ரெலவெண்ட்னா நமக்கு ஏற்ற, நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் அது. எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? சிறுபான்மைன்னு சொல்றீங்க, எப்படி சிறுபான்மையரா என்னரா ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? எப்படி சில நேரத்தில் சில ஒடுக்குதல்களை, சில நியாயமற்ற காரியங்களை சந்தித்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் எப்படி சிறந்து விளங்குவது, அதன் மத்தியில் எப்படி மேலே வருவது, அதன் மத்தியில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத பற்றி இது போதிக்கிறதுனால எனக்கு என்னமோ இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிகளாக இந்த நான்கு பகுதிகளும் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யோசேப்பு, தானியேல், நெகேமியா, ரூத்து, ஒன்று நாலு கதைகள். ரூத்து கதை அது ஒரு தனி. இது ஒரு அந்நிய பெண் தேவண்டி ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து எப்படி அவள் இயேசுவுக்கே, இயேசு அவளுடைய சந்ததியில் வர்ற அந்த அளவுக்கு அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அவளுடைய நிலையே மாறுது. புருஷஞ்சத்து எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் உதவும் உண்டாகுது. இதெல்லாம் பற்றி படிக்கும்போது அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போகும். இங்கே நிறைய பேர் தானியல் புஸ்தகத்தையே வாசிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம். தானியல் புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா புஸ்தகத்தையும் எப்போது ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அறுபத்தாறையும் விடுறதில்லை, எப்போவாது இருக்க வந்து தான் ஆகும் ஒரு ரவுண்டு. அதில் இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன், கொஞ்சம் நீண்ட பகுதிகள், ஒரு நாலஞ்சு பகுதிகளை வாசிக்க போகிறேன். ஏன்னா அது அவசியம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறதுக்கு. கவனமாக கவனிங்க. சிலர்லாம் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க, சில கிறிஸ்தவர்களாகவே இப்போ பல தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கு சண்டே ஸ்கூல் காலத்திலேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் நாட்கள்லேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கும், தானியல் கதையாக சொல்கிறாரு, சண்டே ஸ்கூல் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் நான் சொல்ல போகிறது கவனிங்க. இப்போது நான் சொல்ல போகிறது இந்த சண்டே ஸ்கூல் கதையை எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையில், கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, சவால்களை சந்திக்கிறீங்களோ, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது, அதில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுவது, உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது, எப்படி அதை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. கதை தெரியும், டானியல் கதை, அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். வேத வசனம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. இது வெறும் சரித்திர புஸ்தகம் இல்லை, சரித்திரம் அல்ல அது நோக்கம். நோக்கம் வந்து சரித்திரத்தை சொல்லணும்னு கிடையாது, நாட் அ ஹிஸ்டரி புக்கு. நோக்கம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும், சரித்திரத்தை இல்லை, சத்தியத்தை போதிக்கணுன்றதான்
அந்த நோக்கம் சில பாடங்களை ஜனங்களுக்கு சொல்லணும், சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை சத்தியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எழுதப்பட்டது. அந்த நோக்கத்தோடு தான் இந்த தானியலை பற்றிய இந்த புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியலுடைய சரித்திரம் எல்லாம் இங்கே வர்றது வந்து சரித்திர நோக்கத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சத்தியம் அது விளங்க வேணுங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிலர் அப்படியே இந்த இதை மாத்திடுறாங்க, வாசிக்கிற வேதத்தையே மாத்திடுறாங்க. சிலர் சயின்ஸ் புக் மாதிரி ஆக்கிடுறது. இது என்னங்க சயின்ஸ் படி இது சரியில்லை, நான் சயின்ஸ் படி திங்க் பண்ணுறேன் பைபிளா, சயின்ஸ் படி திங்க் பண்ணாதீங்க, இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் புக் இது. சிலர் வந்து சரித்திரம் மாதிரி சரித்திரம் சிலது இருக்குது இல்லை, ஆனால் சரித்திரம் இல்லை, நோக்கம் நோக்கம் சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். ஸோ திருப்பி வைத்துக் கொள்வோம் தானியல் புஸ்தகத்தை சில பகுதிகளை நான் இங்கே வாசிக்கப் போகிறேன். இவருடைய தானியலும் அவருடைய நண்பர்களும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அந்த மூன்று பேர், பிறகு தானியல், இவர்களை குறித்த ஒரு புஸ்தகம் இது. இதில் பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள், பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க அடிமைத்தனத்தில் போனதுக்கு காரணம் வந்து இவருடைய பின்மாற்றம், இவருடைய முரட்டாட்டம், தேவனை மறந்து மற்றது பின்னாலெல்லாம் போனதுனால அவர்கள் கிடைத்த ஒரு தண்டனை தான் சொல்லலாம். அது பாபிலோனிய அடிமைத்தனம்ங்கிறது இவருடைய பாவம், இவருடைய அக்கிரமத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை. எப்போல்லாம் இவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்களோ அது மாதிரி தான் ஆகுது. அது அப்படி போகிறாங்க, தண்டனையில் போனாலும் தண்டனைக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அடிமைகளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அடிமைகளாயிட்டாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் பாருங்க, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற சக்தி வேலை செய்யுது. அதைத்தான் உங்களுக்கு காண்பித்து வர்றேன். வேலை கடினமாயிடுச்சு, இருந்தாலும் ஆசீர்வாதம் கடினமான வேலையை சுலபமாக்கி தருகிறது. பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளும் குறுக்கும் விளையிறதுன்றதுனால நம்மெல்லாம் பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே கொஞ்சம் இன்னும் தள்ளி வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்றவன் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆபிரகாமே அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னு பார்க்குறோம். பொருளாதாரத்திலலாம் அவன் கையிட்டு செய்கிற வேலையிலலாம், அப்புறம் ஆபிரகாமன் சந்ததிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட வேண்டும்? ஏன்னா சாபம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆசீர்வாதத்தை கட்டளையிடலைன்னா சாபம் மேற்கொண்டுரும். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சாப உலகத்தில் எல்லாம் ஒன்றை பிடிச்சி கீழே இழுக்குது, தோல்விக்கு நேராக இழுக்குது, எல்லாத்தையும் கஷ்டமாக்குது, வேர்வை சிந்துறது தான் பெருசாக இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதத்தை கூறப்போகிறேன், கட்டளையிட போகிறேன். ஏன், சாபம் கீழே இழுக்குது, இந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடும்போது அது ஒன்று மேலே தூக்கும். கீழே இழுக்கிற சக்தியை காட்டிலும் மேலே தூக்கிற சக்தி பெருசு. பிளேன் அப்படி தான் பறக்குது, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. பிளேனை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க, புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. கீழே விழாமல் எப்படி பறக்குது? புவி ஈர்ப்பு சக்தி என்ன சொல்லுது, எல்லாம் கீழே தான், கீழே நோக்கி தான் வரணும், மேலே பறக்க முடியாது. இப்போ நான் இங்கேருந்து இப்படி இறங்கினேன்னா மேலே பறக்க மாட்டேன், கீழே தான் தொப்புன்னு விழ வேண்டியது தான், கீழே தான் போகணும். அப்புறம் எப்படி பிளேனு மேலே பறக்குது? அதுவும் இத்தனை பேரை ஏற்றிக்கிட்டு, 400 பேரை ஏற்றிக்கிட்டு, இத்தனை டன்னு வெயிட்டை ஏற்றிக்கிட்டு, சில நேரத்தில் யானை குட்டியெல்லாம் கூட ஏற்றுறாங்களாம் அதில். இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு எப்படிங்க பறக்குது? கீழே வரமாட்டேங்குது, மேலே பறக்குது. ஏன்னா இழுக்கிறதுக்கு அந்த புவி ஈர்ப்பு சக்தி பொழுதன்னைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. 24 மணி நேரமும் அந்த புவி ஈர்ப்பு சக்தி எஃபெக்டில் தான் இருக்குது, இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ அந்த என்ஜின் ஆன் பண்ணி அதை அந்த ரன்வேல ஓட்டி ஸ்பீடு கொடுத்து தூக்குறாங்களோ அப்போ தூக்கும் சக்தி ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த தூக்கும் சக்தி வந்து கீழே இழுக்கும் சக்தியை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. ரட்சிப்புங்கிறது தூக்குகிற சக்தி. ஆமென். இப்படி புரிஞ்சுக்கணும் பைபிள்ல கரெக்டா. ரட்சிப்புங்கிறது கீழே கிடக்கிறன்னு மேல தூக்குற சக்தி, தூக்குறதுக்குன்னே கதை கொடுக்குற சக்தி. அப்ப நான் சொல்லுகிறேன், இது நிச்சயமா தூக்கும், கீழே கிடக்கிறவங்கள மேல தூக்கும். அதனால நம்ம சாபத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, என்ன பண்ணுறது, சாபம் உலகத்தில் இருக்கிறோம், இனிமேல் இதோட பரலவம் போனதான் ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியும், ருசி பார்க்க முடியும்னு நினைக்க கிடையாது. இங்கேயே ருசி பார்க்கலாம், இங்கேயே ஒரு குட்டி பரலோகம் மாதிரி கடவுள் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி தர முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும்.
ஆசீர்வாதம்ன்றது ஒரு மெய்யான ஒரு காரியம், இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இதை கத்துக்கலாம் அப்புறம் என்ன கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் என் மேல கோபம், சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க. வேதம் சொல்லுது சபிக்கப்பட்டிருக்கிறோம். நான் எந்த பைபிள படிச்சீங்க நீங்க? யோ எவ்வளவு சொல்லியிருக்குது ஆசீர்வாதத்தை பற்றி. சிலுவையில் மறிச்சதே இயேசு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்காக தான் மறிச்சார்னு சொல்லியிருக்குது. தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பிச்சு சிலுவையில் மறிக்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார் பாருங்க. அப்படி இருந்து வரும் சாபம் சாபம் பேசிட்டு இருந்தா இவங்களை என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு நல்லா புரியுது சாபம் உலகத்தில் எப்படி வந்ததுன்னு புரியுது, எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது, எப்படி நம்ம சும்மா இருந்தால் நம்மளை வந்து தொத்திக்கணும் புரியுது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உபாகமம் 30 சொல்றாரு இல்லையா, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்ன்றாரு. நான் சொல்றேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள வேணும். நிறைய கிறிஸ்தவர்கள் சாபத்தை தெரிந்து கொண்டார்கள், சாபத்தை தான் பேசுறாங்க. எனக்கு இந்த சாபம் இருக்குது, எங்க தாத்தா காலத்து சாபம் இப்ப எனக்கு வந்திருக்குதாக்கும், எங்க அப்பனுடைய பாவத்தினுடைய சாபம் எல்லாம் எனக்கு வந்துருச்சாக்கும், அப்படியாக அப்படியாக கிடையாது. இயேசுனுடைய ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது, அதுதான் உண்மை. ஸோ இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சு கொள்றதில்ல, புரிஞ்சு கொண்டது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம், ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அவர் சாபமானதன் மூலமாக என் மேல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்ப தானியேல் இதைத்தான் பார்க்கிறோம் பாருங்க. ஆசீர்வாதம் வேலை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாலு பேர் இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல், இந்த நாலு பேருடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை இல்லை, ரொம்ப எதிர்ப்பு. போனதே அடிமைகளாக போயிருக்கிறாங்க அந்த தேசத்துக்கு. அடிமைகளாய் போன இவர்கள் அங்கே பெரிய பதவிக்கு வர்றாங்க. அடிமையை கொண்டு போனவன் பாருங்க, அவன் பெரிய கில்லாடி. அவன் அடிமைகளை செலக்ட் பண்ணும்போதே பார்த்து இருக்கிறதுலேயே ஸ்மார்ட்டான ஆளுகளை செலக்ட் பண்ணியிருக்கிறான். கொண்டு போகிறதே கொண்டு போகிறோம், சுத்த ஒன்றுத்துக்கு உதவாதங்களை கொண்டு போய் நம்ம சோறு போட்டுன்னு இருக்கிறோம். அதனால் போகும்போதே நல்ல ஆளுகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்ன்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எடுக்கும் போதே அடிமையில கொண்டு போகும்போதே இருக்கிறதுலே நாட்டில் நல்லா படித்தவன் அறிவு உள்ளவன் ஞானியாக இருக்கிறவன் நல்ல புத்திசாலியாக இருக்கிறவன் அவனெல்லாம் தூக்கிட்டு போவோம் முதல்ல. நமக்கு அங்கே பயன்படுவானுங்க, நமக்கு நாட்டை ரன் பண்ணுறதுக்கு பெரிய சாம்ராஜ்யம் அது, பெரிய வளர்ந்து அவன் எல்லாத்தையும் ஆள ஆரம்பிக்கிறான். கொண்டு போனால் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளை போட்டு ஆளை வைக்கலாம்னு சொல்லி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோனிய மாகாணம் என்கிற அந்த மாகாணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கே பெரிய ஆட்களாக வைக்கிறாங்க. 120 பெரிய அதிபதிகள் இருந்தாங்களாம் அதில். இவங்க ரொம்ப பிரமாதமான பிரதானமான ஒரு இடத்துல இவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு உயர்றாங்க. அப்போ அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனவனே சாமர்த்தியமான ஆளில் பார்த்து கொண்டு போகிறான். கொண்டு போய் அங்கே அவன் பயன்படுத்துகிறான், நல்ல பதவியில் அதிலெல்லாம் வர்றாங்க. ஆனால் ஒரு அந்நிய தேசத்தில் வாழும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை. ஒன்று அடிமைகளாக இருக்கிறாங்க, அந்த தேசத்துக்காரங்க மாதிரி இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரமும் கிடையாது, அடிமைகளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருக்குது, இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது, இவருடைய எல்லா பழக்க வழக்கங்களே வித்தியாசமாக இருக்குது. ரெண்டு கிளாஷ் ஆகுது, அங்கே போகிறாங்க அந்த கலாச்சாரமே வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய தெய்வங்கள் வித்தியாசம், இவன் வணங்குறது வித்தியாசம், அவங்க வழிபாடு முறை வித்தியாசம், இவனுடைய முறை வித்தியாசம், சாப்பாட்டில் கூட பெரிய வித்தியாசம், இப்படி பல வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்கள் தான் பாருங்கள் ஃப்ரிக்ஷனை உண்டாகுது ஜனங்கள் மத்தியில். சமுதாயம்னு இருக்கும்போது இந்த பல்வேறு இதை சேர்ந்த மக்கள் வாழும்போது ஏன் ஃப்ரிக்ஷன் உண்டாகுது? வித்தியாசத்தினால. எல்லாம் ஒரே விதமாக வழிபடுறது இல்லை, எல்லாம் ஒரே வித தெய்வத்தை வணங்குறது இல்லை, எல்லாம் வந்து ஒரே விதமாக வாழ்கிறது இல்லை, ஒரே விதமாக சாப்பிட்றது இல்லை, எல்லாத்துலேயும் வித்தியாசம் உண்டாகிறது. இதனால தான் சண்டையும் சச்சரவும் உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, ஒரு மைனாரிட்டி குரூப்பாக இருக்கிறாங்க. எவ்வளோ சத்தியம் எவ்வளோ ஏற்றது பாருங்கள் நமக்கு. ஒரு மைனாரிட்டி குரூப்பாக இருக்கிறாங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறாங்க. எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இவர்களுக்கு பாதகமாக தான் நிறைய காரியங்கள் இருக்க முடியும். இவங்களை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் கவலை கிடையாது, இவங்களை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை.
அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் பாபிலோனியர்கள்ன்றது அவங்க ஒரு இந்த அசிரியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் பாபிலோனியர்கள். இந்த பாபிலோனியர்கள் அசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஜனங்கள், பாவத்தின் மொத்த உருவம் அவங்க, பயங்கரமான அக்கிரமும் அநியாயமும். அப்படிப்பட்ட நாடுகள் இவைகள் அடிமைத்தனத்தில் கொண்டு போறதும் நசுக்கிறதும் ஒடுக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் என்ற ஒரு ஊரு ஜனம் அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் இருக்கிறாங்க. அங்கே கத்தர் இவர்களை உயர்த்துகிறார், பெரிய பதவிக்கு வர்றாங்க. இவருடைய திறமைகள் இதெல்லாம் வந்து அவர்களை பெரிய பதவிக்கு கொண்டு வருது, கத்தர் கொடுத்த திறமைகள் இதெல்லாம். இதில் கத்தருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்கன்னு கவனிங்க. அந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் ஒரு பெரிய லெசன் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழுகிறவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவருடைய வேலையின் நிமித்தமாக தான் அத்தனை பிரச்சனையும் வருது. அதனால தான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷன், தொழில், அதன் நிமித்தமாக தான் அத்தனை பிரச்சனையும் அவர்களுக்கு உண்டாகிறது. ஏன்னா வேலையில் அவன் மேலே போயிட்டே இருக்கிறான், வேலையில் அவன் இன்னும் பெரிய பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், வேலையில் இவனை யாரும் கீழே இழுத்து போட முடியல. லோக்கல் ஆளுங்க விரும்புவாங்களா? எங்கேருந்தோ வந்தாயா, அடிமையாக வந்தான், இங்கே கொண்டாந்தாங்க, நமக்கு அடிமையாக இருப்பான்னு பார்த்தா இவன் நம்மளை ஆளுகிறவனாக இருக்கிறான், இவன் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளவே மனம் மறுக்குது, இவனை எப்படியாவது ஒழிக்கணும், இவனை எப்படியாவது கொல்லணும்னு பல சதித்திட்டங்கள், பல சட்டங்கள் வேணும்னே இவர்களை சோதித்து அறிந்து இவர்கள் தேச துரோகிகள்ன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி சட்டங்களே இயற்றப்படுகிறது பாருங்க. அப்படிதான் அந்த சிலையை செஞ்சு வணங்க சொல்றது, வேற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறது, இதெல்லாம் வந்து யாருக்கு எய்ம் பண்ணி போடுறாங்க? இவங்களுக்கு தான், இந்த ஆளுகளுக்கு தான். அந்த ஊர்க்காரங்கள்லாம் அப்படித்தானே வணங்குறாங்க. சட்டம் போய் யாருக்கு? இவங்க வணங்க மாட்டாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் அப்படி ஒரு சட்டம் போடுறாங்க. இவங்களை கொல்றதுக்கு என்ன வழி, இவனை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக சதி திட்டங்கள் தான் அது. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இவ்வளவு பிளான்லாம் நடக்குது, இவங்களை ஒழிக்கிறதுக்கு, இவங்களை ஒடுக்கிறதுக்கு, இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு இவ்வளவு சதி திட்டங்கள் நடக்குது. உயர்ந்துட்டானுங்க, நாட்டுக்கு ஆளுங்க திறமையான ஆட்கள் தேவைப்படுது, அதனால இவங்களை எடுத்து அப்பாயின்மெண்ட்டாங்க. வேணும் சொல்லுது, எழுத்துலையும் அறிவிலையும் எல்லாத்துலேயும் அந்த நாட்டுக்காரனோட 10 மடங்கு கில்லாடிகளாக இருக்காங்களா அவங்க. அந்த நாட்டு அந்த மொழியெல்லாம் அக்கேடியன் மொழின்ற மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்சைக்ளோபீடியில் போய் பாருங்கள், கிறுக்கல் மாதிரி இருக்குது. சும்மா இங்கே கோடு, இங்கே ஒரு கோடு, இப்படி இப்படி இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கு நூற்றுக்கணக்கான அந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் தான். நம்ம தமிழ் மொழி கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஐயோ இது ரொம்ப ஈஸி. அதை கற்றுக்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன பாடுபட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த லோக்கல் ஆளுகளை விட திறமையானவர்களாக விளங்கினார்களாம் அவர்கள். அப்படிப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா இவன் அந்த சமுதாயத்தில் உயர்த்தணும், மேலே கொண்டு வரணும்னு கத்துற அவர்கள் அப்படி ஆசீர்வச்சு இருக்கிறாரு. மேலே போகிறத தடுத்து நிறுத்த முடியல. இப்போ மேலே போகிறோன்னு எப்படியாவது கீழே தள்ளணும், எப்படியாவது கொல்லணும், எப்படியாவது நாசமாக்கணும்னு 1000 சதிகள் அங்கே நடக்கிறது. முதல்ல ஒரு காரியத்தை வாசிக்க போகிறேன், 8 வசனத்திலேருந்து. எப்படி கத்திருக்கு அவர்கள் உண்மையாக இருந்தாங்க அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்துன்னு பாருங்கள். நீண்ட பகுதிகள், ஆனால் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் தானியல் புஸ்தகத்தை வாசிக்காதவர்களுக்கு அவசியம், ஏன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போனேன்னா யாருக்கும் வழங்காது. ஏற்கனவே தானியல் புஸ்தகத்தை வாசித்தவங்க சண்டே ஸ்கூல் பாடம் தானே நினைப்பீங்க? கிடையாது, நல்லா கவனிங்க. இது வேலையை குறித்த ஒரு போதனை தானியல்லேருந்து போதித்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத விதத்தில் இதை பார்க்க போகிறோம். 8 வசனம், தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியல் வந்து அங்கே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான், அவனும் அவனுடைய 3 நண்பர்களும் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. தானியலுடைய இந்த பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, ராஜாவின் போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜா வீட்டிலேருந்து வர சாப்பாடு இவங்களுக்கெல்லாம், பெரிய பெரிய அஃபீஷியல்ஸு, இந்த மாதிரி பெரிய கவர்னர், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவங்க அரசாங்கத்திலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நல்ல பெஸ்ட்டு சாப்பாடு சிறந்த முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த போஜனத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கத்தர் வந்து இவர்களுக்கு மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு உணவு குறித்து சில கட்டுப்பாடுகளை விதித்தார் கத்தர். இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதுன்னு 1008 கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அதன்படி தான் சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. யூதர்களுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. இதெல்லாம் இந்த சிலதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க, சிலதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு, ஏன் அதை பண்ணாருன்றதுக்கு பல காரியங்கள் இருக்குது, அதில் போக விரும்பலை. ஆனால் ஒரு 1-2 காரியம் மட்டும் சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவது காரணம், ஏன் என்ன சாப்பாட்டில் அவங்கள வித்தியாசமானவர்களாக ஏன் ஆக்குனாருன்னா,
அவர்கள் எப்பவுமே மற்ற எல்லா சமுதாயத்தை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும்னு, டிஸ்டிங்விஷ்டாக இருக்கணும், தனியாக இருக்கணும். இவங்க இவங்க தனிப்பட்ட விதத்தில் விளங்க வேணுங்கிறதுக்காகவே கத்தர் சாப்பாட்டிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி வச்சிட்டார். இருக்கீங்களா? எப்படியோ ஊர் உலகத்தில் வாழும்போது அவங்களோட கலந்துடக்கூடாது, யூதன் யார் மற்றவன் யார் புறஜாதி யாருன்னு தெரியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது, அப்படியே அசிமிலேட் ஆகிடக்கூடாது, ஒன்றாயிடக்கூடாது. ஒன்றாகாமல் இவர்கள் தேவனுடைய ஜனம், இவர்களோட தனிப்பட்ட ஒரு கூட்டம், இது ஒரு வித்தியாசமான கூட்டம்ங்கிறது, அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணார், இந்த ஆகாரத்தை குறித்த சில கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதான் முதலாவது காரணம். அது மட்டும் இல்லாமல் சில ஆவிக்குரிய காரியங்களும் அதில் இருந்தது, அர்த்தங்களும் அதில் இருந்தது. ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஏன், இயேசுவின் ரத்தம் எப்படி நம்முடைய பாவங்களை கழுவுதுன்னு பின்னால் போதனெல்லாம் வருது, அதுக்கு முன்னோடி தான் இதெல்லாம். ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. உயிர் எங்கே இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது. அப்போ அதனால தான் சாப்பிட வேணாம்னாரு. ஏன்னா அதை சாப்பிட ஆரம்பிச்சான்னா அப்புறம் ரத்தத்தை குறித்து வர்ற போதனைகளில் அவனுக்கு இந்த ரத்தம் எவ்வளோ விலையேற பெற்றது, அதில் எப்படி உயிர் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தை குறித்த ஒரு மரியாதை அங்கே உண்டாகாது. இப்படி சில ஆவிக்குரிய காரணங்களும் அதில் உண்டு. அப்போ இவர்கள் வித்தியாசமான ஜனங்களாக வச்சுருக்கணும் எப்பவுமே. அது மட்டும் இல்லாமல் சில ஆவிக்குரிய சத்தியங்களை அது உணர்த்துகிறது. இதனால் சாப்பாட்டிலேயே வித்தியாசத்தை உண்டு பண்ணி வச்சுருந்தார் கர்த்தர். அதனால் இவங்க எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. சில காரியங்கள்லாம் இவர்களுக்கு தீட்டு என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ராஜாவின் போஜனமும் அங்கே கொடுக்குற திராட்சரசமும் இவர்களை தீட்டுப்படுத்தி விடுன்னு சொல்லி இவன் போய் சொல்கிறான். அந்த பிரதானிக்கிட்ட போய் சொல்கிறான். தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கிட்டானா, எல்லா ஜனங்களும் தீர்மானம், மற்ற முதல்ல இருதயத்தில் ஒரு தீர்மானம் உண்டாகணும். நான் எப்படி இருக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறேன், நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டான். இல்லை இல்லை, இதை தீட்டுப்படுத்த மாட்டேன், தீட்டுப்படுத்தல் ஆகாது, இது எனக்கு ஆகாது, ஏன்னா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார், இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் தன்னை இதெல்லாம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளிடத்தில், பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறானான். ஒன்பதாம் வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, நம்ம உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி கர்த்தருக்காக வாழணும்னு ஒரு முடிவெடுத்து அப்படி வாழ நம்ம முற்படும் போது கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இருக்கீங்களா? கர்த்தரே நமக்கு உதவி, ஏன்னா அவர் தான் நம்மளை இப்படி இருக்க சொன்னவர், இப்படி வாழுன்னு சொன்னவர் அவர் தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால, வெளியே இருக்கிற நெருக்கடினால, மற்றவர்களெல்லாம் உண்டு பண்ணுகிற நெருக்கடினால, இல்லைங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம மட்டும் வித்தியாசமாக எப்படி நடந்துக்கிறது, சரி அவன் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டே போயிடலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே நல்லது ஒரு மாதிரி இருக்குமே, நம்மளை அடையாளம் கண்டுருவானுங்க. அடையாளம் காண்றதுக்காக தான் கடவுள் வச்சிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம வேற மாதிரி ஆளுன்னு அடையாளம் காண்றதுக்காக தான் கடவுளுடைய வார்த்தையை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லார மாதிரி நம்ம இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை, நம்ம வேற விதமாக இருக்கணுன்றதான் அவருடைய சித்தம், அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லார மாதிரி பேசாமல் இருந்துடுவோம், உன்னோட ஒன்றா கலந்துருவோம், பேசாமல் தொல்லை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது முடியாது, ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம், அதனால அவங்க வழியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம். இவன் தீர்மானிக்கிறான், தீர்மானிச்சுட்டு போய் அங்கே பேசுகிறான், பேசும்போது பார்த்தா அங்கே தயவு உண்டாகுது, அவன் கேட்குறான், இவன் பேசுறத அவன் கவனிக்கிறான். இப்போ பாருங்க, பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும்

Amén, amén, amén. சங்கம வானொலியின் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு நாளும் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களிலும் வார்த்தைகளின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் திறந்த நேரப்படி மாலை 6:45 ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 இலங்கை இந்தியா சனி மாலை 5 ஜெர்மனி சனி மாலை 2 ஆரம்பமாகும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. கலந்து கொண்டு கேட்டு சிறப்பித்து இவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். ஜபம் செய்வோம். இன்றைய நாளிலே ஆரம்பி ஜபம் பிரத மகேந்திரன், ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோன் டாரியோ, துதி ஆராதனை பாடலுடன் தியான பகுதியை நடத்தவர்கள் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ, கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வன்கூவர், ஊழியருக்கான ஜபம் சிஸ்டர் டோலி கல்கரி. இன்றைய நாளில் 4 செய்திகள் இடம்பெறுகின்றன. முதலாவது செய்தி 7:30 சுவிசேஷகி ஜஸ்டினா செய்தி கொடுக்கிறார். 8 சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா கனடா, 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ, 9 பாஸ்டர் அண்டன் ராசாயம் முடிவு ஜபத்தை சிஸ்டர் டோலி ஏறெடுப்பார்கள். ஜபத்தை எடுப்போம். ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேலையிலே இந்த சங்கமா வானொலி நிலையத்திலே நடத்துகின்ற இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு

0: தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிற தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பிரசன்னத்தை யூற்றும் ஆண்டவரே, ஆவியானவரே வல்லமை நாள் நிரப்பும், சங்கம வானொலியை நிரப்பும், தளர்ந்து கொடுக்குற பிள்ளைகள், துதித்து ஆராதிக்கு தேவம் செய்து கொடுக்குற பிள்ளைகள், வேதத்தியான பகுதி நடக்கிற பிள்ளைகள் மீது பிரசனம் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அக்னி அபிஷேகத்தால் நிரப்பும் முது பிள்ளைகளை, இந்த பிள்ளைகள் வாய் துறக்கும் பொழுது அந்த துதி ஆராத சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்க, நீ தேவதூரில் கட்டில் கொடுக்க, அந்த தேவ தூர்வந்தங்களை சூழ்ந்தடிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது நாமம் மாயப்பட வேண்டும், உமது வார்த்தைகள் உலகமங்கம் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச துதி ஆராதனை நிகழ்ச்சியை நடத்துகிறோம் சுவாமி. அதை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிற ஐயா. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற ஐயா. நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து நீ வழிநடத்துகிற சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகள் மறு ஒளிப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த தியான பகுதியை அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்ற சாட்சி சொல்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், பாடல் பாட வந்திருக்கிறார்கள், தியானப்பாதி நடத்த வந்திருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையை கேட்டு ஆவில் அணுகொண்ட நாளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜபத்தை எடுத்து பாடலை பாடவர்கள் சிஸ்டர் கருணாஸ் காப்ரா என்றாரியோ, அவரை சங்கம வானொலி நிலையத்திலும் சார்பிலும் நித்திய விளைச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போம். பிரஸ்லோ சிஸ்டர் கருணா, பிரஸ்லோ இன்றைய நாளில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜபித்து துதித்து ஆராதித்து பாடலை பாடி நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன். நன்றி அப்பா, நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம். துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிகளை வாஞ்சிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆசிர்வாதம் சகலமும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆபிரகாமை பொன்னும் ஆஸ்தியும் உள்ள சீமானாக மாற்றினது போல விசுவாசம் உள்ளவனாய் உண்மை நோக்கி பார்த்தபோது கத்தாவே, அந்த சந்ததியே நீர் ஆசிர்வதித்தவராயிருக்கும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களோடு கூட நடந்தது போல எங்களோடும் நீர் இதுவரை கூட புதிய இஷ்டவர்களாக எங்களோடும் கூட நீர் நடக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா காயங்களை ஆற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் விழுந்தாலும் விழுந்து நிற்கும்படியா எங்களோடும் வார்த்தைகளோடு பேசி அப்பா எங்களை தூக்கி நிலை நிறுத்துகிறவர், ஒரு தகப்பனாயிருந்து எங்களை எப்போதும் வழி நடத்துகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் ஆளுகையை தந்து எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர் அண்ணவரே. அப்படியே உம்முடைய கிருபை எப்போதும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்க வேண்டும். அவர் ரட்சிப்பை காணாத மக்கள் ரட்சிப்பை காணும்படியாக இந்த இடத்துல நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசிர்வதிங்க அப்பா. சௌரஸ்லிபருக்கா அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக அவங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இதை ஒத்தாசைகளை கொடுத்து அப்பா தகப்பனே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மை இன்பமாயிருக்கிறது என்று நம்முடைய வார்த்தையின்படியே எல்லாரும் கூடி சேர்ந்து அவர்களோடு கூட இந்த ராஜ்யத்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வரும்படியாய் ஆத்தும் ஆதாயம் செய்யும்படியாய் அழைத்த அழைப்பில் தாவை எல்லாரையும் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. இன்னும் மைந்தங்களுக்காக அவருடைய சுகம் ஆரோக்கியம் பலனுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். டோலிக்காக ஜெபிக்கிறோம். கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். ஸ்வாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் தேவைகளை சந்திங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா ஆயுதங்களையும் கத்தாவே நீர் வாய்க்காதே போக பண்ணுகிற தகப்பனாய் இருக்கிறது. எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இன்னுமாக ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கொடுக்கும் போது கத்தாவே தகப்பனே அவர்களை நீர் கத்தாவே உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனை ஆத்துமாக்களை கொடுத்துருளுங்க அப்பா. தாகமும் வெக்கமும் வந்தானே கத்தாவே தகப்பனே இந்த ராஜ்யத்துக்கு கத்தாவே ஒவ்வொருவரும் வந்து சேரும்படியாய் பாவங்களிலிருந்து விடுதலை அடைய செய்யும்படியாய் அவர்களை கத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி அவர்களை சுற்றி வேலி அடைக்கும்படியாய் உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க அப்பா. எவாஞ்சலிசம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. நாமத்தினாலே எல்லா ஜனங்களும் அடிக்கப்படுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அப்பா நாங்கள் ஜெயங்கொள்ளும்படியாய் நீ இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்கள் ஜெயங்கொள்ளும்படியாய் எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் நாங்களும் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னுமாக எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்து மக்கள் கர்த்தாவே உம்மை விட்டு விலகி போன போது அப்பா அந்த எகிப்து தேசத்திலே ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேலர்கள் கூப்பிட்ட கூக்குரலுக்கு கர்த்தர் நீர் பதிலளித்து அவர்களை விடுதலையாக்கி அப்பா அந்த எருசலேம் நகரத்தை நீர் கூட்டிக் கொண்டு வந்து கானான் தேசத்தை நீர் காட்டினவர் அல்லவா. தகப்படி அந்த தேசத்தை கைவிடாதபடி இதுவரை உலகத்துக்கு சாட்சியாய் நிற்கிற அந்த கூட்டத்தை நீர் தொடர்ந்து பாவங்களை மன்னித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் உறுதி செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசிர்வதிங்க. இனங்க தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற காலநிலைகளை மாற்றுங்க. அபாலுகை செய்கிறவர்களை பொறுப்பிடுங்க. இந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களை இட்டு செல்லாதபடி எல்லாவற்றையும் ஆராய்ந்தறியும்படியா என்னுடைய வார்த்தை கடந்து போய் அவர்களை விடுதலையாக்கட்டும். ஜனங்களை விடுதலையாக்கட்டும். ஊழியங்களை பருக பண்ணுங்க ஆண்டவரே. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேசத்தின் கனிகளை கத்தாவே நீங்கள் ஆசிர்வதிக்கிறவர். எல்லா காலநிலைகளையும் மாற்றி தேசத்துக்கு பஞ்சம் வராதபடி கத்தர் நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்ப இருதயத்திலே பேசுங்க சுவாமி. அப்பா தகப்பனே இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது தகப்பனே. அவர்களோடு கத்தர் நீர் போராடுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து சந்திக்கும்படியா எல்லாரையும் உடைய கருத்திலே நாங்களும் பொழுது செபிக்கிறோம். இன்னும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற ஜனங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. குடும்பங்களை கைவிடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. மனம் திரும்பும்படியாய் ரட்சிப்பை காணும்படியாய் வழி நடத்துங்க. அது போல சிறையில் இருக்கிறவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும். அங்கு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னுமாக வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை அடையும்படியாய், இரட்சிப்பை காணும்படியாய் அந்த இடத்திலே கர்த்தாவை ஊழியக்காரர்களை அனுப்புங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சுவாமி, நாங்கள் கேட்கும் கேட்காத ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்துக்கு தூபம் போல அனுப்புகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து சுமிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்ததி சந்ததியாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதாக பண்ணீர். தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: சொல்றாங்க.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா, இன்றைய நாளே ஜெபத்தை எடுத்து என் நெஞ்சமே. அருமையான ஒரு பாடல், ஆழமான கருத்து. அலைகடல் நடுவில் தவிக்கும் போது கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன், தண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், பதற வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் இந்த நித்திய வெளிச்சத்தை நாங்கள் எல்லோரும் ஆராதிக் கொண்டிருக்கிறோம். அருமையான பாடல் பாடி அருமையான கருத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். அப்படி எங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் ஜெப பாடலை சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ தொடர்ந்து நாங்கள் துதித்து ஆராதித்து பாடலை பாடி தியான பகுதியை நடத்தவர்கள் சிஸ்டர் கிரேஸ் டொரண்டோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். உங்களுடைய தியான பகுதியே ரெண்டு முதியோர்கள் கேட்டு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சாட்சி கொடுத்தார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களிடம் துதித்து ஆராதித்து பாடல் பாடி தியான பாதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை ஒப்புக் கொடுக்கணும், வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆவியானவர் எங்கள் நாங்கள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவரே நேர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு சத்தியத்திலும் ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடு இல்லை என்றால் நாங்கள் அறிய முடியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட அந்த தெளிவு அந்த விளக்கம் எங்களுக்கு தருகிற இந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே உயர உயர உயர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. அப்ரகாமின்

நினைவு தூர்பவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடும் இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பா

உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உம்மை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே, பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததே ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய், நீ இழந்ததே ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். உன்னை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு

திறந்திடும் உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும் நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை

0: ரெட்டிப்பாய் சுதந்தரி திடுவாய். நன்றி தகப்பனே, இழந்ததெல்லாம் ரெட்டிப்பான நன்மைகளாய். எங்களை திருப்தி ஆக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் பைபிள் வசனத்துல 6:6 11 வசனத்திலேருந்து நான் கொஞ்சம் வசனம் எடுத்து அதை நான் உங்களை தியானத்துக்கு கொண்டு வருகிறேன். 11 வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ற நாங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ள மறைவில இருந்த ஈர அம்புகள், எங்களுக்கு இந்த பிசாசின் தந்திரங்கள், அவங்க தந்திரங்களை நாங்கள் அறியாத நாங்கள் இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அந்த தந்திரம் மறைவில இருந்து எதையாவது செய்யணும்னு பிசாசு எதிர்நோக்கி இருந்து கொண்டே இருக்கிற அனுபவனை விழுங்கலாம் என்று பிசாசான வகை தேடி சுற்றி அது எதிராளியன் எப்பொழுதும் வந்து அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப இந்த நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயத்த வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்ப நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லக்குள்ள நீதிமான்களுக்கு அவர் தந்த ஒரு அடையாளம் அந்த எங்களுக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிவித்துக் கொள்ள நீதி என்னும் மார்க்கவசம். அப்ப தவறான நோக்கம் கொண்ட தேவனுடைய நீதியினால அந்த தவறான நோக்கத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியும். பிசாசானால் எப்பொழுதும் வந்து மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஏனென்றால் ஆவிக்குரிய இந்த யுத்தம் வந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனங்களை வைத்துத்தான் நாங்கள் அவனோடு யுத்தம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிவித்துக் கொள்வோம். அப்ப தேவனுடைய நீதியினால நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அணிவித்துக் கொண்டிருக்கும் போது என்ன அந்த நீதி என்றா என்ன? நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை செயல்பாட்டில ஒன்றுமே இல்லை. தேவன் இந்த பூமிக்கு வந்து அவருடைய பாடுகளுக்கூடாக எங்கள் பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்ததன் நிமித்தம் நாங்கள் அவர்களுக்கு தந்த நீதி, அவருடைய நீதியால தான் நாங்கள் நீதியால ஸ்திரப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்களுக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிசாசின் தந்திரங்கள் அவன் எதிராக நின்றங்களுக்கு செயல்படுகிற காரியம் எல்லாத்திலும் நாங்கள் எப்படி அதை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னா சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டினோம். அப்ப சத்தியம் என்ற வசனம் தேவனுடைய வார்த்தையை, அது நீதி என்னும் மார்க்கவசம் அவருடைய எங்களுக்கு தந்த சுதந்திரத்தை நீதிமான்கள் என்று சுதந்திரம் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷம். அப்ப சமாதானத்தை பாதரட்சிய கால்களிலே தொடுத்தண்டைக்குள்ள நாங்கள் அந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவித்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாரு என்று அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. சமாதானத்தை கூறி அப்ப வேற எங்கும் சமாதானம் இல்லை. எங்களுக்கு சமாதானம் தேவனுக்குள்ளாக இருக்கிற இடத்தை இந்த நாட்கள்ல இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு எதிராளியன் கொண்டு வருகிற மறைவில இந்த ஈர அம்புகள் கண்ணியல் வச்சிருக்கிறது அது ஒன்றுமே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார் எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்தோடு எல்லாம் துரைத்தனங்களை நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எடுத்து அவனுக்கு விரோதமா எடுக்கும் போது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நாங்கள் சில நேரம் எங்களோட சூழ்நிலையை பார்த்து வருத்தமா இருக்குது, பிரச்சனைகளா இருக்குது என்று சொல்லி சொல்லி இருக்கு. சில நேரம் வேதம் வாசிக்கக்கூடிய மனதுகளுக்குள்ள இவ்வளவு கஷ்டங்கள், ஆனா அந்த கஷ்டங்களுக்கு மேலாக என்ன இருக்கிறேன், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகும், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் ரட்சணியம் என்னும் தலைச்சீர ஆவியின் பட்டயமாகிய வசனம் இவ்வளத்தை நாங்கள் தெளித்து கொண்டு போகும்போது எதிராளியின் ஈர அம்புகள் கண்ணிகள் எல்லாம் மறைவில இருந்த ஈர அம்புகள் என்ன காரணம் இல்லாமலே அவன் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து எங்களுக்குள்ள போடுவான். உனக்கு வருத்தம் இருக்கு, நீ நீதிமானண்டா, இன்னும் நீ உலகத்துக்குள்ள இருக்கிறபடினால உனக்கு பாவம் இருக்கு, இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் எப்போ எங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து அவர் பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி எங்களை அவருக்கு அவருக்குள்ளாக நாங்கள் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை விசாசனா அதை மறைக்கிறதுக்காக அப்படியாக கொண்டுவான். இரண்டாம் மனச்சஞ்சலங்கள், தவிப்புகள், மனது உள்ளக்குள்ள எத்தனையோ கொண்டு வந்து போடுவான். அவங்களை ஆவியில அவனுக்குள்ள வர முடியாது, அவங்கள்ட்ட ஆவியில அவன் தொட முடியாது. ஆனா எண்ணத்துல கொண்டு வரலாம், எண்ணத்துல கணக்க வந்து கொண்டுடலாம். இந்த இதை இனி என்ன, நீ ரெண்டு இவ்வளவு வருத்தம் வந்துட்டுது, இனி உங்களுக்கு எங்க வாழ்வு இருக்குது. அப்படி பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல சில தப்பான காரியங்கள் பிள்ளைகள் செய்தால் அந்த சூழ்நிலையை காட்டுவான். கூட பிசாசனோட தந்திரமே சூழ்நிலையை காட்டுவான், இந்த இதுல எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் காட்டும். ஆனா நாங்கள் எங்களுக்கு அந்த சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் தேவனுடைய வசனம் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? நீ வாழ்ந்து பிழைத்திருப்பீர்கள், நீதியா ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள், பயம் இல்லாதிருப்பீர்கள், திகிலுக்கு தூரமாவீர்கள், அது உங்களை அணுகுவதில்லை. அப்ப அந்த அப்படியான வார்த்தைகளை நாங்கள் எடுத்து உரைச்சு எதிரடியாக கொண்டு வருகிற எல்லா காரியங்களுக்கும் விரோதமாக அவன் கொண்டு வந்தால் நாங்கள் எதை எடுத்து அவனுக்கு நேராக நாங்கள் எறிய அம்புகளை நாங்கள் ஐயோனும் என்றால் சத்தியம் என்னும் கச்சி அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷமாய் ஆயத்தம் என்னும் பாதரட்ச கால்களை தொடுத்தவர்களாயும் ரட்சணியமனின் தலைச்சீர் அது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப அந்த விசுவாசம் என்றது வார்த்தை தான், இந்த வார்த்தையை விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்திரளாயும் ரட்சணியம் என்னும் தலைச்சீர் ஆவியின் பட்டயமாகிய வசனம். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க வாசிக்க சூழ்நிலையை பார்க்காமல் கடந்து செல்லணும். இப்ப இந்த ரேடியோ ஊழியங்கள் கூடி எத்தனையோ இடத்துக்கு பரவி போகக்கூடியதா இருக்குது. அப்படியாக எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல எங்களோட சிறை இருப்பு மாறும். ஜோபுக்கு கூடிய ஆண்டவர் சொல்ற, நீ சகோதரனுக்காக ஜெபித்த வேளையில ஜோபுவின் சிறை இருப்பு மாறிட்டதுண்டு. அதே போல இந்த நாட்கள்ல எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தையின் பிரசித்தம் அது பிரயோகமாகிறது, எங்களுக்குள்ள அந்த தீர்வு வருகிறது. எல்லா சமாதானத்தையும் ஆண்டவர் கொண்டுவர். ஏனென்றா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்று சொல்ற, எல்லாருக்கும் நாங்கள் சத்தியத்தை சொல்லும் போது அப்ப அவன் அந்த அவர் அதே போல எந்த வசனத்தை நாங்கள் எடுத்தாலும் பிசாசன கடனாயிருக்கிறான்னு சொல்லுவார். அப்ப நாங்கள் அந்த கடனுக்கேற்ற அநேக ஜாதிகளுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்குவதில்லை. வருத்தம் என்று கொண்டு வரைக இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்று எங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தையை சொல்லணும். வெளியிலையும் அதை சத்தமா சொல்லக்குள்ள அவன் எதிராக கொண்டு வருகிறவாது வார்த்தைக்கு புறமான காரியங்களை நாங்கள் தேவனுடைய வார்த்தையால வெல்ல முடியும். தீமையை நன்மையால வெல்லுங்கள், தேவனால் உண்டாயிருந்து நாங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தோம் என்று. அதே போல இந்த நாட்கள் இந்த சர்வாயுத வர்க்கம் முக்கியமான ரெண்டத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும். ஆமீன், ஆமீன்.
1: நன்றி, நன்றி. அருமை, அருமை. நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே உண்மை மகிமைப்படுத்துகிறோம், கத்தரன் மனமகிழ்ச்சி உன்னே சூழ்ந்திருக்கும் என்று துதித்து பாடி ஆராதித்து எபேசியர் 6:16 சில வெளிப்பாடுகளை கொடுத்தீர்கள். அதாவது மறைவில் இருந்து தாக்குறோம் பிசாசு, நாங்கள் சத்ருவின் தந்திரத்தை மேற்கொள்ளலாம். எங்களிடம் நாமம் இருக்கின்றது, வார்த்தை இருக்கின்றது, சுதந்திரம் இருக்கின்றது. நாங்கள் வார்த்தையில் எடுத்து பிசாசுக்கு எதிராக அம்பை எரிய வேண்டும். அருமை. பெருமையற்ற சிந்தனை கொண்டு வரும் பிசாசு, முக்கியமாக சிந்திக்க தேவையற்ற சிந்தனை கொண்டு வரும் விசுவாசம், அதனால் கண்டறிந்து அகற்ற வேண்டும். தீமையை நன்மையாக வெல்லணும். அருமையான வெளிப்பாடை கொடுத்து மிக மிக ஆசுவாத கத்தர் உங்களை ஊழியங்களை இந்தவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடி தியான பகுதியிலே எபேசியர் 6:16 ஒரு அருமையான வெளிப்பாட்டை விளக்கத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டார். தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பட்டு ஜபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் த லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ. நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது 97 ரேடியோவில் உலகமங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக பாடப்பட்டு ஜபிக்கிகள் உங்களோட ஒப்பு கொடுக்க பணியெடுத்தீங்க. கோ ஹெட். ஆமென்.
2: Amen, amen, amen. Yes, Lord, we thank you. We thank you, Master. This is nothing but us, Lord. Nothing from us, Lord. This is nothing, Lord. Just like the word has been going forth, Lord. There's nothing that, Lord, lies in us, Lord, that we can depend on us. Not leaning upon the arm of flesh, Lord, but only upon you, where from we come, our help comes from, Lord Jesus. And therefore, Lord, we go where the power lies, where the authority lies. Therefore, Lord, we bring forth that power and authority through the kingdom. Kingdom power that lies within us, Lord. That is the kingdom power in which we come against the forces of evil and darkness that is lying even at this very moment, Lord. He's called the prince of this world, but we know who is greater is he that is within us than the one that is in the world. And even at this very moment, Lord, we have been hearing, Lord Jesus, that Israel has been, Lord, once again, Lord, the general who is the chief of the military forces, Lord, has been taken down. And Father, Lord, this can create a lot of much of a severe situation, Lord, for the repercussion, Lord Jesus, even into the warfare. So, God, I pray, God, Lord, in the name of Jesus, only you can come, Lord, in the name of the living God Almighty, to come and, Lord, bring forth, Lord, mighty power, Lord, that could come forth, Lord, to make a settlement, Lord, to make, Lord, what it takes, only you, Lord, oh God, to bring forth that wisdom and guidance, Lord, and, Lord, mighty anointing power of the Holy Spirit to rest upon, Lord, like you have called it out, Lord, oh God, from the side of Israel. The apple of God's eye, however it might be, Lord, the world may not understand, the world may not see, Lord, but we stand in the gap as the body of Christ because of the word that lies within us, because we know what you have said in your word, Lord, oh God, that you would, Lord Jesus, fight the cause of what you have meant it to be, oh God, in the name of Jesus, Lord. Therefore, we also pray, Lord, the war is not a beautiful thing, where it's an evil thing, Lord. We are the people are the ones who get really affected by it and pay the price for it, Lord, no matter what land. And no matter where they live, oh God, it's the people, oh God, that live in it, Lord. We pray for mighty protection, oh God. Come upon Israel, come upon Iran, come upon the United States of America and all the rest of the adjoining countries, Lord, that they live with and abide with. My God, I pray, Lord, that you would bring forth much protection, Lord, regarding, Lord, whatever that is going to be impending, Lord. Oh, my God, there's much protection that is needed, Lord, that is just not even turn it out to be, Lord, like your word has said, like a Gog and Magog, or however it... Lord, it's been pending, Lord, oh God, from your word, from Ezekiel 38, Lord. We thank you, Father, because you are in mighty control. Your word is the one that is going to, Lord, make it happen. But, Lord, we know, Lord, we will be still and know that you are God. We will know, Lord Jesus, that you are in mighty control. We know, Lord, by faith, Lord, that you are the one, Lord, who has got the entire world situation in your control, in your timing. Therefore, Lord, we will, Lord Jesus, be rest assured that you are, Lord God, make it all happen, Lord, according to your will and your plan and your purpose to be fulfilled accordingly. Now, I, Lord, bring for the Lord Jesus, even as the listeners have been listening, Father. Yes, indeed, we are living at times. We have to be more serious than ever before regarding our life standing with our God Almighty, regarding our very relationship with Him at this time. Not only be hearers, but doers of the law means doers of the living God means whenever we hear the gospel singing, the gospel, the ways in which comes through worship. Worship and adoration and everything that it takes place with the words of the living God coming to worship you, Lord, right from that time on till the time the words of the living God coming through the lips of the servants being prepared. When they hear these words, Lord, they will, Lord Jesus, pay much more attention than ever before, because the times are, Lord, as such, Lord, is such a serious time, such a time that we have to pay much more attention for our souls than anything else, Lord. Not all the blessings, Lord, not all the blessings which you have blessed us, Lord, not anything else, Lord, that even in spite of the needs or in spite of the wants, Lord, we have to focus our eyes on you and you alone. We are, Lord Jesus, are the only place, is the only place where we'll get our help come from, for our protection, for our needs to be met, for our everything that we have been calling out to God regarding our families, regarding more than anything, Father. I pray, Lord, for the souls, Lord, for their children, for the young people, for the ones that are still attending school, universities, for the ones that are looking for jobs. For all those, Lord, oh God, the needs that the parents are crying out, oh God, just as much, Father, we pray, Lord, that you would show forth, manifest your glory and your power and your presence. Every single family, when they come to know you, they impact the community. The community impacts the church, and the church comes together in power and authority. It becomes a mighty force against that very country, against that very land, and the leaders of of the land will be impacted by it. That is your focus. That is the way you have called it out to be. That is why you have said, Lord, according to 2 Chronicles 7:14, if my people who are called by my name humble themselves, turn from their wicked ways and seek my face, I will hear from heaven, I will forgive them of their sins, and I will heal their land. That is the way you have called it out to be, Lord. Therefore, Lord, we say, pay more attention. We are more serious than ever before, Lord, as a church, Lord, as the body of Christ, Lord, to stand in the gap and pray, Lord, for our families, for our communities, for our churches, to make, Lord, much of what it takes, Lord, oh God, through your power and through the word that is coming through, Lord, even through the radio stations, Lord, that you have given us 97 stations, along with Brother Leslie, Lord, has focused, Lord, oh God, with this station going through from Canada, Lord, all the way from Toronto, Lord, broadcasting, Lord Jesus, this network, the Sangamam Tamil Christian Radio Network, Lord. So we thank you, Father. This is not a simple thing. This is not a light thing. This is a much more thing that we pay attention to, Lord, because this is of yours. That is why you gave such power and great glory and witness. That is why you gave such favor, oh God, that is going into 200 plus nations of the world. Touch many that are listening at this time. Thank you, Lord, for touching them, saving them, bringing forth, Lord Jesus, your justice and mercy upon their lives, Lord, that they have been touched, set free, Lord. Every chain's been broken. Every chain's, Lord Jesus, been delivered and set free, because you are doing that work upon their hearts and lives, and in bringing forth, Lord, much of what it takes from you and your law. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Alangarmani, for your prayer. God bless you and your ministry. Amen.
3: Praise the Lord. Praise the Lord.
1: Praise the Lord. Udirka Jabingal, Adamatamella, Sunny Night Klamele, Uvasa, to the Ara in Chile, Partaker the Udirka Jabingal, Padli Burn in the Taragran, Jevate Maradangal. Amen.
3: Amen.
4: Nandri, Nandri, Nandri.
2: We can take this line.
4: நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க தந்த இலவசமாக தந்த கிருபையிலுக்கா நீ நன்றி செலுத்தினப்பா. என்னை பயப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாற்றையும் செய்ய எமக்கு பலன் கொடுக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேனப்பா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பதற்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை சோஸ்தரிக்க தந்த கிருபையிலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபையிலுக்கா நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்துவதற்காண்டவரே, எங்களுக்கு கொடுத்த மகா பெரிதான அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட காரணத்தை ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, இந்த உங்களோட பிரசனத்தை உங்களோட பிரசனத்தை அறிந்து கொள்வதற்கும் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்கும் ஆண்டவரே தந்த இந்த மகா பெரிதான வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மகேந்திரன் ஐயாவை நீங்கள் அப்பா கவனமாக கொண்டு ஆண்டவரே அவங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து எங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்க கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்க வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார் என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் அஞ்சாமைக்கு உங்களோட பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களோட மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே அதிகமாக உங்களோட கிருபையினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களோட சித்தத்தை நடத்துவதற்கு ஆண்டவரை யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது. முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது எங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவன் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை ஊழியருக்காக பாரப்பட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி கல்கரி. இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தியான பகுதியை கலக்கினோம். இப்பொழுது வார்த்தை கலக்குகின்ற நேரம். இன்றைய நாளிலே வார்த்தை கலக்க மூன்று ஊழியக்காரர் வந்திருக்கிறார்கள். முதலாவது சுவிசை ஜஸ்டினா, அதைத் தொடர்ந்து சிஸ்டர் அருந்ததி உஷாவா, அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ, அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் அண்டன். இப்பொழுது டொரண்டோ நேரம் 7:30, விக்டோரியா நேரம் 4:30. இன்றைய நாளிலே வார்த்தையை கலக்க முதலாக வருகிறார் சிவசேகரி ஜஸ்டின் அவர்களை. சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 98 ரேடியோக்கள் கேட்கிற தேவபிள்ளை சார்பும் அந்த சிவசேகரி ஜஸ்டின் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிவசேகரி ஜஸ்டின் அவர்களே.
5: கத்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் உங்களிடத்தில் இணைந்து தேவ செய்தியை கொடுக்கிறதுக்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். என்னோடு இணைந்து சங்கமம் கிறிஸ்தவ வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு இளைய தளங்களிலும் கேட்க போற கேட்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர். நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடையது. ராஜா, ஆவியானவரே, நீர் முன் குறித்தவர், அழைத்தவர், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவன் என்பதை ஆவியானவரே இன்றைய நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றையும் சரியாய் செய்து நீங்க மகிமைப்படும்படியாய் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே யோஜனமாய் இருக்கத்தக்கதா, விசுவாசத்தை கட்டி எழுப்பத்தக்கதா நீங்க கிருபை பாராட்டுறதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முன்குறித்த தேவனின் மகிமை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் பேச போகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தவர், அதன்படி நடத்துவார். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரோமர் 8:30 30 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவியானவர் தாமே மகிப்பிட ரோமர் 8:30 வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முன்குறிக்கும் தேவனின் மகிமை என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அவர் முன்குறித்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அவர் முன்குறித்த ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும். ஆமேன். தேவ ஆவியானவர் முன்குறிக்கிற ஒவ்வொருவரையும் அழை அவர்களை நீதிமான்களாக்கி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாமே. இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் ஒரு சில சம்பவங்களை எடுத்து வேதத்தில இருந்து பார்ப்போமே. யாரை யாரையெல்லாம் தேவன் அங்கே மகிமைப்படுத்தி இருக்கிறார், யாரை யாரையெல்லாம் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுதும் ஆதியாகமம் 12 கடந்து செல்வோமாக. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். அங்கே ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அழைத்தவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, எவரெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதில்லை. சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம், காரியங்கள் மாறியிருக்கலாம், ஆனாலும் தேவன் அவர்களை நடத்தி இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் வாசிப்போமாக 12:1-3 நாங்கள் வாசிப்போம். ஆபிரகாமை அழைத்து எப்படியாய் ஆசீர்வதித்தார் என்று. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். அன்று ஆபிரகாம் ஒரு மனிதனாய் இருந்து அழைத்து ஆவியானவர் தாமே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமேன். ஆதியிலே ஒரு மனிதனை அழைத்து ஆவியானவர் செயல்பட்டதை இன்று நாங்கள் பார்க்கிறோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை. அந்த ஒரு மனிதனை அழைத்து முன்குறித்து அழைத்து தேவன் மகிமைப்படுத்திருக்கிறார். அவருடைய பேரை இன்றும் ஆபிரகாமின் பேரை இன்றும் பெருமை
6: பேசிக்கொண்டிருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிகளுக்கு கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆமேன். அதைத்தான் ரோமர்ல நாங்கள் பார்த்தோம். அவர் முன்குறித்து அழைத்து நீதிமான் ஆக்கி அவர் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திக்க. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை அழைத்தது உண்மையானால் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறுவதும் இல்லை, மாற்றுவதும் இல்லை. அவர் தான் தேவன். ஆமேன். ஆபிரகாமே எப்படி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வதித்தாரோ, அங்கே பிள்ளை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அந்த தேசத்தை விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆசீர்வதித்த இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்களை மகிமைப்படுத்த அவராலே முடியும். ஆமேன். இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் அவர் ஆபிரகாமின் சந்ததியாய் கொண்டு வந்து நிறுத்தின தேவன், நிறுத்தி கொண்டிருக்கிற தேவன் இன்றும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை அழைக்க பெற்று நாங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாரையெல்லாம் முன்குறித்தாரோ, யாரையெல்லாம் முன்குறித்தவர்களை நீதிமானாக்கி நீதிமானாக்கப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தேவன் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். உங்களை முன்குறித்து அவர் தன் கரத்திலே வச்சிருக்கிறார், தன் உள்ளம் கையிலே வரைந்து வச்சிருக்கிறார். அவர் மறப்பதற்கு மனிதனும் அல்ல, மனமாற புத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆமேன். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவன். ஆமேன். ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல அப்போஸ்தலர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் சாரி, மத்தேயு 4 அதிகாரத்திலே கர்த்தாமே அப்போஸ்தலர் அழைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் சாரி, மத்தேயு 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அழைத்து அவர் சொல்லுகிறார். 4 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 19வது வசனத்திலே, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். ஆமேன். என் சீசர்களை பார்த்து அவர் அழைக்கும் போது சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆமேன். அந்த வாக்கு தத்தை நிறைவேறுகிறது. ஆமேன். ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது அவர்கள் பின்னே போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் பின்னே அவர்கள் போனார்கள். அங்கே அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறினதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். உங்களையும் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காய், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காய் ஒவ்வொருவர் மேலும் அவர் கிருபையை வைத்து அவர் அழைத்து மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இந்த வசனம், மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொன்ன வசனம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அவர் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன். உங்களையும் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றிய முடிப்பார். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்க அந்த விசுவாசம் வந்து நம்பிக்கை தேவன் பேரில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், 3வது நாள் உயிர் தெளிவார் என்று எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதை மறந்து போய் மறுபடியும் தங்கள் ஸ்தானத்திலே தங்கள் தொழில்களுக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அழைத்த அழைப்பை விட்டு, அழைத்த நோக்கத்தை விட்டு நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், அல்லாட்டி நம்பிக்கை அற்றிருக்கலாம். ஆனாலும் தேவ ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், அவர் செய்ய முடியும். ஆமேன். ஆவியானவர் தானே அங்கே எப்படி அவர்களை மனிதர்களை பிடிப்பேன் என்று சொன்ன அந்த வசனம் அவர் எப்படியா நிறைவேற்றுகிறான்னு பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அதிகாரம், நாங்கள் 40வது வசனத்தில் பார்க்கிறோம், இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்று கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமே. நாங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 41-40 நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கும் போது சொல்லுற, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமேன். அந்த வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. அவர்கள் அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத முன்பதாக மறித்து போய் அங்கே அவர் 3 வெளியிலே வரும் முன்பதாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனாலும் ஒரு பின்மாற்றம் அங்கே நடந்தது. ஆமேன். ஆனாலும் தேவ ஆவியானவர் விடவில் அவர்களை சந்தித்து அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களிலே பெந்தெகோஸ்தே நாட்களிலே ஆவியானவரை பொழிந்து அங்கே தைரியமாய் பேருந்து பிரசங்கம் பண்ணி அங்கே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சொன்னான், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்றின. அதே போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் சொன்னாரோ அது நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டு அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அவர் நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆமேன். கர்த்தர் கூடவே இருக்க அவர் எங்கள் பலனாயிருக்கிற பண்ணுகிற தேவன். ஆமேன். ஒருபோதும் எங்களை வெக்கப்படுத்தி விடுவதே இல்லை. ஆமேன். அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வேலை பற்றுதலாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். அவர் சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். ஆமேன். அவர்கள் அங்கே பின்னிட்டு போனாலும் தேவ ஆவியானவர் அங்கே எழுதப்பட்ட வேதத்திலே

அங்கே பார்க்கிறோம் 5000 பேரை ரட்சிப்புகளை நடத்தினார். ஆமென். அங்கே தொடர்ந்து ரட்சிப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமேன். அங்கே 3000 இருந்து 5000 இருந்து பெருகிறதை பார்க்கிறோம். அதுதான் அழைப்பு. முன்குறித்தவர் அழைத்து நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்தினர். ஆமேன். அந்த அப்போஸ்தலர் ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். ஆமென். எந்த இடத்திலே மகிமையை காண நீங்கள் விரும்புகிறீரோ அந்த இடத்திலே தேவ ஆவியானவர் தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அவருடைய வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்ல, அங்கே சபையிலே அனுதினமும் சபையிலே சேர்த்து தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாங்கள் 47வது வசனத்தை பார்க்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். ஆமேன். அனிதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை, ஏனென்றால் அந்த அழைப்பு தான். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அழைத்தது அப்படித்தான், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆமேன். அதே போலதான் ஆபிரகாமை அழைக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அதைத்தான் ஆபிரகாம கூடாக அங்கே ஈசாக்கை கொடுத்து, யாக்கோப்பை கொடுத்து, அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பூமியின் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தலையை உயர பண்ணுகிற தேவன், தலையை உயர்த்துகிற தேவன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 3:3, என் கேடகமும் என் மகிமையுமாய் இருக்கிறவர் என் தலையை நிமிர பண்ணுகிற வரே. ஆமென். அவர் தலையை உயர்த்துகிற தேவன். உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமேன். எங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுகிற தேவன். ஆமேன். அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இங்க எல்லாரும் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரையும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆமேன். எங்கள் காலங்கள் முடிவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நிச்சயமாய் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவரை பின்தொடர்ந்து ஓடும் போது நிச்சயமாய் அவர் செய்வார். நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்துவும் வந்தார். ஆனால் லோத்துவை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, ஆசீர்வதித்தார், ஆனால் அழைத்து அவரை வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ஆனா ஆபிரகாமை தான் வாக்குத்தத்தம் பண்ணின. அந்த ஆபிரகாமை அழைத்து பூமிக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் காரணமாய் இருந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்போஸ்தலரை பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தந்த ஊழியங்கள், உங்களுக்கு தந்த பிள்ளைகள், உங்களுக்கு தந்த குடும்பங்கள், உங்களுக்கு தந்த வேலைகள் சகலவற்றிலும் தேவன் மகிமைப்படுகிறவராயிருக்கு. அதுதான் நாங்கள் ரோமர் 8 பார்த்தோம். யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை எல்லாம் அவர் நீதிமானாக்கி, அவர்களை எல்லாம் பரிசுத்தமாக்கின தேவன் அவர்களை எல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே மகிமை அடைய விரும்புகிறார். ஆமேன். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அப்போஸ்தலர்கள் மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் வரும் முன்பதாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் போது அவர்களெல்லாம் பின்மாற்றம் அடைந்தது போல இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். அன்பு சகோதர சகோதரி, தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரிகளை, எல்லா தேசத்திலும் எங்கு இருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கிறார், உங்களை முன்குறிக்கிறார். தனக்காக, தன் பிள்ளைகளுக்காய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் பிசாசின் கட்டிலே இருக்கிற ஜனங்களை விடுவிக்க அவர் பூமிக்கு வந்தார். இருளே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். என்ன
அன்பினோடு இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நோக்கி பார்க்கிற அந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, அவர் உங்களே மகிமைப்பட்டு அவருடைய மகிமே காணும்படியாய் செய்வார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள்ல சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது. அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு ஆதியில இருந்து தேவனை அறிந்த நாட்கள்ல இருந்து வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுற காலங்களுக்குள்ளே நாங்கள்

0: வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தன்னுடைய கரத்தின் கிரியையினால் வளைந்து கொண்டிருக்கிறார். ஆமென். மறுபடியும் வணங்குகிற தேவன் அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. ஒரு பாத்திரம் உடைந்து போனால் ஆகாது என்று தள்ளுகிற தேவனும் அல்ல. அவர் மறுபடியும் வணைந்து குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்துல இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. முன் குறித்த தேவன் உங்கள் மத்தியிலே மகிமைப்படுவாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒவ்வொருவர் எப்படி ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தாரோ, எப்படி சீஷர்களை அழைத்து அவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்கினாரோ, என்றும் ஆவியானவர் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்க. என்னோடு இணைந்து இப்பொழுது நாங்கள் ஜெபத்திலே கடந்து செல்வோம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமேன். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அவருடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அழகாய் நடத்துகிற தேவன். அவர் தன் சித்தத்தை செய்து முடிக்கிற தேவன். யார் மேலெல்லாம் பிரியமா இருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளை நடத்துகிறது. ஒருவர் கூட அழிந்து போவது அவருக்கு சித்தமில்லை. ஆவியானவர் தாமே முன் குறிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களை வாழ்க்கையிலே முன் குறித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை முன் குறித்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவருக்காய் நீங்க எழும்ப வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி உங்களை அழைத்தாரோ அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். உள்ள ஊழியத்துக்கு ஏற்ற கிருபைகளை கொடுப்பார். தாளந்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். என்னோடு இணைந்து இந்த வேளையில் நாங்கள் செவிப்போமாக. நன்றி தகப்பனே. இதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் அழைத்தீர், ஆண்டவரே முன் குறித்தீர், தகப்பனே மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. ஆவியானவரே அப்போஸ்தலர்களை ஆண்டவரே ஆபிரகாமே ஆண்டவரே ஆபிரகாம கூடாக இந்த பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த வேளையிலும் என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு மேலும் மகிமை வெளிப்படுவதாக. நீர் முன்குறித்தீர் ராஜா. நீர் நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற மகிமை ஆண்டவரை வெளிப்படுவதாக. எல்லா தடைகளையும் உடைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் மகிமை அடைகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பன். இந்த தேசத்திலே எங்க இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. என் தலையை உயர்த்துகிறவரே என்று சங்கீதக்காரர் பாடினதை போல என் கேடகமே என் மகிமையை உயர்த்துகிற தேவன் என்று இவர்கள் பாடத்தக்கதாய் நீர் கிருபை செய்கிறதுக்காய் நன்றி சொல்ல ரப சகரணமா நன்றி தகப்பனே. உடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பம் தகப்பனே. ஆவியானவரை தடைகளை உடைக்கிற நீர் முன்னேறி செல்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் மகிமை படுறதற்காய் நன்றி. மகிமை பட போறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஊழியத்துக்காய் அழைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் உமக்காய் எழுந்து பிரகாசிக்கிற நாட்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரை விசேஷமா இந்த சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. அதை நடத்துகிற லெஸ்லி பிரதர் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம். நீர் அழைத்து ஆண்டவரை இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா மகேந்திரன் நாங்கள் பிரதரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க இந்த குழுவினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதர சகோதர இதுல இணைந்து வேலை செய்கிற உம்முடைய வேலைக்காரரை வேலைக்காரர்களை ஆசீர்வதித்து நான் செபிக்கிற தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய கிருபையும் அவர்களுக்கு வேண்டிய தயவும் ஆவியானவரை நீங்க மகிமைப்படும்படியாய் உங்களுடைய கரத்துல நீங்க செய்வதற்காய் நன்றி தகப்பனே. உன்னை விட்டு ஒருபோது நான் விலகுவது இல்லை என்று சொல்லிறேன். உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன வார்த்தை அப்பா அந்த சங்கமம் ரேடியோக்காய் கொடுக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அநேகரை எழுப்புங்க ராஜா. அநேகர் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தின் கூடாக ஆவியானவரே ரட்சிப்பை காணத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை கட்டப்படத்தக்கதாய் இருளில இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கத்தக்கதாய் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. உம்முடைய கரம், உம்முடைய கரம் ராஜா, உம்முடைய கரம் அற்புதம் செய்யும் கரம், உம்முடைய கரம் ராஜா வார்த்தையை நிறைவேற்றுகிற கரம். ஆவியானவரை நீங்க செயல்படுறதற்காய் நன்றி. வார்த்தையை அனுப்பி ஆவியானவரை விடுவிக்கிற தேவன் நீங்க ராஜா. அப்பா நீங்க மகிமையடைகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஏழு சபைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன், குத்து விளக்கை ஆண்டவரை கரத்திலே ஏந்தி வைத்திருக்கிற தேவன், ராஜாதி ராஜாவே நீங்க மகிமை அடைவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். பாதாளத்தின் வாசல்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய மகிமை வெளிப்படுறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்ப குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே, ஆவியானவரே ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரம் தாமே நடத்துவதற்காய் நன்றி. விசுவாசத்திலே ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபையை கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க செய்கிற நன்மைகளுக்காய் நன்றி. வருகிற நாட்களை இவர் கண்கள் காண்றதற்காய் நன்றி. உம்முடைய கரம் கூட இருந்ததென்று சாட்சி சொல்லுவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஷை ஜஸ்டின் அவர்களே. இன்றைய நாளே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையிலேயே இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. காரணம், உற்சாகமாக வார்த்தையை கொடுக்கும் பொழுது சோர்ந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை பேனை தந்திருக்கிறது. இன்றைய நாளே உங்களுடைய தலைப்பு முன் குறித்த தேவன், அருமையான தலைப்பு. அது எடுத்த பகுதி ரோமர் 8:30, அருமை. அந்த தலையங்கத்துக்கும் ரோமர் 8:30 ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 12:1-3 ஆபிரகாமை பற்றி சொன்னீர்கள், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, புறப்பட்டு போனார். ஆண்டவருக்கு தெரியும் யார் யார் தனக்கு கீழ்ப்படிவார்கள், யார் யார் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு போகிறோம். ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இதை சொன்னார். ஆபிரகாம் போயிட்டான். அடுத்தது, என் பின்னே வா, மனுஷரை பிடிப்போம். இந்த ஒரு வார்த்தையினாலே தான் அப்போஸ்தலர் 2:40 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:4 5000 பேர். மொத்தமாக இன்றைக்கு நீங்கள் 8000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமை, அருமை. அதாவது அன்னிதினமும் சபையை சேர்த்து கொண்ட உண்மையாய் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது, இந்த ஆவியான அபிஷேகத்தால் நிறைந்த எந்த சபை ஊழியம் செய்தோ, அந்த ஊழியக்காரர் எப்படி வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அந்த சபை அன்னிதினமும் சபை வளர்ந்து கொண்டே செல்லும். இந்த சங்கம வானொலியும் கூட அநேக தேவ ஊழியர்கள் உலகத்திலிருந்து எங்கெங்கோ மூல முடக்கில் நேரங்கள் காலங்கள் தாமத ஓடு ஓடி வருகிறார்கள். அதனாலே இன்று இந்த 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய செய்தியை 97 ரேடியோ உலகம் முழுவதும் உங்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறார்கள். உன் குறித்த தேவண்ட தலைப்பு அருமையான செய்தியை கொடுத்து நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஆக 8000 பேர் தான் சேர்த்து கொண்டிருக்கீர்கள். முதல் 3000, அப்புறம் 5000. ஸோ கெட்டு 8000 பேருக்கு கொண்டு வந்துட்டீங்க. கத்திரிக்கு சோசம், அருமையான ஒரு வசம், அருமையான தலைப்பு. மிகவும் ஆசிர்வாதமாக சிஸ்டர், சாரி சகோதரி ஜஸ்டினா, உண்மையிலே நீங்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது, என்னுடைய சாட்சிங்க வார்த்தையை கொடுக்கும் பொழுது உற்சாகமாக கொடுக்கும் பொழுது உண்மையில ஒரு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம், உற்சாகத்தை பெற்றுக் கொள்கிறோம். உண்மையில ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது. அதே போல எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்தில் நீங்கள் அதை நிரந்தரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கணும். அதுக்குத்தான் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நிரந்தரமாக தொண்ட நேரப்படி 7:30 நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறீர்கள். அதைக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர்களை ஆசோதிப்பார்கள். நீங்கள் வார்த்தையை கொடுக்க கொடுக்க கொடுக்க வார்த்தையை கேட்கிற சனங்கள் சொந்த ரச்சர் ஆயிட்டு கொள்வார்கள், அநேக ரச்சப்படுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி சிஷா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இதுவரை நேரமும் முன் குறித்த தேவன் என்ற தலைப்பிலே செய்தியை பகிர்ந்தளித்தவர் சிவிசேகர் ஜஸ்டினா ஒன்டாரியோ. அருமையான செய்தி. இன்றைய நாளில் முதலாவது செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் ரெண்டாவது செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் ரெண்டாவது செய்தியை கொண்டு வருகிற சிஸ்டர் அருந்ததி ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இந்த சகோதரியும் இந்த வெள்ளிக்கிழமையில 8:00 நிரந்தரமாக இந்த நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய விருத்த நேற்று சார்பிலும் 97 ரேடியோக்கள் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளின் சார்பிலும் அவரை வருக வருகின்ற வரவழைப்போமா. பிரஸ்லோ சிஸ்டர் அருந்ததி.
0: பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட், உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள், அபிஷேகத்தோடு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது வார்த்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்குள் கொழுந்து விட்டெறிய கர்த்தர் செய்வார். உங்களை ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென்.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உலக இரட்சகராகிய எங்கள் தகப்பனுமாகிய இயேசுவின் நாமத்தினே உங்கள் சங்கமம் தமிழ் ரேடியோ ஊழியர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த இணைப்பிலே இணைந்து பயணிக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக சிறு ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவரை துதிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம்.

நன்றி மிகுந்த இன்றும் என்றும் நன்றி மிகுந்த உன்னை தம் கரமதிலே

மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எப்பொழுதும் உங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த மாலைவேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகெங்கும் கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற உடைய ஊழியக்காரர் தேவ ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இதை பலப்படுத்தி ஆண்டவரே ஆரோக்கியம் சுபம் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிரயாணங்கள் வருகிற நேரங்களில் எல்லாம் உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதற்காய் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே வாட்டியை தியானிக்கும் வேளையிலே என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் தேவனாய கத்தாவே உமக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கட்டும் ஐயா. சிலுவைக்கு பின்னாக மறைத்து கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல துதிகன மகிமை யாவுக்கும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகும் வார்த்தையானது நீதிமொழிகளிலே தேவன் அதாவது வெறுக்கிற ஆறு காரியங்கள் தலைப்பு கொடுக்கிறால் தேவன் வெறுக்கும் காரியங்கள். அதே நேரம் தேவன் எங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லியும் தியானிப்போம். தேவன் வெறுக்கும் காரியங்கள் அதிலே ஏழு அவருக்கு அருவறுப்பானவைகள். நீதிமொழிகள் 6:16 வசனம் கூறுகிறது, அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இவைகள் என்னவாம்? கத்தர் அறிவறுக்கிற காரியங்கள், கத்தர் வெறுக்கிற காரியங்கள். அல்ல, அவர் சொல்லப்படுகிறது, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று அங்கே 20 வசனம் கூறுகிறது. இதிலே முதலாவதாக மேட்டுமையான கண்ணை எடுத்துக்கொண்டால், எங்களுக்கு எங்களுடைய சரீரத்திலே தேவன் கொடுத்த கண்ணானது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 11:34, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. எங்களுடைய கண் என்னவா? நம் சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாய் இருந்தாத்தான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் ஆண்டவர் கூறுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகவே இந்த கண்ணை நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக, எங்களுடைய கண்களில் உள்ள வெளிச்சம் பார்வை அது இருளாகாதபடி ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் கண்ணுக்கூடாக போகிற அநேக காரியங்கள் தான்